ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 27 நாள். ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி திங்கள் 3 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55. மங்கள இசை கேட்கலாம். ராகம் பூபாலம்.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம் அதிகாரம் 104, உழவு குறள் எண் 3. குறள், உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றியெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். பொருள், உழவு தொழிலில் செய்து வாழ்பவரே வாழ்வாராக கருதப்படுவர். ஏனையோர் எல்லாம் அவரை வணங்கி அவர் பின் செல்ல வேண்டியவரே. குறளும் பொருளும் மீண்டும். குறள், உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்று எல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். பொருள், உழவு தொழில் செய்து வாழ்பவரே வாழ்வாராக கருதப்படுவர். ஏனையோர் எல்லாம் அவரை வணங்கி அவர் பின் செல்ல வேண்டியவரே. குறளமுதம் கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்: காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, வனத்தீயால் பாதிப்படைந்த அங்கு மேற்கொள்ளப்பட்ட தடுப்பு முறைகள் குறித்தும், தென்கொரியா குறித்தும் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ கழுத்து சுளுக்குவாதம் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டமறிவோம் டிஜிட்டல் கையொப்பம் சான்றிதழ் குறித்து தகவல்களை வழங்குபவர் எஸ் சுசன்னா அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், திரைப்பார்வை தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காரைக்கால் வானொலி நிலையம், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:30 பூங்காவனம் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, அரும்புகள் ஓர் அறிமுகம் நீலகிரி மாவட்ட வளரும் இளம் விளையாட்டு வீரர்களுடன் ஒரு சந்திப்பு, 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் தலைப்பு கடிதம் எழுத விருப்பமா, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே

மூன்று மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 128 ரோஜா கண்காட்சி நடைபெறும். உதகை ரோஜா பூங்காவிலிருந்து நேரலை. மாலை 4 மணிக்கு நாடகம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 349 பகுதி சென்னை அஞ்சல். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டிநல்லா ஆடுகள் வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: Of levying high custom duties on precious metals, government has imposed import curbs on silver. The Directorate General of Foreign Trade in a notification said the import policy for silver, including silver plated with gold and platinum, are revised from free to restricted with immediate effect. Delhi government has taken a significant decision to reduce the value-added tax on aviation turbine fuel in the national capital from 25% to 7%. Delhi Chief Minister Rekha Gupta said that the decision has been taken in line with the Prime Minister Narendra Modi's emphasis on strengthening connectivity and economic activity with the objective of providing relief to the aviation sector, promoting tourism and logistics activities. In badminton, Indian duo Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will face the Indonesian pair of Leo Roli Coronando and Daniel Martin in the men's doubles final of the Thailand Open in Bangkok today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டையும் கவனித்து கொண்டு வெளியே வேலைக்கு செல்லும் இரட்டை பொறுப்புகளை சுமக்கிறார்கள். வேலைப்பழு, மன அழுத்தம், நேர மேலாண்மை போன்ற சவால்களை அவர்கள் தினமும் எதிர்கொள்கிறார்கள். சமூகம் ஒரு புறம் நல்ல மனைவியாக இரு என்று சொல்கிறது, இன்னொரு புறம் சாதனை படை என்று எதிர்பார்க்கிறது. இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளுக்கும் இடையே நிலைகுலையாமல் நிற்கும் பெண்களின் மனோதைரியம் பாராட்டற்குரியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டின் அரசியாக இருந்து கொண்டு இக்கட்டான சூழல்களை மங்கையர்க்கரசியார் எப்படி கையாண்டார் என்பதை பார்த்தால் அது இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மேலாண்மை பாடமாக அமையும். முதல் பாடம், பணி இடைச்சூழலை சீரமைத்தல். மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு ராணியாக வந்தபோது அங்கு நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் இருந்தன. இன்றைய அலுவலக சூழலில் பெண்கள் சந்திக்கும் அதே சவாலை அன்று அவர் சந்தித்தார். அவர் எடுத்த முடிவு நிதானம் மட்டுமே. சூழல் சாதகமாக இல்லாத போது அவர் ஆவேசப்படவில்லை. தனது பண்பும் திறமையும் மூலம் மெல்ல அனைவரின் நம்பிக்கையை வென்றார். சண்டை மனிதரை மாற்றாது, பொறுமையுடன் கூடிய பண்பே மனதை மாற்றி மலர்ச்சியை சமுதாயத்திற்கு தரும் என்பதை அவர் தனது வாழ்வால் உணர்த்தினார். இரண்டாவது, இல்லறம் மற்றும் பணியிடை சமநிலை. இன்றைய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்ணை வீட்டை கவனிக்கவில்லை என்று குற்றம் சொல்வோரும் உண்டு. ஆனால் மங்கையர்க்கரசியார் ஒரே நேரத்தில் சிறந்த மனைவியாகவும் பொறுப்பான அரசியாகவும் திகழ்ந்தார். கணவரின் உடல்நலத்தை பேணுவதிலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சற்றும் குறை வைக்கவில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக தான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்தார். குடும்பமும் தொழிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்பதை நிரூபித்தார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளுக்காக குடும்பத்தையோ அல்லது குடும்பத்திற்காக தன் வளர்ச்சியையோ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மங்கையர்க்கரசியார் போல மென் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இரண்டையுமே வெற்றிகரமாக கையாள முடியும். மூன்றாவது, உணர்வு நுண்ணறிவு. தன் கணவர் நோயுற்றிருந்தபோது மங்கையர்க்கரசியார் அன்போடு அவருக்கு செய்த சிகிச்சையையும் அரவணைப்பும் மன்னரின் மனதையே மாற்றியது. இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை உணர்வு நுண்ணறிவு என்கின்றோம். பிறரின் வலியை உணர்ந்து அக்கறையுடன் செயல்படும் திறன் பெண்களின் இயல்பான வலிமை. கடினமான வார்த்தைகளை விட அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிகாரத்தை விட அன்பும் அக்கறையுமே மனிதர்களை இணைக்கும் சிறந்த கருவிகள் என்பதை மங்கையர்க்கரசியார் தனது வாழ்வால் உணர்த்தினார். நான்காம் பாடம், சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. வேலைக்கு செல்லும் பெண் வெறும் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவள் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான சக்தி

0: யும் ஆவாள். இன்று பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்கள். ஒரு பெண்ணின் சாதனை இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. மங்கையர்க்கரசியார் போல நேர்மையும் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண்கள் சமூகத்தையே நல்ல வழியில் மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். மங்கையர்க்கரசியார் காட்டிய அறவாழ்வு காலங்கள் கடந்தும் பொருந்தக்கூடியது. நெருக்கடியில் பொறுமை, உறவுகளில் மரியாதை, பணியில் உறுதி, மனிதர்களிடம் அன்பு, இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் பெண்கள் எந்த சவாலையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு பெண் வலிமையாக நிற்கும் போது அவள் மட்டுமல்ல குடும்பமும் சமூகமும் உயர்கின்றன. அந்த அரசியின் உயர்ந்த பண்புகளை நம் வாழ்வில் ஏந்தி பெண்மைக்கு துணை நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:15. அருளிசை பக்தி பாடல்கள்.

ஒழித்த பாடலை பாடியது காயல் ஏ ஆர் ஷேக் முகமது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள்.

ஒலித்த பாடலை பாடியது மீரா கிருஷ்ணா. நேரம் இப்போது 6:34. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:39 நிமிடம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கறிகள் நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பாகற்காய் காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படிகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2 to 3 வரிசை மக்காச்சோளம் வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டை மெத்தோயேட் மீத்தாக்சைம் 2 மில்லி என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கவும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: இந்தியா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பின் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெள்ளாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முதலிடத்தில் இருக்குது. வெள்ளாடு வளர்ப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடமாடு வங்கி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விசேஷ நிகழ்ச்சிகள் இருக்குது, இல்லை ஒரு பணத்தை அவசர தேவை பண தேவை இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு குட்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா விற்று அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் வருவாயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட பொருளாதார இழப்பை வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்ய முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நடமாடும் வங்கி

0: சொல்லி விளையாட்டு நம்ம சொல்றாங்க.
1: கிராமப்புற மக்களின் வாழ்வாதார வளர்ச்சியில் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்காற்றுது. அதிலும் வெள்ளாடு வளர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு எளிமையில் கைகூடக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது. இந்த தொழிலில் இருக்கும் பல்வேறு வேலை வாய்ப்புகள், வருமானத்திற்கான வாய்ப்புகள் குறித்து உதகை சாண்டி நல்லா ஆடு இனவரித்தி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்கள் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 ஆண்டு 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 தேதி வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27 தேதி முதல் 29 தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப்பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 210

0: 48 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெற உள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற உள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெற உள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், 7:30 நடைபெற உள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது வனத்தீயால் பாதிப்படைந்த தென்கொரியா இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.
2: அடுத்ததாக ஆசியாவின் மிக முக்கிய ஒரு நாடாக கருதப்படுகிற தென்கொரியா நாட்டில் ஏற்பட்ட வனத்தீயை பத்தி பார்க்கலாம். இந்த தென்கொரியாவில் ஏற்பட்ட வனத்தீயை பார்த்தீங்கன்னா மார்ச் 21 முதல் மே 15 2025 வரை ஒரு சுமாரா 2 வரை இந்த காட்டுத்தீயானது செயல்பட்டது. இதன் மூலமா 20 தனித்தனி இடங்கள்ல இந்த காட்டுத்தீ பரவல் காணப்பட்டது. இதுல ரொம்பவும் பரிதாபக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காட்டுத்தீனால 32 அப்பாவி மக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் தீயணைப்பு வீரர்கள் தங்களோட இன்னுயிரை தியாகம் செஞ்சனர். அது மட்டும் இல்லாம 37,000 மக்கள் தன்னோட வாழ்வாதாரம் அடிபட்டது. தினசரி வாழ்க்கை மற்றும் காயங்கள் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தனர். முதல் காட்டுத்தீ பரவல் தென்கொரியால் எங்குன்னு பாத்தீங்கன்னா ஷன்ஷாங் கண்ட்ரி அப்படிங்கிற இடத்த தொடங்கி உய்சாங் கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல மூலமா அதிகரிச்சு மற்ற பகுதிகளுக்கு சென்றது. இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே அவசர கால பிரகடனத்தின் மூலமா இயற்கை பேரிடர் பகுதியாக நாட்டு அரசாங்கம் அறிவிச்சாங்க. பொதுவா இந்த வனத்தி ஏற்பட்ட பகுதி எங்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் தெற்கு பகுதி தென்கொரிய மாகாணத்தில் அதிக அளவு இது ஏற்பட்டுச்சு. மொத்தமா இதோட காட்டுத்தீ பரவலுடைய அடர்த்தி பாத்தீங்கன்னா 347 ஹெக்டர்ஸ் அந்த அளவுக்கு பரவி இருக்கு. இதன் மூலமா 32 பேர் தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்காங்க. 54 பேர் காயங்கள் மற்ற சில பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. இந்த காட்டுத்தீ பரவல் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவங்க நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களோட ஆராயிறப்போ மற்ற நாடுகளில் எப்படி ஏற்பட்டுச்சோ அதே ஒரு காரணம் தான் இதுலேயும் பெரிய காரணமாக கருதப்படுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா வெப்பமயமாதல் மற்றும் அந்த நாட்டில் ஏற்பட்ட வெப்பநிலை உயர்வு தான் இதுக்கு காரணமாக அவங்க சொல்றாங்க. வழக்கமாக இருக்கிற ஒரு வெப்பநிலையை விட 30-40% வெப்பநிலை அதிகரித்திருக்கு. இதனால காடுகளில் உறவு ஏற்பட்டிருக்கு, ஈரப்பதம் கம்மியாக இருக்குது மற்றும் காற்றினோட அடர்த்தி அதிகரித்திருக்கு. இதனால உறவு ஏற்பட்டு காட்டுத்தீ பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுத்தீ பரவல முன்னாடியே அந்த நாட்டு மக்கள் மாட்டு ஆராய்ச்சியில கணிச்சிருக்காங்க. 12 வெவ்வேறு இடங்கள்ல இந்த காட்டுத்தீ பரவல் ஏற்படக்கூடும் என்றும் இதனால் மக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லணும் என்றும் அறிவுறுத்தி இருக்காங்க. மேலும் இதற்கான ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் இதோட தன்மை அவங்க நினைச்சத விட அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா இயற்கையோட அழிவை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இதனால இந்த வனத்தீ பரவல் மிக அதிக அளவுல பரவி இருக்கு. பிறகு மார்ச் 24 3 அளவில் யாங்டாக் அப்படிங்கிற மாகாணத்தை நோக்கி இந்த காட்டுத்தீ பரவி இருக்கு. இதனால பல மக்கள் தங்களுடைய இல்லங்களை திறந்துட்டு பொதுவெளிக்கு வந்திருக்காங்க. இதற்கப்புறம் இதோட நிலைமையை உணர்ந்த நேஷனல் ஃபயர் ஏஜென்சி அப்படிங்கிற அவங்களோட நாட்டோட தீயணைப்பு வீரர்களும் இதை உடனடியாக அதை தலையிட்டு மற்றும் ராணுவத்தினர் தலையிட்டு இந்த காட்டுத்தீய அணைப்பதற்கு போராடி இருக்காங்க. இதுல பலவிதமான ஹெலிகாப்டர்கள் மற்றும் பலவிதமான இயந்திரங்கள் மூலமா இந்த காட்டுத்தீ பரவல் கட்டுக்கோப்பா கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா நேஷனல் ட்ரெஷர் என்று அழைக்கப்படுகின்ற அவங்களோட நாட்டோட வளங்கள் பல அழிஞ்சு போயிருக்கு. பின்ன இதுல தலையிட்ட கொரியன் ஹெரிட்டேஜ் சர்வீஸ் என்று அழைக்கப்படுகின்ற அவங்களோட ஒரு பண்பாட்டு மையம் தலையிட்டு இதனால் ஏற்பட்ட ஒரு விளைவுகளை மற்றும் அழிந்த மற்ற சில விளைவுகளையும் கட்டுப்படுத்துவதற்கு முன் வந்திருக்காங்க. இவங்க முன் வந்தனால மிகப்பெரிய அளவில் ஏற்பட வேண்டிய இந்த காட்டுத்தீ கட்டுக்கோப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காட்டுத்தீயோட விளைவுனால 104 பெரிய பெரிய வீடுகள் எரிந்து சாம்பலாயிருக்கு. அது மட்டும் இல்லாம துறைமுக நகரங்கள், துறைமுகங்கள் மற்றும் சில கட்டிடங்களும் எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. அந்த அளவுக்கு இந்த காட்டுத்தீயோட பரவல் வந்து அதிகரிச்சிருக்கு. சுமாரா ஒரு 2 காலம் தொடர்ந்த இந்த காட்டுத்தீ மார்ச் 15 கட்டுக்கோப்பில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு காட்டுத்தீயோட விழிப்புணர்வு வந்து அந்த மக்களால் அறியப்பட்டது, மக்களுக்கு மொத்தமும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது.
1: நிகழ்ச்சியில் இதுவரை வனத்தீயால் பாதிப்படைந்த தென்கொரியா இது குறித்த தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.

0: நேரம் இப்போது 7 மணி. காலைக்கதிர்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
2: டார்டிகோலிஸ் எனப்படும் கழுத்து சுளுக்கு வாதம் குறித்த இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: டார்டிகோலிஸ் அப்படின்னா சில்ட்ரனுக்கு நெக் ஒன் சைடாவே அவங்க டேர்ன் பண்ணிருப்பாங்க, அதர் சைட வந்து அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம நெக்ல ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டுன்னு சொல்லி ஒரு மசில் இருக்கு. சோ இந்த மசில் வந்து நம்ம டேர்ன் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இவங்களுக்கு இந்த மசில் ரொம்ப டைட்டா இருக்கும், சோ ஃப்ரீஸ் ஆன மாதிரி ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால அவங்க வந்து ஒன் சைடு மட்டும்தான் டேர்ன் பண்ணிருப்பாங்க. சோ ஆப்போசிட் சைடு அவங்க வந்து டேர்ன் பண்ண மாட்டாங்க. அவங்க ட்ரை பண்ணாலுமே அந்த மசில் டைட்னஸ்னால அவங்க டேர்ன் பண்ண மாட்டாங்க. இது வந்து டியூரிங் பர்த் ஏதாவது இன்ஜுரி ஆனாலும் இப்படி ஆகலாம், இல்லனா பேபியை வந்து ஒன் சைடாவே நம்ம டேர்ன் பண்ணியிருந்தாலும் அந்த மசில் டைட்னஸ்னால இப்படி இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது இன்ஜுரி ஆகி கூட நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாம ஒன் சைடாவே இருந்தாங்கன்னா அது டைட் ஆகி இன்னுமே அவங்களுக்கு வந்து வாலண்டியரா திரும்புறதுக்கு முடியாம இப்படி டார்டிகோலஸா அது ஆகலாம். ஸோ டார்டிகோலஸ்னால இப்போ ஒன் சைடு டேர்ன் பண்ணியிருக்கிறதுனால ஒன் சைடு அவங்களோட தலை வந்து ரொம்ப ஃபிளாட் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஃபிளாட் ஹெட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிளாட் ஹெட் சிண்ட்ரோம்னா அவங்க ஒன் சைடாவே டேர்ன் ஆயிருக்கிறதுனால டேர்ன் ஆயிருக்க அந்த ஒரு சைடு ஆஃப் த ஹெட் வந்து நம்ம பெட்லேயே அப்படியே கான்டாக்ட்லேயே இருக்கிறதுனால அது ஃபிளாட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஹேர் எல்லாம் ஹேர் ஃபால் இருக்கும், ரொம்ப லெஸ் ஹேர் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபிளாட் ஹெட் சிண்ட்ரோம். ஸோ இது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நெக்கை வந்து டேர்ன் பண்ணும். நம்ம டார்டிகோலஸ் ட்ரீட் பண்ணாதான் ஃபிளாட் ஹெட் சிண்ட்ரோம் வந்து கரெக்ட் ஆகும். ஸோ இது பிசியோதெரப்பில எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். ஸோ அந்த ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இதை வந்து ரெகுலரா பண்ணணும். அந்த மசிலையும் நெக்குக்கு பேக் சைட்ல இருக்க மசில்ஸையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ ரெகுலர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ப்ராப்பரா வந்து பொசிஷன் பண்ணணும். பேபி ஒன் சைடு இப்போ ரைட் சைடு டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ் இது லெஃப்ட் சைட்ல இருந்து அவங்க ஏதாவது சவுண்ட் இது பண்ணலாம், இல்லை டாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ பேபி வந்து லெஃப்ட் சைடுக்கு டேர்ன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இப்படி கூட நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். டம்மி டைம் வந்து என்கரேஜ் பண்ணணும். அதாவது பேபி வந்து ரொம்ப நேரமா டம்மியில வந்து படுக்க வைக்கணும், குப்புற படுக்க வைக்கணும். குப்புற படுக்க வைக்கிறதுனாலயுமே பேபி வந்து ஹெட்டை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும், டேர்ன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து டார்டிகோலஸை கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். படுக்க வைக்கும் முன்பு டைட் சைடு வந்து சாஞ்சு படுக்கிற மாதிரி ஹெல்ப். அதே மாதிரி இல்லாம நம்ம வந்து ரைட் சைட்ல டைட்டா இருக்குன்னா பேபியை வந்து நம்ம ரைட் சைட்லயே படுக்க வைக்கணும். ஹெட் வந்து லெஃப்ட் சைட்ல மூவ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைட் டேர்ன் பண்ணி படுக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணணும். இது யூஸ்வலா நம்ம இதை ரெகுலரா பண்றோம், டெய்லி வந்து பண்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் ஆகும் ஒரு நியூ பார்ன் பேபியை நம்ம ட்ரீட் பண்றதுக்கு. இது ரெக்கவர் ஆகிறதுக்கு மினிமம் 6 மந்த்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணலாம், மேபி ஒரு 8-9 மந்த்ஸ் கூட வெயிட் பண்ணி ஸ்லோவா ட்ரீட் பண்ணும். அப்படி இல்லனா சர்ஜிக்கல் கரெக்ஷனுமே பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஏர்லியரா பேபிக்கு வந்து டிடெக்ட் பண்ணும். அப்படி இல்லனா இது வந்து சர்ஜரி லெவல்

0: வாதம் குறித்து இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் டிஜிட்டல் கையொப்பம் சான்றிதழ் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
2: இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டோம். எல்லாருமே வந்து டிஜிட்டலாகவே வந்து எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, சிஸ்டம்மு, கீஸ், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலமும் வந்து இருந்த இடத்துலயே இருந்து வேலை செய்யக்கூடியதுனால சுலபமாக வந்து நிறைய பேர் வந்து நம்ம எல்லா டிரான்சாக்ஷனையுமே பண்ணிட்டு இருப்போம். ஒரு பணம் அனுப்புறது கூட நம்ம வந்து கூகுள் பே மூலம் அந்த மாதிரி கூட தான் இப்போல்லாம் அனுப்பிக்கிறோம். இங்கிருந்து நம்ம வந்து வெளியூர், வெளிநாடு, எல்லா பக்கம் எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முன்னேறி நம்ம வந்து போயிட்டு இருப்போம் அட்வான்ஸ்டா. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஓனா கம்பெனி வச்சிருப்பீங்க, இல்ல வந்து செல்ஃபா எம்ப்ளாய்டா இருப்பாங்க, ஒரு ப்ரொப்ரேட்டரா இருப்பாங்க ஒரு கம்பெனிக்கு. அந்த மாதிரி தனியா இருக்கிறவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து சைன் போட்டுட்டே இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு நாள் இங்க இருப்பாங்க, ஒரு நாள் வெளியூர் போ

0: அம்மா நிறைய அக்சஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கையெழுத்து போட்டதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பெண்டிங் வச்சிருப்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆன்லைன்லயே வந்து மொபைல் மூலமா நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதை வெரிஃபை பண்ணிட்டு அந்த சிக்னேச்சரை வந்து டிஜிட்டலாவே கொண்டு வந்துடுறாங்க. அதான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை பத்தி தான் நான் இப்போ வந்து பேச போறேன். இது என்ன பண்ணலாம், இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய ஆவணங்கள் மூலம் ஆவணங்களை வந்து பரிசீலனை, அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணி ஆன்லைன் மூலமா வந்து விண்ணப்பம் அப்ளிகேஷன் கொடுத்து அதை வந்து நம்ம அடையாள ஆவணங்கள், முகவரி சான்று, புகைப்படம் போன்றவற்றை வந்து அதுல வந்து பதிவு செஞ்சு, மேலும் வந்து நம்ம இதர ஆவணங்கள் சொல்லப்படுற வந்து பான் கார்டு, பாஸ்போர்ட், அப்புறம் அந்த கேஒய்சி பண்ணுவாங்கல்ல, இப்போ வந்து நம்மளோட ஆவணங்கள் வந்து சரிபார்க்க பட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து சும்மா வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கட்டாயமா இல்ல. அதுக்கான குறிப்பிட்ட சில வந்து கட்டணம் வந்து நீங்க செலுத்தி நீங்க வந்து வாங்கி கொள்ள வேண்டியது. இது வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அது வந்து நீங்க சிஸ்டமோ இல்ல லேப்டாப்போ எதுல யூஸ் பண்றீங்களோ அந்த சிக்னேச்சரை வந்து நீங்க அதுல யூஸ் பண்ணிக்கலாம். இது எதற்காக வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் ஆத்தன்டிகேஷன், அதாவது நீங்க எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க பில் பாஸ் பண்றீங்களோ இல்ல வந்து ஒரு இன்வாய்ஸ் குடுக்கறீங்களோ இல்ல வந்து நீங்க ஒரு கம்பெனில இருக்கிறீங்க, உங்களோட சிக்னேச்சர் வந்து அந்த எலக்ட்ரானிக் ஆத்தன்டிகேஷன் தான் வந்து இப்போ நீங்க நம்ம பர்த் சர்டிபிகேட்டே நம்ம அரசு ஆவணமான வந்து பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் அதெல்லாமே வந்து இப்பெல்லாம் ஆதார் கார்டு முக்கியமான ஆவணமே நம்மளுக்கு எல்லாமே வந்து இந்த ஆன்லைன்ல எலக்ட்ரானிக் ஆத்தன்டிகேஷனே வந்தது. நீங்க ஆதார் கார்டு எடுக்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஜிட்டலா வந்து டிக் மார்க் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த சிக்னேச்சரை வந்து பண்ணாங்க அப்படிங்கிற பேரு அவங்களோட விவரங்கள் வந்து அதுல இருக்கும், அவங்களோட டெசிக்னேஷன் என்ன அப்படிங்கிறது. அது மாதிரிதான் வந்து பிரைவேட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க மேனேஜரோ இல்ல வந்து அவங்கதான் ஓனர் ஆஃப் த கம்பெனியோ இல்ல யாரு என்ன டெசிக்னேஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் ஆத்தன்டிகேஷன் வந்து எடுத்துக்கலாம். இது எதற்காக, இது இல்லைன்னா ஒரு PDF இருக்கு, அது வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க எடுத்து உடனடியா வந்து அதை அனுப்பணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆன்லைன் மூலமாவே வந்து நீங்க இந்த சிக்னேச்சரை வந்து எடுத்து அதுல வந்து நீங்க உங்க ஆன்லைன்லயே இந்த சாஃப்ட் காப்பி அதுலயே வந்து நீங்க இதை பதிவிட்டுருக்கலாம். இ ஃபைலிங் பண்றவங்க இப்போ GST ஃபைலிங், அப்புறம் வந்து MSME இந்த மாதிரி சிறு குறு தொழில்கள் செய்யறவங்க, எல்லாம் வந்து இந்த கோர்ட் மேட்டர்ஸ் பாக்குறவங்க, இவ்வளவு நிறைய ஆபீசர்ஸ் கம்பெனில இருக்கிறவங்க அவங்க எல்லாமே வந்து இந்த இ ஃபைலிங் பண்றது, டெண்டர், ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற வேலைகள் காக வந்து இந்த டிஜிட்டல் முறையை வந்து வச்சுக்கலாம்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை டிஜிட்டல் கையொப்பம் சான்றிதழ் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் சுசன்னா அவர்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25% 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின்போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக் கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25% 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11ஆம் தேதி இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பேர் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்க நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்க நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரிட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசியமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரின்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரின்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 11:20 தொடங்க உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25% 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 7:25. குட் மார்னிங் நில் கிரேஸ் திரைகானம்.

0: ஒல்லிதே அந்த துள்ளலான சாங் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் குழுவினர் பாடியதை கேட்டோம்.
1: நேர்களே, இன்று உலக இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த உலக இரத்த அழுத்த அமைப்பால் 2005 இந்த தினம் தொடங்கப்பட்டது. அமைதியான கொலையாளி என்று அழைக்கப்படும் உயர் இரத்த அழுத்தத்தின் பாதிப்புகளை தடுக்கவும், அதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெற மக்களை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் மே 17 இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உலகளவில் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கு உயர் இரத்த அழுத்தமே மிக முக்கியமான காரணமாக இருப்பதால் முறையான மருத்துவ பரிசோதனையின் அவசியத்தை இந்த நாள் வலியுறுத்துகிறது. உப்பு மற்றும் சர்க்கரையின் அளவை குறைத்தல், முறையான உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்த மேலாண்மை மூலம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க முடியும் என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்துவதே இந்த நாளின் நோக்கம். இரத்த அழுத்தத்தை முறையாக கண்காணிப்பதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேரம் இப்போது 7:35 ஆயிடுச்சுங்க. குட் மார்னிங் நீல் கிரீஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்லே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதகையில் ரோஜா கண்காட்சி வந்து இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. உள்ளூர் மக்களும் இன்றைக்கி சண்டே லீவுனால நம்ம போய் அந்த கண்காட்சியை வந்து கண்டு கழிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து ஃப்ளவர் ஷோ துவக்கம் தொடங்குகிறது. அதனால் அனைத்து சுற்றுலா பயணிகளும் நம்ம உள்ளூர் மக்களும் சேர்ந்து அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.

0: நேரம் இப்போது 7:40.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 திரை பார்வை.

0: தரமான உலக திரைப்படங்கள் வரிசையில இன்னைக்கு திரைப்பார்வை நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற திரைப்படம் 2009 ஒரு பீரியட் மிஸ்டரி ஆக்ஷன் படமா வெளியான ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற திரைப்படம்.
1: முதல்ல எடுத்து காதல் அடிக்கணும், கொஞ்ச நேரம் காது கேட்காம போயிடும். முதல் அடி பலமா இருக்கணும். ரெண்டாவது தொண்டையை கவர மாதிரி பிடிக்கணும். மூணாவது வயிற்றுல அடிக்கிற அடியில மூச்சு விட முடியாம போயிடும். கடைசியா எடுத்து கால் முட்டியில ஓங்கி ஒரு குத்து குத்தணும். சுய நினைவுக்கு திரும்ப வர 1 நிமிஷம் ஆகும். திரும்ப எந்திரிச்சு நடக்க 1/2 மணி நேரம் ஆகும். முழுசா குணமடைய வாய்ப்பே இல்லை.
0: இப்ப படத்தோட கதையை கேட்கலாம். கதைக்களம் நடக்கிறது என்னமோ 1890 லண்டன்ல. படத்தோடைய கதாநாயகனோட பேரு ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த ரோலை ஏத்து நடிக்கிறவரு ஹாலிவுடோட புகழ்பெற்ற நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர். இவருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட பேரு டாக்டர் வாட்சன். இவரு ஹீரோக்கு அசிஸ்டன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் இவரு ஃபேமஸ் ஆன டிடெக்டிவ். இவரு திறமையான ஒரு ஆளு, ஒரு பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ட் ஜீனியஸ் லெவல் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவருக்கு ஒரு சில வியடான பழக்க வழக்கங்களும் இருக்கும். அவரு எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான ஆளுன்றத நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கே புரியும். இவருக்கு ஒருத்தரை பார்த்ததுமே அவங்க யாரு, அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்ட்டு அவங்க ஜாதகத்தையே சொல்லிடுவாரு.
1: நீங்க ஒரு டீச்சர்.
2: சரி, அப்புறம்
1: கரெக்டா சொல்லிட்டாங்க, ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். வெயிட்டா, உங்க ஸ்டூடண்ட்க்கு 8 வயசு ஆகுது.
2: சார்லிக்கு 7 வயசு தான் ஆகுது.
1: 7 வயசு ஆனாலும் 8 வயசுக்கு உண்டான வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு அவங்க மேல இங்க் அடிச்சிருக்கான்.
2: வாவ், என் முகத்துல இங்க் கரை இருக்கா?
1: அது இருந்தாதான் சொல்லணும்னு அவனுக்கு அவசியம் இல்ல. உங்க காதுல இன்னும் 2 சொட்டு இங்க் இருக்கு. அந்த கரை போகிறது ரொம்ப கஷ்டம். அவன் வேணும்னே திட்டம் போட்டுதான் எனக்கு இங்க் அடிச்சிருக்கான். ஆனா நீங்க அந்த பையன் மேல கோவப்படாம ரொம்ப அமைதியா இருந்தீங்க. அதனாலதான் அந்த பையனோட அம்மா இந்த காஸ்ட்லியான நெக்லஸ் உங்களுக்கு கடனா கொடுத்திருக்காங்க. இதுல முத்து பவழம் வைரம்னு விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய இருக்கு. உங்கள மாதிரி ஒரு பொண்ணால இதை வாங்க முடியாது. நீங்க போட்டிருக்க நகையை விட போடாத நகை ரொம்ப முக்கியம். ஹோம்ஸ், கல்யாணம் நிச்சயமா இருக்கு. ஆனா இப்ப அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் உங்க விரல்ல இல்ல. அந்த அடையாளத்தை பார்த்தா நீங்க வெளிநாட்டுல அந்த பையனோட கொஞ்ச நாள் இருந்திருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அந்த பையன் கூட சண்டை போட்டுட்டு உங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு இங்கிலாந்துல வந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு இங்க ஓடி வந்துட்டீங்க. இப்ப இந்த டாக்டர் மாட்டிட்டாரு.
0: குறிப்பா அவருடைய ஃபைட்டிங் ஸ்கில் பிரமாதமா இருக்கும். எதிரில இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள எங்க எப்படி அடிச்சா வீழ்த்த முடியும் அப்படின்றத மைண்ட்லயே கணக்கு போட்டு வச்சிருவாரு.
1: இப்ப இந்த போட்டியில ஜெயிச்சு ஆகணும். முதல்ல அவனை திசை திருப்பணும். அவன் குத்துறத தடுக்கணும். அவன் இடது கன்னத்துல ஒரு குத்து குத்தணும். 2 காதலையும் ஓங்கி அடிக்கணும். குறுக்கத்தனமா குத்த வருவான், அதை இடது கையால தடுக்கணும். வயிற்றுல ஒரு பஞ்ச். இப்ப வலது கையால தடுக்கணும். அப்புறம் தாடைய ஒரு தட்டு தடுக்கணும். அதுக்கப்புறம் உடைக்கணும். விலா எலும்பு உடைக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வயிற்றுல ஒரு பஞ்ச். தாடைய மொத்தமா நொறுக்கி நெஞ்சில ஓங்கி மிதிக்கணும். இதோட முடிவுல தாடை உடைஞ்சிருக்கும், காது கேட்காது, 3 விலா எலும்பு உடைஞ்சிருக்கும், 4 கிராக் விட்டுருக்கும், வயிற்றுல ரத்த கசிவு. உடம்பு குணமடைய 6 வாரம் ஆகும். மனசு சரியாக 6 மாசம் ஆகும். ஆனா திரும்பி நிக்கும் போது இனிமே யார் மேலையும் துப்ப மாட்டான்.
0: அதாவது ஒரு கிரைம் நடக்குதுன்னா அந்த கேஸ கனகச்சிதமா முடிக்கிற திறமை ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு இருக்கும். இப்படி ஒரு கதாபாத்திரம் எப்படி வடிவமைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் அப்படின்னு இந்த படத்தை பார்த்தா நமக்கு நல்லா புரியும். இப்ப படத்தோடைய கதையை டீடைலா தெரிஞ்சுக்கலாம். 1890 ஒரு நைட் ஒரு ரகசிய அறை மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்க பயங்கரமா ஒரு பொண்ணு கத்துற மாதிரி காட்சி காண்பிக்கப்படுது. பிளாக் மேஜிக் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரிச்சுவல் சடங்கு ஒண்ணு நடக்கும். ஒரு பொண்ண பலி கொடுக்கறாங்க. இந்த சம்பவத்தை லார்ட் பிளாக்வுட் அப்படின்ற ஒருத்தன் தான் நிகழ்த்திட்டு இருப்பான். இவன் இதுக்கு முன்னாடி 5 அப்பாவி இளம் பெண்களை கொலை செய்யறான் நரபலி கொடுத்து.
3: சாத்தானின் கடமையை நான் நிறைவேற்றுவேன். உலகத்தின் நியதியை நான் சாத்தானின் கட்டளையால் சரி செய்வேன். சாத்தானின் சக்தியை கொண்டு உலகத்தின் மக்களை நல்வழிப்படுத்துவேன். மற்றவர் சங்கடங்களை தீர்ப்பவன் நான். உலக மக்களை தன் வசப்படுத்த, உலக மக்களை கட்டுப்படுத்த சாத்தானின் சக்தி ஓங்கட்டும். சாத்தானின் புகழ் பரவட்டும். சாத்தான் வாழ்க.
0: நம்ம ஹீரோ ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சனும் சேர்ந்து படத்துடைய முதல் காட்சியிலேயே அந்த பொண்ண காப்பாத்திருவாங்க. அந்த ஒரு சீன்லேயே ஷெர்லாக் ஹோம்ஸ் கிளவரா தன்னுடைய மூளையை உபயோகிச்சு அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்திருப்பாரு. அதுல பிளாக்வுட போலீஸ் கைது செஞ்சிருப்பாங்க. அடுத்த சீன்லயே கோர்ட் பிளாக்வுடுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கும், அதாவது தூக்கு தண்டனை. தண்டனை நிறைவேறதுக்கு முன்னாடி பிளாக்வுட் ஷெர்லாக் ஹோம்ஸ தான் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஷெர்லாக் ஹோம்ஸும் அவனை ஜெயில போய் சந்திப்பாரு. அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட, நான் சாக மாட்டேன், நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்றான்.
3: ஒரு பெரிய போருக்கு தயாராக எனக்கு நீ வேணும்.
1: விடிஞ்சா உன்னதான் தூக்குல போட போறாங்களே, அப்புறம் என்ன?
3: நான் மீண்டு வருவேன்,
1: பாக்கலாம்.
3: இரு ஹோம்ஸ், இன்னும் மூணு பேர் சாவாங்க, உன்னால அவங்களை காப்பாற்ற முடியாது. இந்த சக்தியை உன்னால கட்டுப்படுத்த முடியாது. என்னைக்கு உனக்கு இந்த சக்தியை பத்தி புரியுதோ அன்னைக்கு உனக்கு அழிவு ஏற்படும். அப்போ உன் லாஜிக்கலா தவிடு பொடி ஆயிடும்.
4: அவனுக்கு என்ன வேணுமா?
1: தெரியல ஃபாதர், நீங்க மட்டும் இங்க வரவே வேண்டாம், அவனுக்கு கடவுள்னா பிடிக்காது.
5: லார்ட் பிளாக்வுட், உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மந்திர சக்தியை பயன்படுத்தி அஞ்சு அப்பாவி பெண்களை கொடூரமா கொலை பண்ணதுக்காகவும், ஆறாவதா இன்னொரு பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காகவும், கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
3: இல்ல, இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது.
0: அதுக்கப்புறம் அடுத்த காட்சியிலேயே அவனுக்கு தண்டனையும் நிறைவேற்றப்படுது. பிளாக்வுட் தூக்கில் இடப்படுறான், அவன் இறந்து போயிடுறான் அப்படின்னு டாக்டரான பேட்ஸனும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாரு. எல்லாருக்கும் ஒரு நிம்மதி, திரும்ப இந்த கொலைகள் எல்லாம் நடக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரிலீஃப் ஆயிடுறாங்க. ஆனா ஒரு வாரம் கழிச்சு பிளாக்வுட அடக்கம் பண்ணின சமாதியில இருந்து திரும்ப உயிரோட வெளியில வந்திருப்பான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அவன் செத்துட்டான், அவனை தூக்குல போட்டுட்டோம், எப்படி உயிரோட வந்திருப்பான்? எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. இதுல போலீஸும் அடக்கம். பிளாக்வுட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய கொலைகளை மேலும் தொடர்றான். முழு வீச்சுல பயங்கரமா கொலைகளை தொடர ஆரம்பிக்கிறான். ஒட்டுமொத்த லண்டன் நகரத்துக்குமே பயம் தொத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பிளாக்வுட இவன் ஒரு டெவில், இவன் ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஷெர்லாக் ஹோம்ஸ் கேஸ் எதுவுமே கிடைக்காம ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு தன்னுடைய ரூம் குள்ளேயே வயலின் வாசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. திடீர்னு இவரோட ஃப்ரெண்டு டாக்டர் வாட்ஸன், அவரு என்ட்ரி கொடுத்துட்டு தான் ஒரு பொண்ணை காதலிக்கிறதாகவும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகுறாரு. அவளோட பேரு மேரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்படி இவரோட கதை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இந்த டைம்ல பிளாக்வுட் திரும்ப அவருடைய வேலையை காமிக்கிறான். அவன் ஒரு ரகசிய அமைப்போட சேர்ந்துகிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்ண ஒரு ரகசிய வேலையை பாக்குறான். ஒரு சில முக்கிய தலைகளும் கொலை செய்யப்படுறாங்க. இறுதியா இந்த கேஸ கையில எடுக்கிற கதாநாயகன் ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த கேஸ்ல இருக்கிற மர்மங்களை கண்டுபிடிச்சாரா? பிளாக்வுட் பின்னாடி இருக்கிற அமானுஷ்ய உண்மைகள் என்னென்ன? படத்துடைய பரபரப்பான உச்சியில இருக்கிற மீதி சுவாரஸ்யங்கள் என்ன? இதுதான் படத்தோட மீதி கதை.
2: இந்த கேஸ சால்வ் பண்ணுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்லை.

0: காட்ட மீறின விஷயம்.
1: லார்ட் பிளாக்வுட்,
2: நம்ம எங்கேயாவது போயிடலாம்.
1: உன் நண்பனா ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்கும் இந்த கேஸ் விட்டு
2: என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேஸ் சால்வ் பண்ணுங்க.
0: நாளைக்கு சரியா 12 மணிக்கு இந்த உலகம் அழிஞ்சிடும், புது சரித்திரம் உருவாகும்.
3: இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை கவர்ந்த விஷயமே படத்தோட ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச ராபர்ட் டவுனி ஜூனியர், இவருடைய நடிப்பு தான். அப்படி ஒரு பிரில்லியன்ட் ஆக்டிங் இவர்கிட்ட இருக்கும். இந்த படம் முழுக்க இவரு தான் ஷோ ஸ்டீலர். அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆன விதம் அது ரொம்ப சூப்பரா பிளெண்ட் ஆயிருக்கும். படத்தோட பெரிய ஹைலைட்டே இந்த படத்தோட டைரக்ஷன் பண்ணின கை ரிச்சி இவருடைய விஷுவல் ஸ்டைல் தான். ஃபாஸ்ட் கட்ஸ், ஸ்டைலிஷ் ஸ்லோ மோஷன் கேமரா ஒர்க்கு, ஆக்ஷன் கோரியோகிராஃபின்னு போதும் போதுன்ற லெவலுக்கு சம்பவம் பண்ணிருப்பாரு. படத்தோட ஹியூமர் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா ஹான்ஸ் ஜிம்மருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கல் ஸ்கோர் ஒருபடி மேல இருக்கும். ஒட்டுமொத்தமா 2 மணி நேரம் உங்களை இது பரபரப்போட சீட்டோட எஜ்ஜில போய் உட்கார வைக்கும். குறிப்பா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உங்களை வியப்போட உச்சிலேயே அழுத்தும். படத்துடைய பட்ஜெட்டு 90 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், வசூல் மட்டும் 524 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கலெக்ஷன் பண்ணி மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. இந்த படம் 1886 ஆர்தர் கானன் டாயல் அப்படின்றவர்னால ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற நாவல அடிப்படையா கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கவரும் வகையில தான் எடுக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு திரைப்பார்வை நிகழ்ச்சியில தரமான உலக திரைப்படங்கள் வரிசையில நாம கேட்டு ரசிச்ச திரைப்படம் 2009 ஒரு பீரியட் மிஸ்ட்ரி ஆக்ஷன் படமா வெளியான ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு திரைப்பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா மற்றும் ஹாத்தில்

ஒளிதாந்த பாடல் டியூட் படத்திற்காக திப்பு குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 7:54. நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. குட் மார்னிங் நீல்கிரீஸ்ல ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேர்கள் இந்த நாளோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக ரத்த அழுத்த நாள்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கு தெரியும். மாரடைப்பு பக்கவாதமெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது உணவு முறையில் வந்து ரொம்ப கண்டிஷனாக, அதாவது உப்பு சர்க்கரையோட அளவை வந்து லிமிட்டாக நம்ம வந்து சாப்பிட்டா பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லலாம். தொடர்ந்து ஜெயிலர் படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில புதிய புதிய பிளேஸ தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடை வெயில்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மனசுக்கும் சரி கண்களுக்கும் சரி குளிர்ச்சி தர ஒரு இடம் இருக்குங்க. அதுதான் மலைகளின் இளவரசி அப்படின்னு அழைக்கப்படுகிற ஊட்டி. மே மாசம் வந்தாலே இந்த அழகான நகரம் இன்னும் அழகா மாறிடும் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊட்டி சம்மர் ஃபெஸ்டிவல் தாங்க. இது ஒரு சாதாரண ஃபெஸ்டிவல் இல்ல, இயற்கை, மரங்கள், கலாச்சாரம், மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்த ஒரு வண்ண திருவிழா அப்படின்னே சொல்லலாம்.

ஊட்டி சம்மர் ஃபெஸ்டிவலோட துவக்கமாக உதகை அரசு ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி மே மாதம் 14 தேதியிலிருந்து 18 தேதி வரைக்கும் பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்குதுங்க. லட்சத்துக்கும் அதிகமான ரோஜா மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அன்னப்பறவை, மயில், கிளி போன்ற 14 கண்கவர் பறவைகளோட வடிவங்கள் மற்றும் பல வகையான அலங்காரங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவருது. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 70,000-க்கும் மேற்பட்ட ரோஜாக்களால் செய்யப்பட்ட இரட்டை அன்னப்பறவை, பறவைகளுடைய கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட மலர் அலங்காரங்கள் இங்கே இடம்பெற்றிருக்குங்க. உதகை அரசு ரோஜா பூங்காவோட அழகையும் மலருடைய வடிவங்களையும் கண்டு ரசிக்க இதுவே ஒரு சிறந்த தருணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரோஜா பூங்கா அப்படின்றது உதகை மண்டலத்துல எலிக்கில் மலை சரிவுல கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2020 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்குங்க. உலக ரோஜா சங்கங்களின் கூட்டமைப்பால் தெற்காசியாவில் சிறந்த பூங்காவிற்கான கார்டன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டு கூட இந்த பூங்கா வாங்கியிருக்கு. இந்த பூங்காவுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 10 ஏக்கர் பரப்பரவுல பறந்து விரிந்துள்ள இந்த பூங்காவில 20,000-க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் மற்றும் 2,800-க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் அமைஞ்சிருக்குங்க. இங்க இருக்க ரோஜாக்களோட அதிசயம் நிறங்கள் என்னன்னு பார்க்கும்போது, இங்க ஹைபிரிட் டீ ரோஜாக்கள், மினியேச்சர் ரோஜாக்கள், மலையேறும் ரோஜாக்கள் மட்டும் இல்லாம மிக அரிதான பச்சை மற்றும் கருப்பு நிற ரோஜாக்களையும் இங்க மட்டும்தாங்க காண முடியும். 5 அடுக்கு மாடங்கள் அப்படின்னா, இந்த பூங்காவில 5 வளைந்த அடுக்கு மாடலாக டெரஸ் கார்டன் அமைஞ்சிருக்குங்க. டெரஸ் கார்டன் வடிவமைக்கப்பட்டு பராமரித்து கூட வராங்க. பூங்காவிலோட உச்சியில் அமைந்துள்ள இந்த கண்காணிப்பு மேடையில் ஒட்டுமொத்த ரோஜா பூங்காவினுடைய அழகையும் ஊட்டி நகரத்தின் ஒரு அழகிய காட்சியையும் நம்ம பார்க்க முடியுது. பறவைகளுடைய கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ள இந்த வருஷம் 21வது ரோஜா கண்காட்சியில வடிவமைக்கப்பட்ட பறவைகளுடைய பக்கத்துல கியூஆர் கோட் வசதி இடம்பெற்றிருக்குங்க. பார்வையாளர்கள் அந்தந்த பறவைகளுடைய வடிவங்களுக்கு அருகில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சு அந்த பறவைகளுடைய ஒளியை கேட்டு மகிழவும், அவற்றை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளவும் புதிய தொழில்நுட்ப வசதி கூட செஞ்சிருக்காங்க. இந்த கோடைக்காலம் வெயிலோட மட்டுமே இல்லைங்க, மலர்களோட சிரிப்பு, இயற்கையோட அழகு, நினைவுகளோட சந்தோஷம் எல்லாமே கலந்ததுதான் இந்த ரோட் ஷோ. ஒரு தடவை ஊட்டி சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு போய் பாருங்க, மனசு

மலர்கள் பூத்துக்குலுங்குதுனே சொல்லலாம். 275 அரிய வகை ஆர்கிட், லில்லி, கார்னிஷன் மற்றும் வெளிநாட்டு கலப்பின மலர்கள் உட்பட 275 மேற்பட்ட மலர் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூங்காவில முக்கிய பாதைகளில் 50,000 மேற்பட்ட வண்ணமயமான மலர் தொட்டிகள் அடுக்கடுக்கா வரிசையா அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. மலர்களால் செய்யப்பட்ட விலங்கு வடிவங்கள், காய்கறி செதுக்கள், பழமையான போன்சாய் மரங்களில் தனிப்பிரிவு ஆகியவை முக்கிய ஈர்ப்பு அப்படின்னே சொல்லலாம். உதகை அரசு தாவரவியல் பூங்கா அப்படின்றது 55 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்கா 6 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குங்க. முதல்ல கீழ் பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, லோவர் கார்டன். பரந்த புல்வெளிகள் மற்றும் 12 முனை நட்சத்திர வடிவ மலர் பருக்கைகள் இங்க இருக்குங்க. இரண்டாவதாக பார்க்கும்போது புதிய பூங்கா, நியூ கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஜா தோட்டம் மற்றும் இயற்கை குளங்களோடு நிறைந்த பகுதியா இது அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இத்தாலியன் பூங்கா, இட்டாலியன் கார்டன். முதலாம் உலக போரின் போது பிடிப்பட்ட இத்தாலிய கைதிகளால் இந்த பகுதி அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக பழைய பூங்கா, கன்சர்வேட்டரி அண்ட் ஓல்ட் கார்டன் அப்படின்னு சொல்றாங்க. அரிய வகை தாவரங்கள் மற்றும் பல்லாண்டு வாழும் மரங்கள் இங்கே இருக்குங்க. அடுத்ததாக நர்சரிஸ், கண்ணாடி வீடுகளில் அதாவது கிளாஸ் ஹவுஸ்ல வளர்க்கப்படும் அரிய வகை தாவரங்களுடைய தொகுப்பு இங்கே இடம்பெற்றிருக்கும். முக்கிய வரலாற்று ஈர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது கல் மரங்கள், ஃபாசில் ட்ரீ ட்ரங்க் கூட இங்கே இருக்குங்க. பூங்காவிலுடைய மையப்பகுதியில் சுமார் 200 மில்லியன் ஆண்டுகள் அதாவது 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைந்துள்ள பழமையான கல் மரம், ஃபாசிலைஸ்ட் ட்ரீ ட்ரங்க் அப்படின்னு கூட சொல்றாங்க, அதை பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. இது இந்த பூங்காவில மிக முக்கியமான வரலாற்று சான்று அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டிஷ்காரங்க வருகைக்கு முன்பாக இந்த நிலப்பகுதியில நீலகிரியின பூர்வக்குடிகளான தோடா பழங்குடியினர்களுக்கு சொந்தமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கும் அந்த பூங்காவின் மேற்பகுதியில் அவர்கள் பாரம்பரிய வாழ்வாக தோடா மந்து அப்படின்ற இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த 2 பூங்காக்களுக்கும் நுழைவு கட்டணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரோஜா பூங்காவோட நுழைவு கட்டணம் பெரியவங்களுக்கு 100 ரூபாயும், குழந்தைகள் 5 முதல் 10 வரையிலான குழந்தைகளுக்கு 50 ரூபாயும், கேமராவுக்கு 50 ரூபாயும், வீடியோ கேமராவுக்கு 100 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. இதோட டைமிங் என்னன்னு பார்க்கும்போது காலையில 9 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த பூங்கா திறந்திருக்குங்க. அரசு தாவரவியல் பூங்காவோட நுழைவு கட்டணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெரியவங்களுக்கு 100 ரூபாயும், 5 முதல் 10 வயதிலான குழந்தைகளுக்கு 50 ரூபாயும், கேமராவுக்கு 50 ரூபாயும், வீடியோ கேமராவுக்கு 100 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. இதோட டைமிங்கும் காலையில 9 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் போலாங்க. இப்ப நம்ம பார்த்த 2 அழகான இடங்கள்ல ஒன்னு ரோஜா பூங்கா, மற்றொன்று தாவரவியல் பூங்கா. இரண்டுமே ஊட்டியனோட பிரைட் அப்படின்னே சொல்லலாங்க. அரசு ரோஜா பூங்காவில ரோஜா மலர்கள் மட்டும் இல்ல, அது ஒரு நிறங்களோட காதல் கதை மாதிரி. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு எமோஷன், லவ், பியூட்டி, ஹாப்பினஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி அரசு தாவரவியல் பூங்கா அப்படின்றது மலர்கள் மட்டும் இல்ல, அது ஒரு இயற்கை கலை அரங்கம் அப்படின்னு சொல்லலாம். லட்சக்கணக்கான பூக்கள், கிரியேட்டிவ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தா மனசு அமைதியா மாறிடுங்க. இந்த 2 இடங்களும் நமக்கு சொல்லும் மெசேஜ் என்னன்னா, இயற்கையை பாதுகாத்தாதான் வாழ்க்கை அழகாகும். ஊட்டிக்கு போனா இந்த 2 இடங்களையும் மிஸ் பண்ணக்கூடாது. கண்களுக்கு விருந்து, மனசுக்கு அமைதி, நினைவுகளுக்கு அழகு, இதுதான் ஊட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஸ் கார்டன் அப்படின்றது ஒரு அழகின் சின்னம், பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையின் கலை. 2 சேர்ந்து சொல்லும் ஒரே மெசேஜ், நேச்சர் இஸ் த ரியல் ஹாப்பினஸ். இதுதான் ஊட்டியோட ரியல் மேஜிக். அழகு அப்படின்றது வெளியில மட்டும் இல்லைங்க, நாம பார்க்கும் பார்வையில தான் இருக்கு. அந்த 2 இடங்களும் நம்ம மனசுக்கு அமைதியை தரும், ஸ்ட்ரெஸ் குறைக்கும், ஸ்மைல அதிகப்படுத்தும் பிளேஸுங்க. சோ இந்த வருஷம் ஊட்டியோட சம்மர் ஃபெஸ்டிவல கண்டிப்பா மிஸ் பண்ணாம ரோஸ் கார்டனையும் பொட்டானிக்கல் கார்டனையும் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் வேற ஒரு பிளேஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.

0: ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, லவ் டுடே படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியது. நேரம் இப்போது 8:34 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 திரைகானம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் ஜோய் படத்திற்காக ஆனந்த் பாடியதை கேட்டோம். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைக்கானம்.

0: நேர்களே, இன்று உலக இரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த உலக இரத்த அழுத்த அமைப்பால் 2005 இந்த தினம் தொடங்கப்பட்டது. அமைதியான கொலையாளி என்று அழைக்கப்படும் உயர் இரத்த அழுத்தத்தின் பாதிப்புகளை தடுக்கவும், அதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெற மக்களை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் மே 17 இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உலகளவில் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கு உயர் இரத்த அழுத்தமே மிக முக்கியமான காரணமாக இருப்பதால் முறையான மருத்துவ பரிசோதனையின் அவசியத்தை இந்த நாள் வலியுறுத்துகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
0: சீராக வைத்திருக்கும்
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: வணக்கம் நேர்களே, இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்று சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். உழவு தொழில் உயிர்களை காக்கும் தொழில். அந்த உழவாண்மையை செய்யும் உழவனின் காதில் நம்பிக்கையை விதைப்பது ஆகாஷ்வாணி. விதை எப்போது போடுவது என்பது முதல் விளை பொருளை எங்கு விற்கலாம் என்பது வரை பல தகவல்களை எளிமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உழவர்களின் நண்பன் வானொலி. கிராமத்தின் குரலாகவும் விவசாயியின் வழிகாட்டியாகவும் இந்த ஆகாஷ்வாணி எப்படி சேவையாற்றுகிறது அது பற்றி பேசலாம் என்று வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இப்போது சந்திப்போம். ஐயா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: ஐயா, உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
4: சார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கே பன்னீர்செல்வம். எனக்கு இப்போ வயசு 71. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம்லாம் என்னன்னு தெரியாது. ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஊரில் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது. அப்போ வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டியில் 7 போய் உட்காந்துக்கிறது எங்கள் ஏரியாவில் பழக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா 7:25 விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான், மழை எப்போ வரும், என்னென்ன பண்ணலான்னு கேட்கறது எங்களுடைய வழக்கம். அன்று முதல் இன்று வரை இந்த விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், மழை வருங்கிற நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து வானொலியில் கேட்டு தான் தெரிஞ்சு கொண்ட சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. இப்போ கஜா புயல் வந்தபோது எல்லா நிகழ்ச்சிகளும் கட் ஆகிட்டுது. ஆனால் ரேடியோ மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜெனரேட்டரில் செல்லில் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வந்தாவது இந்த வானிலையை வந்து ரேடியோலாம் கேட்க முடிஞ்சதை தவிர தொலைக்காட்சியில் கேட்க முடியல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உற்ற தோழாக அன்றும் இன்றும் என்று இருக்கப்படுறது வந்து ரேடியோ தான். ரேடியோ கேட்காம மனிதன் வந்து வாழ முடியும். இன்னைக்கு நவீன உலகத்தில் வேணா டிவியை நோக்கி மக்கள் போயிருக்கலாமே தவிர உண்மையான தேவை, உண்மையான சேவைன்னு சொன்னால் அது வானொலி தான் சார். இப்பயும் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து ரேடியோ தான் வழங்குது. டிவி நிகழ்ச்சிகள் அதிகம் வழங்குறது இல்லை. ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் 7 தாண்டிட்டாலும் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிங்கிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த மகளிர் குழு கூட்டத்திலலாம் ரேடியோ ரேடியோலனாலும் அவங்க செல்போனில் பட்ட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வயலுமான நிகழ்ச்சியெல்லாம் போட்டு வச்சுட்டு அங்கே கேட்குறது அவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. இப்போ வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் உள்ளூர் பெண்கள் அவங்க வந்து கத்திரி சாவடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கத்திரி சாவடி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வருது. அதை கேட்டு அதை ஒன்றே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற தோழிகளுக்கு போட்டு கத்திரி சாவடி பண்ண இந்த மாதிரி பண்ணு, என்ன நோய்க்கு இந்த மருந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு மக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ரேடியோ இல்லைன்னு முடியாது சார். அதாவது அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம்னா விவசாயத்தில் வந்து கத்திரி சாவடி மட்டும் இல்லை, கோழி வளர்ப்பு இருக்குது, மாடு வளர்ப்பு இருக்குது, ஆடு வளர்ப்பு இருக்குது, அனைத்து தொழில்நுட்பங்களையும் வழங்குறது ரேடியோ தான்.
3: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. வேதாரண்யம் பகுதியில் விவசாய பணிகள் இப்போ எப்படி நடக்குது? வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு கடலோர பகுதி, உப்பு காற்று, உப்பு மண். இந்த இடத்துல விவசாய பணிகள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கய்யா.
4: நல்ல கேள்வி கேட்டீங்க. வேதாரண்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாய்ச்சல் நிலம், கரியாப்பள்ளத்துக்கு அந்த பகுதியெல்லாம் பாய்ச்சல் நிலம், அது வந்து காவிரி படுகை. இந்த தலைஞாறு பகுதியும் காவிரி படுகை. அதுக்கு மேற்கு அதாவது நாகப்பட்டினம் ரோட்டுக்கு கிழக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் மானாவாரி. நாகப்பட்டினம் மேற்கு இந்த சில கிராமங்கள் கத்திரிப்புளம் குரோப்புளம் இந்த ஏரியாலாம் மானாவாரி பூமி, எல்லாம் மணல் வாரி கிராமங்கள். அது வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தில் அங்கே நெல்லை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க காவிரிப்படியில் உள்ளவங்க. இங்கே அப்படி இல்லை சார், இது வந்து பொன்வெளியும் பூமி. எங்களுக்கு தோண்ட தோண்ட எங்களுக்கு நிலத்தடி நல்லா இருக்குது. நாங்கள் காய்கறி சாவடி பண்ணுறோம், மர சாவடி பண்ணுறோம், பணப்பயிர் சாவடி பண்ணுறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் உட்ட நம்பினா எங்களுக்கு வானொலி இருக்குது. எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து பண்ணுறது எங்கே என்ன கிடைக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்கறி சாவடி பண்ணால் அதுக்கான விதை எங்கே கிடைக்குது.

0: எப்படி அதை பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் வந்து ரேடியோலாம் கிடைக்கும். வெண்டை சாவடி பண்ணால் எந்த பருவத்தில் என்ன வெண்டை சாவடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த வெண்டை சாவடி ஒரு நாளைக்கு போடுறான். அதை அன்னைக்கு நாங்கள் பார்த்து கேட்டு இந்த வெண்டை பண்ணலாம், இன்னொன்று தொழில்நுட்பம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இதில் கிடைக்கிது. கத்திரி சாவடி பண்ணால் என்ன மாதிரி வெரைட்டி பண்ணணும், எப்போ பண்ணணும், அது என்ன மருந்து அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் அங்கே கிடைக்கிது. மானாவாரி நெல் சாவடி பண்ணுறதுக்கு நாங்கள் மானாவாரி நெல் சாவடி பண்ணுவோம், ஏதோ இப்போ வச்சுக்கிட்டால் எங்களுக்கு விளையும், அதுக்கும் தொழில்நுட்பம் அவங்க தான் சொல்கிறாங்க. வேளாண்மை துறை எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இன்ன தேதியில் உங்களுக்கு ரேடியோவில் ஒளிபரப்புலாங்க கேட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஊர் வேளாண்மை துறையில். அப்போ அதை தான் கேட்குறோம். ஆக மொத்தத்தில் மாடு வளர்க்குறோமா, மாட்டு என்ன சீக்குவது, என்ன பண்ணுது, எப்போ என்ன பண்ணணும் எங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதே வானொலி தான் சார். உள்ளூர் மருத்துவர்கள் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், எத்தனை பேர் அவர் அணுகுவார், எத்தனை பேர் அங்கே போனால் தான் அவர் சொல்லுவார். ஆனால் வீட்டுக்கு வீடு வானொலி இருக்குது, இல்லை வீட்டுக்கு வீடு இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது சார், எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. அந்த காலம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைன்னா கூட ஆண்ட்ராய்டு செல் இருக்குது, ஆண்ட்ராய்டு செல்லில் நீங்கள் வெளில வாங்க வந்து பாருங்கள். மேக்ஸிமம் 95% 7 மணிக்கு மேலே பெண்கள் கிசல் மணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உழவர்கள நிகழ்ச்சி, கோழி உழப்பு பற்றி சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிட பற்றி சொல்லுவாங்க, மாட்டை பற்றி சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இதை கேட்கறதுனால உண்மையிலேயே நல்ல விவசாயம் நல்லா இருக்கு. சொல்ல போனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக எங்கள் வேலை போய் மானாவாரி சாவடியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க சார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போய் 10,000 சம்பாதிக்கிறது, இங்கே 5,000 சம்பாதிக்கலாம். வீட்டோடு இருந்துக்கிட்டு பொழுதுனையும் வேலை செய்கிற ராத்திரியாலும் ரேடியோ வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோ கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படின்னா அதுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து ரேடியோ தான். ரேடியோவில் கேட்குற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு வந்து உண்மையிலேயே வானொலிக்கு நான் வந்து மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சாலும் ஒரு விவசாயங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும் சார்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வானொலி ஒளிபரப்பு எப்படி சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. 2004 சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2018 மிகப்பெரிய கஜா புயலை சந்தித்தோம். கஜா புயலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள், மாமரங்கள், பல்வேறு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் பெருமளவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்ப அந்த கஜா புயலுக்கு பிறகு இந்த வேதாரண்யம் பகுதி எப்படி மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்கய்யா.
0: நல்லா கேட்டீங்க. கஜா புயலுக்கு பிறகுதான் என்னுடைய தொழில் என்னுடைய வளர்ச்சி ஆரம்பம். கஜா புயலுக்கு முன்னாடியை விட எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய ஸ்டுடியோவில் கேட்டாலும் சொல்லுவாங்க கஜா புயலுக்கு பிறகு இருக்கீங்க. கஜா புயலுக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் உள்ளே அணுகணும். இப்போ மாமரம் போயிட்டுன்னு சொன்னீங்க, நான் மாமரமே அதுக்கு பிறகு தான் ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. கோழி பண்ணதுக்கு பிறகு ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலே உங்கள் ரேடியோவுக்கு 90% பங்கு உங்கள் ரேடியோவில் இருக்குது. நான் பயிற்சி பெற்றது போனது வந்தது எனக்கு யாரை அணுகணுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல, யாரை அணுகி என்ன பண்ணணுங்கிற அட்ரஸ் எல்லாம் நீங்கள் தான் சொல்லி இன்னார் அணுகினா இது கிடைக்கும்ட்டு. அந்த இதை தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் ரேடியோ மூலம்தான். அந்த வகையில் எல்லா வகையிலுமே எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் உள்ள கடலோர பகுதிகள் உண்மையில் சூப்பரான முன்னேற்றம், யாரும் குறை சொல்ல முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தில் சின்ன சிங்கப்பூர் தான் அது, அந்தளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார். நான் பெருமையோடு சொல்லுவேன், ஏன்னா எங்கள் ஊர் மக்கள்லாம் நீங்கள் போண்டியா இருக்கான்னு சொல்ல விரும்பலை. அதாவது 1-2 வந்து கொஞ்சம் ஏழ்மையிலும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் கஜா புயலுக்கு பிறகு இன்றைய சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 60% மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உழைப்பு, அதுக்கு வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, உபத்தொழில்கள், இதுக்கெல்லாம் வந்து கிசான் வானுடைய பங்கு. அவன் கேட்கலன்னா அடுத்தவன் கேட்டு சொல்கிறான், நேரடியாக எல்லோரும் கேட்கலன்னாலும் என்ன மாதிரி கேட்குறவங்க இந்த ஆட்டுக்கு சீக்கிரம் இப்போ நான் நேற்று உள்ள ரேடியோவில் கேட்டால் பார்த்து இன்னது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கேட்கும் தன்மை, அடுத்தவங்களை சொல்லி புரிஞ்சக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, சிறுதானியங்கள் சாவடி பண்ணுறாங்க, காய்கறி சாவடி பண்ணுறாங்க, மரப்பயிர்கள் நிறைய. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை சோளம் சார். இன்னைக்கு அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயில் எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா தேத்தாவடியில் பூந்து வந்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா காற்று அப்படி வீசும், அவ்வளோ மரங்கள் எல்லாம் பழைய கஜா புயலுக்கு பிறகு கஜா புயலுக்கு முன்னில் உள்ள இது இப்போ திரும்பிட்டு எங்களுக்கு நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்துரு, மரங்கள்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு வளர்ந்துருது. அந்த வகையில் சிறப்பாக இருக்குது சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, மக்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க.
1: வானொலிக்கும் உழவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்கய்யா.
0: அதான் சார் ஜீவாதாரமே தானே, ஒரு மனிதன் மூச்சு விடலாம் எப்படி உயிர் வாழ முடியாது, அது மாதிரி வானொலி இல்லைன்னா விவசாயி பேர்பட முடியாது சார். விவசாயிக்கு வந்து இன்றைக்கு நிலைமை நான் கூட நேற்று கேட்டேன், வானொலி கேட்டு அந்த வானொலியில் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கு மானம் மேகமூட்டத்தில் லேசாக மழை தூர்னா காலையில் கூட்டாலும் மழை தூர்னுச்சு. அப்போ என்கிட்ட சொன்னேன், நான் இங்கே கிளம்பி வரப்ப சொன்னேன் லேசாக மழை தூர்னு சொல்கிறாங்க, எதையும் ஜாமான்ல வெளியே காய வைக்காதன்னு லேசாக மழை தூர்னுச்சு தான். அப்போ இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு மழை தூர்னாலே எங்களுக்கு அது பெரிய புண்ணியம் தானே. அப்போ அன்றாடம் வந்து மழை வருதா, நீ வெயில் அடிக்குதா, எத்தனை அடிக்கு 100 டிகிரி அன்னைக்கு 100 டிகிரி தாண்டி வெயில் போகணுனாங்க, அன்றைக்கி ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கிட்டோம். அந்த மாதிரி வானிலை தெரிஞ்சு

0: நாங்கள் வந்து ரேடியோ தான் ஆன் பண்ணணும். ஏழு மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் நாங்கள் ரேடியோவில் இருப்போம் மேக்சிமம். நான் எங்கேயாவது பயணம் போனால் கூட, எங்கேயாவது வெளியூர் போனால் கூட செல்ஃபோனில் அந்த நேரத்தில் அந்த இதை ஆன் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கும். வானொலி இல்லாமல் விவசாயி வாழ முடியாது சார்.
1: ஐயா, வேளாண் பணிகளுக்கு வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் கோழி வளர்ப்பு, அதற்கு இந்த வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
0: அதான் சார், கோழி வளர்ப்புலாம் வானொலி இல்லைன்னா பண்ண முடியாது சார். வானொலி வந்து அந்த முதிர்ச்சி உடையவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் அதில் போவாங்க. முதிர்ச்சி உடையவர்கள் 100% தன்னுடைய வாழ்வாதாரம் செடிக்கணும், வேலைக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்குறது எல்லாருடைய பழக்கமாக போச்சு சார். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், வானிலை எப்படி இருக்கும், நாளைக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி இருக்கணும், ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ஏதேனும் நிகழ்ச்சி வருது சார். காய்கறி சாப்பிடலேருந்து ஆடு மாடு கோழி ஏதேனும் ஒன்று வருது, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ரூபத்தில் வருது. அதை ஏதேனும் கேட்குறாங்க, இல்லைன்னா ஒன்று தபால் எழுதி போடுறாங்க கிசான் மணிக்கு, கேள்வி பதில் நிகழ்ச்சி எழுதி போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படி ஏதேனும் ஒரு வகையில் மக்களுடைய மூச்சு எப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் இதய துடிப்பு நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி விவசாயிகளுடைய மூச்சாக வந்து கிசான் வாணி செயல்படுறதுல மாற்றுக்கு எடுத்துருக்க முடியாது சார்.
1: சிறப்பாக சொன்னீங்கயா. ஒரு விவசாயியாக இருக்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
0: கண்டிப்பாக. என்னுடைய பேச்சை கேட்டாலும் உங்களுக்கு தெரியலையா, ஏன்னா மனிதன் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், ஆனால் குடும்பத்தோடு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயிகளோடு விவசாயத்தோடு ஒன்றி விவசாயத்திலிருந்து ஆடு மாடு கோழி பயிர்களோடு ஒன்றி வாழ்கிறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி எதுலையும் இல்லை சார்.
1: அடுத்த தலைமுறையில் விவசாயம் எப்படிங்கயா இருக்கும்?
0: விவசாயத்தை வந்து நம்ம மக்கள்லாம் பிள்ளைங்களை வந்து விவசாயத்துக்கு கொண்டு வரணும் சார். விவசாயத்தை மட்டும், அதாவது பழம் மட்டுமே பெருசுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம், ஆனால் நம்ம வந்து நடமாட்டம் குறையிற போது இந்த பிள்ளைகளை கொண்டாந்து விவசாயத்தில் கொண்டு வந்துடணும். நம்ம இருக்கு, நம்மளால முடியாத வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகளை வெளியே ஓடி சம்பாதிச்சு சொல்லலாம், ஆனால் பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு சம்பாதிச்ச உடனே அதில் கொண்டாந்து விவசாயத்தில் ஒன்றும் நாளைக்கு சோத்துக்கு வந்து நம்ம அப்படியே வேறு எங்கேயாவது வாங்குற மாதிரி இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால விவசாயம் என்பது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இப்போ வந்து இந்த 12th முடிச்சதே இப்போ அக்ரி காலேஜில் ரொம்ப சீட்டு டிமாண்டாக இருக்கான், மக்கள் அதுக்கு திரும்பி இருக்காங்க. இன்ஜினியரிங் விட அக்ரி படிக்கிற பிள்ளைங்களுடைய இது திரும்பி அதிகமாக இருக்குனாலே விவசாயத்துக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு பி இன்ஜினியர் அதாவது ஐடியில் வேலை பார்த்த ஒரு புதுசை முன்னாடி வந்து விவசாயம் பண்ணிட்டு கோழி வளர்த்துக்கிட்டு மாடு வளர்க்குறாங்க, ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போட்டிருந்தான், அதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். அப்போ அவங்க பல லட்சம் சம்பாதிச்சது விட்டு வந்து இதை பண்ணுறாங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க.
1: அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது 91வது ஆண்டு பயணத்தில் ஆகாஷ்வாணி தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவசாயியாக ஆகாஷ்வாணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கயா?
0: 90 ஆண்டு என்ன சார், 100 ஆண்டு காலம் ஆனாலும் கிசானுடைய தரம் குறையாது சார். அன்றைக்கு இருந்தோடு இன்னைக்கு வர வர 90 கூட தரம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ரேடியோ ரேடியோவாக தான் சார் இருக்கு. இப்போ மற்ற மாதிரி டிவி மாதிரியெல்லாம் ஆகலை, ரேடியோ ரேடியோவாக தான் இருக்கு. அன்றைக்கு எப்படி ஆகாஷ்வாணியின் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி இங்கே குரலை கேட்கறதால நல்லா எங்கேயோ திருச்சி உடையாந்துருக்கேன் சார். அதே மாதிரி இன்னைக்கு நல்லா அந்த ரேடியோ மேலே அன்பு செலுத்திட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரேடியோவில் கொடுக்குற நிகழ்ச்சிகள் அது வந்து எந்த ரூபத்திலும் தரம் குன்னதில்லை, சரியான தகவல்களை சரியான நேரத்தில் மக்கள் குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஆகாஷ்வாணி தான். அந்த வகையில் ஆகாஷ்வாணி நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் சார்.
1: இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருங்குடியினருக்கு இந்த வானொலி ஒலிபரப்பு எப்படியெல்லாம் சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக உற்சாகத்தோடு எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை

0: இலவசமாக கண்டுகளிப்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 9 மணி. ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள் வரிசையில் 80s 90s இட் சாங்ஸ், கோல்டன் இட் சாங்ஸை இப்போ கேட்கலாம்.

0: ஒளித்தாந்த பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா குரல்கள் கேட்டோம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஒலித்த அந்த பாடல் ஹலோ பிரதர் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 9:12 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 கோல்டன் இட்ஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 80s 90s இட்ஸ் சாங்ஸ் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால். ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ, அவன் புன்னகையோடு இருக்கிறப்போ தான். கோபமாக இருக்கிறப்ப முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்கு உள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கோ, அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா, கோபம் வந்து மனசையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கிறதில்லை. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்பவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது, இயலாமையினால் தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்றதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ

0: திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறதன் நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமே நீ திருந்திவிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா, அதனால் கோபம் குறைஞ்சிதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டதுன்னு நான், அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் இப்போது 9:22 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ரகங்கள் தொடர்ந்து கேட்கலாம். கோல்டன் இட் சாங்ஸ், 80s 90s 2000 சாங்ஸ் எல்லாம் இப்போது கேட்கலாம்.

0: கேட்ட அந்த துள்ளலான சாங் பார்த்தீங்கன்னா உள்ளதை அளித்தா படத்திற்காக சிற்பியினோட இசையில கேட்டோம். நேரம் இப்போது 9:26.
1: எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

ஒழித்த பாடல் பார்த்தீங்கன்னா மே மாதம் படத்திற்காக பி ஷோபா பாடியதை கேட்டோம். ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் வைரமுத்துவோட வரிகளில் கேட்டோம். நேரம் இப்போது 9:33 ஆயிடுச்சுங்க. நேர்களில் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ சாங்ஸை எல்லாம் கேட்டு ஊட்டி எஃப்எம்ல என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 9:34 ஆயிடுச்சுங்க. உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்கலாம். இன்று விற்கப்படும் காய்கறி விலை நிலவர கிலோ ஒன்றிற்கு விற்கப்படும் விலை நிலவரங்கள்: கத்தரி 42 ரூபாய், வெண்டை 48, தக்காளி நாட்டு ரகம் 46, தக்காளி ஆப்பிள் ரகம் 50, அவரை 65, புடலங்காய் 45, பீர்க்கங்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 30, பாகற்காய் 55, கொத்தவரை 35, பூசணிக்காய் 28, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 55, சின்ன வெங்காயம் 58, பெரிய வெங்காயம் 27 ரூபாய், பொரியல் தட்டை 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முருங்கைக்காய் 44, தேங்காய் 50 ரூபாய், மாங்காய் 25, வாழைக்காய் 45, சேனைக்கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35, உருளைக்கிழங்கு 42, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 35, பீட்ரூட் 45, நூல்கோல் 35, டர்னிப் 25, முட்டை கோஸ் 20, காலிஃப்ளவர் 40, பட்டாணி 140, வெள்ளைப்பூண்டு 170, இஞ்சி 130.

ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கரி பீன்ஸ் 70, புஷ் பீன்ஸ் 110, டபுள் பீன்ஸ் 90, ஊட்டி அவரை 130, கலர்கோஸ் 25, குடைமிளகாய் 50, பஜ்ஜி மிளகாய் 50, புரோக்கோலி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கறிவேப்பிலை 50, கொத்தமல்லி 80, புதினா 50, கீரை வகைகள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தண்டு 10, வாழை இலை 60, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 40, மக்காச்சோளக்கதிர் 30, எலும்புச்சம்பழம் 170, கொய்யா 80, பப்பாளி 45, மாதுளம் பழம் 220, திராட்சை 100, மாம்பழம் 150, வாழைப்பழம் பூவன் 50, வாழைப்பழம் ரஸ்தானி 60, வாழைப்பழம் மோரிஸ் 35, வாழைப்பழம் நேந்திரன் 40, வாழைப்பழம் செவ்வாழை 80, வாழைப்பழம் கற்பூரவள்ளி 50, ஆப்பிள் 250, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 70, அன்னாசி பழம் 90, முலாம்பழம் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள். வணக்கம் நேயர்களே, இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில சர் வீவ் ரிச்சர்ட்ஸ் அவர்கள் பற்றின தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சர் ஐசக் விவியன் அலெக்சாண்டர் ரிச்சர்ட்ஸ் சர் வீவ் ரிச்சர்ட்ஸ் என்று அழைக்கப்படுறாரு. கிரிக்கெட் வரலாற்றில் எப்போதும் இருக்கும் மிக சிறந்த பேட்ஸ்மேன்கள்ல ஒருவராக இவர் விளங்குகிறாரு. கிங் வீவ், த எம்பரர் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்ட இவர் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஆதிக்க காலமான 1970 முதல் 1980களில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கினார். வீவ் ரிச்சர்ட்ஸ் 1952 மார்ச் 7 ஆண்டிகுவா தீவின் தலைநகரமான செயின்ட் ஜான்ஸ் என்ற இடத்துல பிறந்தார். அவரது தந்தை மால்கம் ரிச்சர்ட்ஸ் ஆண்டிகுவாவின் முன்னணி ஃபாஸ்ட் போலர். சகோதரர்களும் கிரிக்கெட் விளையாடியதால குடும்பத்தில் கிரிக்கெட் ஆர்வம் அதிகம். சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட்ல தீவிரமாக ஈடுபட்ட வீவ் ரிச்சர்ட்ஸ் அவர்கள் ஸ்டெட் ஜான்ஸ் கிரிக்கெட் கிளப்ல விளையாடத் தொடங்கினார். 18 பள்ளியை விட்டு வெளியேறி முழுநேர கிரிக்கெட் வீரர் ஆனார். 1973 இங்கிலாந்தின் சோமர்செட் கவுண்டி அணி ஆண்டிகுவா வந்தபோது அவரது திறமையை பார்த்த லென் கிரீட் அவரை சோமர்செட் அணிக்கு அழைத்து சென்றார். அங்கு இயன் போதம் உடன் நட்பு கொண்டாரு. இது வாழ்நாள் முழுவதும் நீடித்தது. 1974 இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல அறிமுகமானாரு. ஃபாஸ்ட் பவுலர்கள் ஆதிக்கம் செலுத்திய அந்த காலகட்டத்தில் ஹெல்மெட் அணியாம தைரியமா இவர் ஆடினாரு. பந்து வரும் வர காத்திருந்து அதிரடியாக சிக்சர் அடித்து பந்து வீச்சாளர்களை தண்டித்தாரு. இவர் 121 டெஸ்ட் போட்டிகளில் 8,540 ரன்கள் அடித்திருந்தார். டெஸ்ட் போட்டிகளில் 24 சதங்களுடன் 50.23 என்ற சராசரி வைத்திருந்தார். ஒருநாள் போட்டிகளில் 187 போட்டிகளில் விளையாடி 6,721 ரன்கள் குவித்திருந்தார். அக்காலத்தில் மிக அதிகமாக ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருந்தவர்களில் இவரும் ஒருத்தர். அப்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிக ரன்கள் எடுத்தவரா இவர் இருந்தார். கேப்டனாக 50 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 27 வெற்றி 8 தோல்வி என்ற ரெக்கார்டை இவர் வச்சிருந்தார். 1975-1979 உலகக்கோப்பை வெற்றிகளில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். 1984 கண் அறுவை சிகிச்சை இருந்தாலும் தொடர்ந்து இவர் சிறப்பாக ஆடினார். இவருடைய மறக்க முடியாத தருணங்கள் 1976 டெஸ்ட் போட்டியில 291 ரன்கள் குவித்திருந்தது. 1991 இவர் ஓய்வு பெற்றாரு. 1999 ஆண்டிகுவா அரசால நைட் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. 2000 விஸ்டனின் 20th 5 சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2002 விஸ்டனின் சிறந்த ஒருநாள் இன்னிங்ஸ் என்று அவரது ஒரு ஆட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவரது சுயசரிதை சர் விவியன் தி டெஃபினிட்டிவ் ஆட்டோபயோகிராபி 2000 வெளியாகி பிரபலமான

0: இருக்குது. ஆண்டிகுவாவில் சர் விவியன் ரிச்சர்ட் ஸ்டேடியம் அவரது பெயரால அமைக்கப்பட்டிருக்கு. சர் விவ் ரிச்சர்ட்ஸ் கிரிக்கெட்டுக்கு அச்சமின்மை, அதிரடி, தைரியம் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினார். அவர் இல்லாவிட்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் 1980கள் ஆதிக்கம் இவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்காது. இவரை பந்துவீச்சாளர்களை பயமுறுத்திய முதல் பேட்ஸ்மேன் என்று வரலாறு நினைவு கூறும். இன்று T20 காலத்திலையும் அவரது பாணி உத்வேகமாக விளங்குது. கிரிக்கெட் ரசிகர்களின் இதயத்தில் என்றும் நீங்காத இடத்துல இருப்பவர் விவ் ரிச்சர்ட்ஸ் அவர்கள். சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்த இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள்.
1: FM 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
2: பாட்காஸ்ட் ஆர் வைரல் ரீல்ஸ் கே ஷோர் மே சோச்சோ அஸ்லி ஓஜி கான் ஹே பாஸ் ரெட்ரோ இஸ் த நியூ கூல் ஆர் இந்தியா கா சப்சி பெஹலா ட்ரெண்ட் செட்டர் ஹே அப்னா ஆகாஷ்வாணி வஹி சுகூன் வாலி வைப் மியூசிக் ஆர் சாலிட் இன்ஃபோ பூரே 90 சாலோ சே நான் ஸ்டாப் ட்ரெண்டிங் ட்யூன் இன் கரோ கியோகி லெஜெண்ட்ஸ் கபி அவுட்டேட்டட் நஹி ஹோதே ஆகாஷ்வாணி 90 இயர்ஸ் சே இந்தியா கி ஒரிஜினல் ஆவாஸ்.

0: ஒளிதாந்த பாடல் வரலாறு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியதை கேட்டோம். ஏஆர் ரகுமானோட இசையில, வைரமுத்துவோட வரிகளில். நேரம் இப்போது 9:48 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் கோல்டன் இட்ஸ் தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
1: Akashvani at 90, 90 saal ki awaaz, dil se dil tak, non-stop dhamaal, purani yaadein, naya josh hai, desh ka radio ab bhi boss hai, Akashvani ke gauramayi 90 saal.

0: ஒளித்தாந்த குரல்கள் அருண்மொழி சித்ராவோட குரலில் தேவாவோட மியூசிக்கில் கேட்ட பாடலின் படம் வந்து விஷ்ணு படத்தில் அந்த ஒரு சூப்பரான சாங் கேட்டோம். நேரம் இப்போது 9:54 ஆயிடுச்சுங்க நேர்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. கோல்டன் இட் சாங்ஸு, ரெட்ரோ ராகங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8
1: ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவித் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
2: எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.

10:01 ஒளித்த கேட்டு முடித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, பார்த்தேன் ரசித்தேன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அரணி குரலில் கேட்டோம்.

சித்ராவோட குரலில் கேட்டோம். எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்கில், கலைக்குமாரோட வரிகளில் அந்த அழகான பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 10:06 ஆயிடுச்சுங்க. நேர்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெட்ரோ ராகங்கள் கோல்டன் இட்ஸ் சாங்ஸ் தாங்க. தொடர்ந்து குஷி படத்தில் அந்த ஒரு பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா குஷி படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரலில் கேட்டோம். தேவாவோட மியூசிக்கில் வைரமுத்துவோட வரிகளில் தான் அந்த அழகான பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 10:12 ஆயிடுச்சுங்க. நேர்களில் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள் கோல்டன் ஈட்ஸ் தாங்க கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8ங்க.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: ரெட்ரோ ராகங்கள்ல தொடர்ந்து ஒழிக்கவிருக்கும் பாடல் பாத்தீங்கன்னா சிங்காரவேலன் படத்துல இருந்த ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒழித்த அந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸில் கேட்டோம். சிங்கார வேலன் படத்திற்கான பாடல் அது. வாலியோட வரிகளில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 10:18 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ராகங்கள் வரிசையில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் பூவே உனக்காக படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஒலித்த அந்த பாடல் பூவே உனக்காக படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுஜாதா குரல்களை கேட்டோம். ஏசிய ராஜ்குமாரோட இனிய இசையில கேட்டோம்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

ராசையா படத்திற்காக ஒலித்த அந்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் பிரீத்தியோட குரல்ல கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது ரெட்ரோ ராகங்கள்.

0: நேரம் இப்போது 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய அரும்புகள் ஒரு அறிமுகம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட வளரும் இளம் விளையாட்டு வீரர்களுடன் ஒரு சந்திப்பு இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்குபெறும் விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் நகுலன் மற்றும் நிஷாந்த், ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் நிகாஷ் மற்றும் மோக்ஷித்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்னப்பா?
1: என் பேர் நகுலன் மேம், சென்ட் தாமஸ் குடலூர் ஹை செகண்டரி ஸ்கூல்.
0: நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன ஸ்போர்ட்ஸ்? நீங்க
1: கிட் மேம்?
0: கிரிக்கெட்ல இருக்கீங்களா?
1: ஆமாம் மேம்.
0: அப்படி கிரிக்கெட்டுக்கு ஒரு டீமே இருக்கா உங்க ஸ்கூல்ல?
1: ஸ்கூல்லன்னு இல்லை, எங்களுக்கு வந்து குடலூர்ல ஒரு கோச் இருக்காரு, அவர் பேர் தினேஷ் கட். அவங்க மூலியமா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம்.
0: ஓ, பிரைவேட் கோச் மூலமா ட்ரெயின் ஆகுறீங்களா?
1: ஆமாம் மேம். எங்களுக்கு பிசிசின்னு ஒரு கிளப் இருக்கு.
0: எத்தனை பேர் இருக்காங்க கிரிக்கெட்ல அங்க ட்ரெயின் ஆகுறதுக்கு?
1: என்ன மாதிரி ஒரு 4-5 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களும் இருக்காங்க மேம்.
0: நீங்க கிரிக்கெட்ல சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு?
1: ஒரு 7th 8th படிக்கும் போதுலேருந்து கிரிக்கெட்னா ஒரு ஆர்வம் இருந்துச்சு, அப்பிலேருந்து இருக்கு மேம் அங்கேருந்து.
0: இப்போ என்ன படிக்கிறீங்க?
1: இப்போ இப்போ மேம் 12th முடிச்சேன்.
0: அந்த உங்களுடைய கிரிக்கெட் நீங்க ட்ரெயின் ஆன அந்த அனுபவம் அப்படியே ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம்.
1: ஒரு 7th 8th படிக்கிறதுலேருந்து கிரிக்கெட்னா ஒரு ஆர்வம் இருந்துச்சு மேம். இப்போயே அது விளாடணுன்றதுக்காக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விளாண்டு விளாண்டு அப்படியே மேலே வந்தோம் மேம். ஃபஸ்ட்டு போனோட்டி எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது அவர் சிக்கத்தில். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் அவங்க விளாட்றதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு போக போக அப்படியே டெவலப் ஆகி ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி அப்படியே ஒரு லெவலுக்கு வந்தாச்சு மேம்.
0: எப்படி கிரிக்கெட் கேம் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஃபிட்னஸ் இதுன்னு ஏதாவது இருக்கா? கிரிக்கெட் பிளேயராக இருக்கணும் அப்படின்னா இல்லை யார் வேணால் விளையாடலாமா?
1: ஃபிட்னஸ் கண்டிப்பாக தேவைதான் கிரிக்கெட்னு வந்துட்டா. எனர்ஜி வேணும். இப்போ ஒரு 50 ஓவர்ஸ் விளாட்றோன்னா கண்டிப்பாக ஃபீல்டில் ஒரு எனர்ஜி வேணும். 50 ஓவர்ஸ்க்கு ஸ்கில்ஸ் முக்கியம், அப்புறம் எனர்ஜி முக்கியம். நம்மளோட பாடி வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும்.
0: ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கணும்னா ஃபிட்னஸ் கண்டிப்பாக முக்கியம் இல்லையா? எப்படி நீங்க வந்து என்ன மாதிரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க?
1: எப்பயுமே மார்னிங் எழுந்திரிச்சா இந்த எக் சாப்பிடுவோம், அவிச்சு முட்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக் போயிட்டு, அப்புறம் வாக்கிங்லாம் போயிட்டு, ஸ்கிப்பிங்லாம் போயிட்டு, புஷ்அப்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு மார்னிங் ப்ராக்டிஸ் தான் அங்கே போவோம் மேம். நெட் இருக்கும், அங்கே போயிட்டு ட்ரில்ஸ்லாம் பண்ணிட்டு பவுலிங் ப்ராக்டிஸ் பேட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு எப்பயும் போடுவாங்க. அதிகமாக அந்த கஞ்சி கொடுப்போம், பழைய சோறு அதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மேம்.
0: ஓ, அப்படி எடுப்பீங்களா நீங்கள்?
1: ஆமாம் மேம். இந்த கஞ்சியோட தண்ணியெலாம் நல்லாயிருக்கும், ஏன்னா நேற்று நைட்டு வச்ச சோறு அதெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி நெஸ்டிக்காக இருக்கும்.
0: அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? அது ஆக்சுவலாக நார்மலாக அது ஒரு நல்ல ஃபுட்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
1: ஆமாம் மேம்.
0: ஆனால் நீங்கள் பர்டிகுலராக எடுக்கிறீங்க அதை.
1: ஆமாம் மேம். கிரிக்கெட்டுன்னு வரும்போது வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக அட்வான்டேஜ் கொடுத்து எடுத்துக்கலான்னு.
0: இல்லை, ஆயிலி ஐட்டம் நான்வெஜ் எல்லாம் எடுத்தால் கொஞ்சம் அந்த ஹெல்த் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது இல்லை?
1: ஆமாம் மேம். இந்த ஸ்வீட்ஸ் இருக்கக்கூடாது, சுகர் டீ அதிகமாக குடிக்கக்கூடாது மேம்.
0: ஒரு டைம் கூட எடுக்க மாட்டிங்களா ஒரு நாளைக்கு?
1: இப்போயாச்சும் இப்போனா ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆகணும்னா டீ குடிக்கலாம். மற்றபடி அதிகமாக சுகர் போட்டு எல்லா பாட்டி குடித்தா ஃபிட்னஸ்க்கு தான் பாதிப்பு.
0: இப்போ எந்த லெவல்லப்பா நீங்கள் விளையாடுறீங்க? கிரிக்கெட்டில் எந்த லெவலில் இருக்கீங்க?
1: இப்போ நீலகிரி இதில் டிஸ்ட்ரிக்ட் ஆடிட்டு இருக்கோம். அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அப்படி படிப்படியாக மேலே போயிடலாம். டிஎம் ட்ராஃபி இந்த மாதிரி இதெல்லாம் ஆடிட்டு வந்துட்டுருக்கோம்.
0: கூடலூரில் சமீபமாக ஏதோ மேட்ச் நடந்துச்சுன்னு சொன்னாங்களே, பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா?
1: பார்ட்டிசிபேட் பண்ணோம். பெஸ்ட் பவுலர் அவார்ட்லாம் கொடுத்தாங்க மேம்.
0: உங்கள் டீம் எப்படி விளையாண்டது?
1: எங்கள் டீம் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டே நாங்கள் வெளியே வந்தாலும் எங்களோட டீமோட ஃபுல் எஃபர்ட்ஸும் அதில் இருந்துச்சு. ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், ஏன்னா இது ஃபுல்லாக ஏஜ் அவுட் மேட்சாக தான் இருக்கும். ஏஜ் குள்ளெல்லாம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமானவங்க கொடுத்தா நம்ம பவுலிங் பண்ணோம், பேட்டிங் பண்ணோம், அது தோத்தாலுமே நிறைய கற்றுக்கிட்டோம்.
0: ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட சீனியர்ஸ் கூட எல்லாம் விளையாடுறீங்களா? எல்லாருமே கலந்து விளையாடுறீங்களா இல்லை உங்கள் ஏஜ் குரூப் மட்டும் தனியாக விளையாடுங்க?
1: இல்லை மேம், சீனியர்ஸ் தான், எல்லாருமே சீனியர்ஸ் தான்.
0: எல்லாருக்கூடிய மிக்ஸ் ஆகி தான் விளையாடுறீங்களா?
1: ஆமாம் மேம்.
0: அதில் என்ன டஃபாக தெரியுதா அந்த மாதிரி சீனியர்ஸ் கூட விளையாடும் போது? எப்படி
1: சீனியர்ஸ் கூட போது அவங்கள அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி அவங்க நல்லா பார்த்துவாங்க, நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணால் அவங்க வந்து அதை சொல்லி கொடுப்பாங்க கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு. அது இல்லாமல் நமக்கு பவுலிங் பண்ணும்போது பேட்டிங் பண்ணுறவங்களும் கொஞ்சம் சீனியர் பிளேயராக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க விக்கெட்டார் அவங்கள மெயின்டைன் பண்ணுறது நமக்கு ஒரு டாஸ்க்காக இருக்கும், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு தனி ஃபீலிங் தான். ஃபர்ஸ்ட் வாடி ஃபீல்டில் இறங்கும் போது கண்டிப்பாக பதட்டம் இருக்கும், கை கால நடுங்க ஆரம்பிச்சிடும், அது போக போக அப்படியே கண்டிப்பாக கம்மியாயிரும்.
0: இப்போ தோனியை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு யுக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமாம் மேம்.
0: உங்களுக்குன்னு என்ன எதாவது தோணுதா அந்த மாதிரி கிரிக்கெட்டில் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பேட்டிங்லேயோ இல்லை பவுலிங்லேயோ அப்படின்ற மாதிரி?
1: எனக்கு எப்பயுமே அந்த பவுலிங்கில் வந்து முகமது சிராஜ் பிடிக்கும். அவரோட ஆக்ஷனுக்காக நான் ரொம்ப ட்ரெயின் எடுத்தேன், ஆக்ஷன் கண்டிப்பாக அவர் மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காக ட்ரெயின் எடுத்தேன். எப்படின்னா அவங்க வீடியோ எடுத்து காமிச்சாங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் ஆக்ஷன் போடுற அப்படின்னு பவுலிங் ஆக்ஷன். அதையுமே நான் இம்ப்ரூவ் பண்ணி பவுலிங் ஆக்ஷன் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து அந்த பவுலிங் ஆக்ஷனில் போடும் போது ஒருத்தவங்க அங்கே இருக்கவங்களை வந்து நம்ம எடுத்தே ஆகணும்னா கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு எமோஷன் மேம்.
0: இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் விளையாண்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமாம் மேம்.
0: வேற என்ன ஃபியூச்சர் பிளான் என்ன?
1: கண்டிப்பாக கிரிக்கெட் தான் மேம். அகாடமியில் போகலான்னு இருக்கோம், அகாடமி மூலியமாக அப்புறம் காலேஜ் மூலியமாக யூனிவர்சிட்டி.

0: எல்லாம் ஆடி ஏதாச்சும் கண்டிப்பா சாதிக்கும், சாதிச்சா அது கிரிக்கெட் மூலமா சாதிக்கணும்னு ஒரு ட்ரீம்.
1: கிரிக்கெட் பிளேயரா வருங்காலத்துல உங்களை பார்க்கலாம், நாங்க இந்தியாவுக்காக விளையாடுவீங்களா?
0: கண்டிப்பா மேம்,
1: அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், உங்களுடைய முயற்சிகளை நீங்க வெற்றி அடையணும்.
0: தேங்க் யூ மேம், கண்டிப்பா
1: எங்களுடைய கண்டிப்பா எங்களுடைய வாழ்த்துக்கள் அதுக்காக உங்களுக்கு.
0: தேங்க் யூ மேம்.
1: என்ன ஹைட் உங்களது?
0: கண்டிப்பா ஒரு 6.34 ல இருப்ப மேம், கண்டிப்பா ஹைட் அதிகமா தான்.
1: ஓ 12th லே 6 point ல இருக்கீங்களா?
0: என்னோட அட்வான்டேஜ் அந்த ஹைட் தான் மேம், அதனால நான் சீக்கிரம் ஸ்கில்ஸ் அதிகம் பண்ணிக்கலாம்.
1: இல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ்னா வந்து அந்த ஹைட்ன்றது ஒரு அட்வான்டேஜ் தானே? கண்டிப்பா. அது நான் ஏன் கேட்டேன்னா, எனக்கு உங்களை கற்பனை பண்ணி பார்த்தேன், நீங்க ஒரு இந்தியா மேட்ச்ல விளையாடும் போது நக்குல் வந்து கண்டிப்பா தனியா தெரிவாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு.
0: கண்டிப்பா மேம், கண்டிப்பா ஹைட்ல தான் இருப்பேன்.
1: நல்லா ட்ரெயின் பண்ணுங்க, நல்ல டயட் ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ஃபியூச்சர்ல வந்து ஒரு நாள் இந்தியா டீம்ல நீங்க விளையாடுறத நாங்க பார்க்கணும். அதுவும் கூடலூர்ல இருந்து போய் நீங்க விளையாடுறத எல்லாரும் பார்க்கணும், உங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திட்டு விடைபெறோம். நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ மேம்.
1: ஹலோ, வணக்கம்ப்பா. பேரை அறிமுகப்படுத்திக்கோங்களே.
2: என் பேர் நிகாஸ், நான் வந்து கிறிஸ்டன் ஸ்கூல்ல படிக்கிறேன், 7th ஸ்டாண்டர்ட். என் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் வந்து ஹாக்கி. எனக்கு ஹாக்கி விளையாட பிடிக்கும். அந்த மேட்ச்ல எல்லாம் க்ரௌட் என்னைய மோட்டிவேட் பண்ணாங்க, அதனால நான் நல்லா விளையாடுவேன்.
1: நீங்க படிப்புல எப்படி?
2: ஓகே மேம், செகண்ட் ரேங்க் தான்
1: மேம். ஓகே மா, எப்ப இருந்து ஹாக்கி வந்து பிராக்டீஸ் பண்றீங்க?
2: நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிராக்டீஸ் பண்ணேன்.
1: ஓ, 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ?
2: ஆமா மேம்.
1: என்ன மாதிரியான காம்படிஷன்ல நீங்க கலந்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஹாக்கில?
2: நான் 7th ஸ்டாண்டர்ட்ல தான் நான் நேஷனல் செலக்ட் ஆனேன். முதல்ல வந்து ரீஜனல்ஸ் இருந்துச்சு மேம், அந்த ரீஜனல்ஸ் வந்து நான் நேஷனல்ஸ் பண்ணுவோம். அந்த ரீஜனல்ஸ் நான் எப்படி செலக்ட் ஆனா, செமிஃபைனல்ஸ்ல அறிஞனா அப்படின்னு ஒரு டீம் கூட விளையாண்டோம் மேம். அந்த டீம் வந்து ரொம்ப கஷ்டமான டீம் மேம். நம்ம வந்து 2-1 இருந்தோம் மேம், நம்பர் 1 அவங்க 2 மேம்.
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஹாக்கி எப்படி செலக்ட் பண்ணீங்க? பேரண்ட்ஸ் சொல்லியா?
2: கோச் சொல்லிதான் மேம்.
1: ஓகே, நிறைய இப்ப ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, பாஸ்கெட் பால் இருக்கு, மத்ததெல்லாம் இருக்கு, அத எல்லாத்தையும் தாண்டி வந்து நீங்க ஹாக்கி பிளேயரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்ப 8 வருஷமா நீங்க பிராக்டீஸ் பண்ணி காம்படிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, வின் பண்ணிருக்கீங்க இல்லையா?
2: ஆமா மேம்.
1: உங்களை எப்படி வந்து பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க நீங்க?
2: ஸ்கூல்ல தான் மேம், ஸ்கூல்ல கிரவுண்ட் இருக்கு மேம், அங்க தான் பிராக்டீஸ். மார்னிங் அண்ட் ஈவினிங் மேம்.
1: ஸ்பெஷலா நீங்க என்னெல்லாம் கேர் எடுப்பீங்க? நீங்க ஒரு ஹாக்கி பிளேயர்ன்றதுனால மார்னிங் வந்து எப்ப எழுந்திருப்பீங்க, எப்ப போய் பிராக்டீஸ் ஆரம்பிப்பீங்க?
2: மார்னிங் ஒரு 7:30 போயிடுவோம் மேம், அதுக்கப்புறம் 9:00 ஸ்கூல் அசம்பிளி இருக்கும் மேம், அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அசம்பிளிக்கு போயிடுவோம் மேம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 4-5 மேம், ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் மேம். நாளைக்கு 2 தடவை மேம்.
1: நேஷனல் லெவல் போயிருக்கீங்களா இப்போ?
2: ஆமா மேம்.
1: எங்க நடந்தது?
2: ராஞ்சில மேம்.
1: ராஞ்சில போய் நேஷனல் லெவல்ல காம்படிஷன் விளையாண்டிருக்கீங்க?
2: தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ்.
1: எப்ப போனீங்க அது?
2: அது 7th ஸ்டாண்டர்ட் தான் மேம், செப்டம்பர் மந்த். லோக்கல்ல அது விளையாண்டு தான் நான் நேஷனல் செலக்ட் ஆனோம்.
1: எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? ராஞ்சில போய் வந்து நீங்க ஹாக்கி விளையாண்ட அனுபவம் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: புதுசா இருந்துச்சு மேம், அது அண்டர் கிரவுண்ட்லயே விளையாண்டது இல்ல மேம், அந்த ஆஸ்ட்ரோட் ஆஃப் கிரவுண்ட் மேம். நம்ம லோக்கல்ல எல்லாம் மண்ணு கிரவுண்ட்ல தான் விளையாடுவோம் மேம், கிராவல்ல. இப்போ டர்ஃப்ல போய் விளையாடும்போது பால் எல்லாம் ஃபாஸ்டா போகுது மேம், பால் பவுன்ஸ் ஆகுது. புதுசா இருந்துச்சு மேம், அர்த்தம் புது டீம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு.
1: இப்போ உங்க ஆம்பிஷன் என்னப்பா ஃபியூச்சர்ல?
2: ஆம்பிஷன் அர்த்தம் மேம், ஹாக்கி தான் மேம்.
1: இந்தியாவோட தேசிய விளையாட்டு வந்து ஹாக்கி இல்லையா?
2: ஆமா மேம்.
1: ஹாக்கி பிளேயரா உங்களை எப்படி வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: இன்டர்நேஷனல் லெவல் போகணும் அவ்வளவுதான்.
1: கடைசி வரைக்கும் ஹாக்கி பிளேயரா தான் நீங்க போக போறீங்க?
2: ஆமாம்.
1: மத்த ஜாப் பிசினஸ் இந்த ஆப்ஷன் இருந்தாலும் ஹாக்கியை விட மாட்டீங்க இல்லையா?
2: ஆமாம்.
1: ஒரு ஹாக்கி பிளேயரா எது கஷ்டம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு சில டிஃபிகல்டிஸ் இருக்கும் இல்லையா, ஏதாவது இருக்கும் இல்லையா? இல்ல
2: அடிபட்டுறது அதான், இன்ஜுரி ஆகி கொஞ்ச நாள் விளையாடாம விடுறது அதான் மேம்.
1: பட் அதெல்லாம் தாண்டி தான் விளையாண்டு ஆகணும் இல்லையா? நேஷனல் லெவல்ல போய்

0: நீங்கள் ஒரு பிளேயரா வின் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஃபியூச்சர்ல வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் விளையாண்டு அதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிறைய காம்படிஷன்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கணும். ஓகேவா?
1: தேங்க்யூ.
0: ஓகேம்மா, வாழ்த்துக்கள், நன்றி.
1: தேங்க்யூ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேரு, உங்க ஊரு அறிமுகப்படுத்திக்கோங்கப்பா.
2: என் பேர் நிஷாந்த். வீடு வந்துட்டு மாக்கமோலையில இருக்கு. நான் வந்துட்டு ஸ்ரீமதுராய் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன்.
0: கூடலூரா?
2: இல்ல, ஸ்ரீமதுராய் செகண்டரி ஸ்கூல்.
0: ஸ்ரீமதுரை.
2: என் ஏஜ் வந்துட்டு 17. நான் இப்ப பிளஸ் டூ போறேன்.
0: சொல்லுங்க, எப்ப ஜாயின் பண்ணீங்க கிரிக்கெட்ல ட்ரெயின் ஆக?
2: நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸா கிரிக்கெட் அந்த ஒரு ஃபீல்டில் சேர்ந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே கூடலூரில் வந்துட்டு நீலகிரி ப்ரீமியர் லீக் அந்த மாதிரி லீக் மேட்சஸ் நான் 2 இயர்ஸ் விளாண்டேன். 2 இயர்ஸ் விளாண்டு அதுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் கிரிக்கெட் பேஷன் ஆனது. ஓ, அதுலேருந்து எனக்கு மேலும் மேலும் இனியும் போகணும்னு ஒரு ஆசை.
0: ஆரம்பத்திலிருந்து வேற ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்தீங்களா இல்லை டைரெக்டாக இப்போ கிரிக்கெட்டில் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: இல்லை இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகும்போது ஷட்டில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு கிரிக்கெட்னா ஒரு ஒரு அதுல இருந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு. பின் அந்த சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாண்டு விளையாண்டு ட்ரெயின் ஆயிட்டு எங்க ஃபேமிலியில சித்தப்பா அவங்களாம் தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. சித்தப்பா கிட்ட இருந்து அப்படியே கத்து கத்து ஒரு கிரிக்கெட்ல ஒரு இது ஆர்வம் வந்துச்சு. 2 இயர்ஸா விளையாண்டுட்டு இருக்கேன். 1 இயர்ஸா சித்தப்பா எனக்கு அப்படியே சின்ன சின்ன பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பின் அந்த நீலகிரியில வந்துட்டு ப்ரீமியர் லீக் எல்லாம் விளையாட போகும்போது தினேஷ் அண்ணான்னு டூர் அண்ணா தான் எங்களுக்கு அதோட ஸ்டெப்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 1 இயராக தான் இந்த லீக் அந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருக்கேன்.
0: இப்போ லீக்ல விளையாடுற அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்க கிரிக்கெட்ல.
2: ஆ,
0: கிரிக்கெட் பிளேயரா எப்படி உங்களை பில்டப் பண்ணிக்கிறீங்க?
2: கிரிக்கெட் பிளேயரா கிரிக்கெட் மேல ஆர்வம் வந்தனால மார்னிங் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி கேச்சஸ் பவுலிங் அந்த மாதிரி நிறைய நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி லெவலில் தான் விளையாண்டுட்டு இருக்கேன் நான். இப்போ அதுலேருந்து எனக்கு மேலும் மேலும் போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கூடனால டெய்லியும் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி மார்னிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு இது.
0: ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, மேட்ச் நடந்துகிட்டே இருக்கீங்க?
2: ஆமாம் மேடம்.
0: இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு கூடலூரில் மேட்ச் நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு.
2: ஆமாம் மேடம், நீலகிரி ப்ரீமியர் லீக்.
0: நீங்கள் எந்த டீமில் இருந்தீங்க?
2: நான் ஜான் பால் சூப்பர் லெவன்ஸில் விளாண்டேன். அதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபைனல் போயிட்டு ரன்னர் அடித்தோம். அதுலேருந்து எனக்கு எமர்ஜென்ட் பிளேயர் ட்ராஃபி அதெல்லாம் கொடுத்து மோட்டிவேட்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி இருந்தனால தான் எனக்கு இன்னும் போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். அவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறனால இன்ட்ரெஸ்ட் நல்லா கூடுது.
0: ஓகே, இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயராக உங்களுடைய டயட் ஃபிட்னஸ் பத்தி சொல்லுங்க. ஸ்பெஷல் கேர் எடுக்கிறீங்களா இல்லை எப்பவும் போல நார்மலா இருக்கீங்களா?
2: இல்ல மேடம், எப்பவும் போல நார்மலா தான். ஆனா மேட்சஸ்க்கு நான் மார்னிங் போகும்போது ஒரு டே மார்னிங் ப்ராக்டிஸ்னால லைட்டா லைட்டா சாப்பிட்டா ஒரு ஃபிட்னஸ் இருக்கும்ல மேடம். அப்ப அந்த கேம் கண்ட்ரோலுக்கு வேண்டி ஒரு ஃபிட்னஸ்க்கான ஃபுட் மட்டும் எடுத்துக்குவேன்.
0: அதான் அந்த ஃபுட் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், அதுவும் கிரிக்கெட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: ஆமாம் மேடம்,
0: அந்த டயட்ன்றது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க?
2: நான் வந்துட்டு ராகி கூழ் அந்த மாதிரி மார்னிங் ஃபுட்ஸ் மட்டும்தான் டயட் அந்த மாதிரி பாடிக்கு மட்டும் வச்சுக்கோங்க மேடம்.
0: உங்கள் கோச் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா இப்படி தான் இருக்கணும்?
2: இல்லை மேடம், அப்படிலாம் இல்லை. மார்னிங் மட்டும் நாங்களே எடுத்துக்கிறதா மேடம். கோச்சஸ் சொல்லுவாங்க தான், அது வந்துட்டு கேம்க்கு ஆஃப்டர் அதுக்கு பிஃபோர் தான் சொல்லுவாங்க.
0: இப்போ நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்டம் வரும்போது அவங்களுக்கு அந்த வசதி இல்லாத ஒரு காரணத்தினால அவங்களால எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா?
2: ஆமாம் மேடம்.
0: அந்த ஃபுட் ஆகட்டும், அவங்க ஃபிட்னஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, அவங்களால அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும்.
2: ஆமாம் மேடம்.
0: இப்போ கோச் சொல்றதை ஃபாலோ பண்ணுறது நல்லது தானே? அவங்க சொல்கிற அந்த ஃபுட் ஹேபிட்டை வந்து கண்டினியூ பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் பிளேயராக நீங்கள் வரணும் அப்படின்னா அது எல்லாமே இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா?
2: ஆமா மேடம்.
0: அது உங்களுக்கு கிடைக்குதா?
2: அது இல்ல மேடம், அதுக்கு மேல ஒரு கோச் அப்படி இல்லங்க இந்த கூடலூர்ல. அந்த மாதிரி
0: கோச் இல்ல. ஓகே, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு? சப்போர்ட்டா?
2: ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான் மேடம்.
0: இந்தியா லெவலுக்கு விளையாடுற அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா உங்க ஃபியூச்சர்ல எதிர்பார்க்க முடியுமா?
2: எதிர்பார்க்கலாம் மேடம், ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு போகணும்னு ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு மேடம். ஆனா அந்த அளவுக்கு ரீச் பண்ற அளவுக்கு எங்களுக்கு இது

0: இல்ல
1: என்ன இல்லைன்னு கேக்குறேன்னா, அதான் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேக்குறேன்.
0: இல்ல மேடம், இப்ப இந்த லீக் அந்த மாதிரி பண்ற அளவுக்கு தான் வீட்ல இருந்து அமௌண்ட் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது. இதுவே பெரிய பெரிய டோர்னமெண்ட்ல விளையாடுறோம்ல மேடம், அதுல வந்துட்டு ஃபீ கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு 5000 அந்த மாதிரி ரேஞ்ச்ல எல்லாம் போறனால அதுல இருந்து தான் போக முடியாம ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு சங்கடம் அந்த மாதிரி எல்லாம் ஆகுது மேடம்.
1: போக முடியாம இருக்காது.
0: ஆமா மேடம்.
1: இங்க ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, நீலகிரியில?
0: ஆமா மேடம்.
1: அவங்க எல்லாம் எதுவும் பண்றது இல்லையா?
0: எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது மேடம். எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஊட்டி அந்த மாதிரி ஸ்கூல் ஜோனல்ஸ்ல இருந்து இந்த சிஎம் ட்ராஃபி எல்லாம் நடந்துச்சுல மேடம், அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்து நாங்களே போய் பண்றது மேடம்.
1: நீங்க சொல்ற மாதிரி ஃபண்டு இல்லன்றதுக்காகவோ, இல்ல நீங்க அங்க சீ மதுரையில ஒரு ரிமோட்டான ஏரியால இருக்கீங்கன்றதுனாலயோ உங்க திறமை முடங்கிட கூடாது இல்லையா?
0: ஆமா மேடம்.
1: அதனால இன்னும் கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சம் வெளியே வந்து அந்த கோச் கிடைக்கலனாலும் கொஞ்சம் தாண்டி வந்து உங்களுடைய கிரிக்கெட் பிளேயரா நீங்க இன்னும் கண்டினியூ பண்றதுக்கு என்ன தேவையோ அதை தேடுங்க. கொஞ்சம் வெளியே வந்து
0: ஓகே மேடம்.
1: எதிர்கால ஒரு கிரிக்கெட் பிளேயரா உங்களை நாங்க பார்க்கணும், அதுக்காக உங்களை இப்பவே வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ மேடம்.
2: வணக்கம், உங்க பேருங்க?
0: மோக்ஷித்.
2: ஓகேப்பா, என்ன படிக்கிறீங்க?
0: நான் வந்து 10th போர்டு எக்ஸாம் இப்போதான் எழுதுனேன்.
2: எந்த ஸ்கூல்?
0: கிரசன் கேசல் பப்ளிக் ஸ்கூல், ஊட்டியில்.
2: ஓகே, ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், என்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு?
0: நான் வந்து ஹாக்கி.
2: எந்த வகுப்புலேருந்து நீங்கள் ஹாக்கியில் இருக்கீங்க?
0: நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் வந்து கொரோனா வந்ததுனால கொஞ்சம் பிரேக் ஆச்சு, அப்புறம் திரும்ப 6th ஆரம்பித்து இப்போ இன்னும் போயிட்டுருக்கு.
2: ஓகே, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஹாக்கியில்?
0: நான் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து விளாண்ட டோர்னமெண்ட் இங்கே வந்து ISC ஆரம்பிப்பாங்க, அதுலேருந்து பிளேயர்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணி ஸ்கூலில் வின்னர்ஸ் அந்த மாதிரி எடுத்து நேஷ்னல் டோர்னமெண்ட் விளாண்டோம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இங்கே வந்து நீலகிரி அசோசியேஷன் மூலியமாக செலக்ட் பண்ணி போடுற ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸ், இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ் டோர்னமெண்ட்டு, அப்புறம் இன்னொரு டோர்னமெண்ட், அது ஒரு நேஷ்னல் டோர்னமெண்ட், கேடி சிங் பாபு லக்னோவில், அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்.
2: ஒரு ஹாக்கி பிளேயரா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு?
0: டஃபா தான் இருக்கும், கொஞ்சம் பிளேயர்ஸ் நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால, ஆனாலும் வந்து அதுக்கு பழகிட்டதுனால கொஞ்சம் அப்போ கோப் அப் பண்றதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்போ
2: எப்படி டெய்லி பிராக்டிஸ் எப்படி இருக்கு? இல்ல
0: டெய்லியும் இப்போ வந்து போற டோர்னமெண்ட் வந்து நாங்க வந்து சப் ஜூனியர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்காக பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு கொடுக்குற கோச் வந்து அவர் வந்து இந்தியன் ஜூனியர் அனலிஸ்ட், அவர் வந்து இப்போ எங்களுக்கு கோச்சிங் கொடுத்துருக்காரு, அவர் தான் எங்களுக்கு கோச். இப்போ போற நீலகிரி ரெஃபரன்ஸ் பண்ற இது, இதுல விளாண்டு ஜெயிக்கிற டீம்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆஃபர் பண்றாங்களாம் போஸ்டிங்ஸ், இப்படி SBI விளாடுறது, இந்தியன் ரயில்வேஸ் அந்த மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி விளாடுறது எங்களுக்கு. அதே 3rd 4th பிளேஸ் எல்லாம் விளாடுறவங்களுக்கு தமிழ்நாடு கேம்ப் வந்து செலெக்ஷன் கொடுப்பாங்க. தமிழ்நாடு கேம்ப்ல செலக்ட் ஆகி அங்கே செலக்ட் ஆகி நாங்கள் வந்து அங்கே ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், அதில் நாங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் இந்தியன் ஜூனியர் இந்தியா கேம்ப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் செலெக்ஷன்.
2: இப்போ உங்களுக்கு ஜாப்ல வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல தான் நீங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: 50-50 சொல்லலாம், இப்போ இந்தியா விளையாடணும்ன்றதுலயும் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த இதுலயும் இருக்கேன்.
2: ரெண்டும் எய்ம் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஆமா.
2: ஓ, இது 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ சின்ன வயசுல இருந்தே நீங்க இதுக்குள்ள வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது தவிர வேற எந்த ஸ்போர்ட்ஸ்ல பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு?
0: நான் வந்து ஃபுட்பால் விளையாண்டேன் கொஞ்ச நாள், அப்புறம் நார்மல் இந்த ஃபுட்பால் இன்டர் ஸ்கூல், அப்புறம் கிரிக்கெட் இன்டர் ஸ்கூல் மட்டும் போவோம், ஆனால் மெயினாக ஹாக்கி தான் நேஷ்னல் ஸ்டேட் லெவலில்.
2: இப்போ ஹாக்கி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டுப்பாடு வச்சுப்பீங்க?
0: பேசிக்காக வந்து ரொம்ப இன்டேக் ஃபுட்டு தான் மெயினு, அது வந்து வாட்டர் ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 3-4 லிட்டர்ஸ் குடிக்கணும் டெய்லியும். அப்புறம் அது இல்லாமல் ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸ், மேட்ச் வருதுன்னா ஆயில் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி, அப்புறம் சுகர் லைட்டாக கட் பண்ணால் இன்னும் பாடி நல்லா ஒத்துழைக்கும்.
2: பிரெயினும் பாடியும் ரெண்டுமே வந்து நம்ம ஒரு இதா வச்சா மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்ல நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா?
0: ஆமா,
2: பிரெயின் மிஸ் ஆச்சுனாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்மளுடைய பாடி ஒத்துழைக்கலனாலும் நம்மளால எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா?
0: அது இல்லாம நாங்க ஃபிட்னஸ் பண்ணும்போது நாம வந்து கரெக்டா மேட்ச் முடிச்சதை விட வார்ம் டவுன் பண்ணும், இல்லைனா மசில் கிராம்ப் அந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் நடக்கும், அதுவும் ரெகுலரா பண்ணும்.
2: ஓ, இதுக்கான ஃபிட்னஸ் ட்ரைனிங் தனியா இருக்கா?
0: ஆமாம், இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் செஷன் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வந்து ஃபிட்னஸ் ஒன்று இறங்குவோம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செஷன் மாதிரி இருக்கும், போர் அடிக்கக்கூடாதுன்றதுனால.
2: இப்போ இதில் இன்னொரு பிளேயர் இதே மாதிரி பேசும்போது அவர் சொன்னார், இந்த ஸ்போர்ட்ஸில் என்ன டிஃபிகல்ட்டிஸ்னா அப்பப்போ வந்து இன்ஜுரிஸ் எல்லாம் வரும், குழந்தைங்க சொல்லும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா, பேரண்ட்ஸும் பயப்படுவாங்க நீங்களும் பயப்படுவீங்க, எப்படி கட்ஸ் எப்படி வளர்த்துக்கிறீங்க?
0: அது எப்படி இருந்தாலும் அச்சீவ் பண்ணும் அந்த இதுல தான், ஏன்னா வந்து எங்க கோச் வந்து அவர் வந்து மெடல் அடிக்கணும் அந்த இது அவரு கொடுக்குற மோட்டிவேஷனு ஒரு எங்களுக்குள்ள அந்த இது அட்ரலின் நல்லா பூஸ்ட் பண்ணும், அதுல தான் வந்து எல்லாம் பண்ணும், நாமளும் அச்சீவ் பண்ணும்.
2: டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்றதை தவற மாட்டீங்களா?
0: இல்லை, நான் மோஸ்டா இது வந்து நீலகிரி அசோசியேஷன் மூலியமா கூட்டிட்டு போறதுனால இது வந்து வெறும் மேட்ச் முடியற வரைக்கும் தான் இந்த கேம்ப்பு. அப்புறம் வந்து ஸ்கூல்ல ரெகுலரா காலையில பிராக்டிஸ், அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப சாயந்தரம் பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏதாச்சும் டோர்னமெண்ட் வருதுன்னா தான் சண்டேஸ் அந்த மாதிரி, சாட்டர்டே சண்டேஸ் இல்லைன்னா ரெஸ்ட் அந்த மாதிரி தான்.
2: இப்போ படிப்புக்கும் இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் நடுவில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையா ஃபீல் ஆகுதா?
0: அவ்வளோக்கே இல்லை, மோஸ்ட்டாக டென்த் அந்த மாதிரி தான், டென்த்துக்கு வரும்போது நைன்த்துக்கும் டென்த்துக்கும் இருக்கிற கேப்பில் அப்போ தான்
2: அப்போ தான் கஷ்டமாக இருக்கு.
0: ஆ,
2: இல்லை ஸ்போர்ட்ஸ்னா இப்போ நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, மேட்ச் அட்டன் பண்ணுவீங்க, டயர்ட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக படிப்பு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் குறைஞ்சிரும்.
0: அது அப்படி இப்படின்னு பேலன்ஸ் தான் பண்ணும். இன்னும் ஒன்று, எக்ஸாம்ஸ் வரும்போது ப்ராக்டிஸ் போவோம், எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு செஷன் மாதிரி பண்ணிடுவோம்.
2: இப்போ டெய்லி வந்து உங்களுக்கு அது கஷ்டமா இல்லை இல்லையா, அந்த ப்ராக்டிஸ்ன்றது டெய்லி பண்ணுறதும் பழகிட்டீங்க நீங்க?
0: ஆ,
2: ஓகே. ஃபியூச்சர்ல வந்து எது வரைக்கும் இந்த ஹாக்கி பிளேயரா நீங்க கன்டினியூ பண்ணுவீங்க?
0: நான் வந்து இப்போ இந்த போற டோர்னமெண்ட் தமிழ்நாடு கேம்ப் அந்த மாதிரி கிடைச்சுனா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் இந்தியன் கேம்ப் அந்த ஜூனியர் இந்தியன் கேம்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல, டீமா சேர்ந்து நல்லா இது பண்ணா, இல்லைன்னா திரும்ப இன்னும் எனக்கு வந்து 6 இயர்ஸ் என்னமோ திரும்ப இந்த டோர்னமெண்ட் விளாட்லாம், 6 இயர்ஸ் என்னமோ திரும்ப ஏதாச்சும் ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணா இந்தியன் கேம்ப் திரும்ப கிடைச்சி ஏதாச்சும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும்.
2: கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வாய்ப்பே வந்து இதுல கிடைக்கணும். ஹாக்கி பிளேயரா உங்களுடைய ஃபியூச்சரில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வரணும். ஓகேவா? எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நன்றி, வணக்கம்.
3: இதுவரை அரும்புகள் ஒரு அறிமுகம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட வளரும் இளம் விளையாட்டு வீரர்களுடன் ஒரு சந்திப்பு இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் நகுலன் மற்றும் நிஷாந்த், ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் நிகாஷ் மற்றும் மோக்ஷித்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித்

0: கட்டுமானப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டுமென்று சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலகத் தமிழ் ஐக்கிய மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இன்டர்காஷி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது 11:02. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். நிகழ்ச்சியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத விருப்பமா என்ற தலைப்புல நீங்க பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018, 9342901018 மற்றும் ஒரு எண் 8300019101018 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 ஆகிய எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கடிதம் எழுத விருப்பமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். அதோடு உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து கூப்பிட்டுருக்காருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: காற்றலையில் கலக்கும் அன்பு நெஞ்சமே, வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
2: கோவை சிறுவாணிச்சாரல், நரசிபுரம், என்கே கந்தசாமி.
1: கந்தசாமி, நலமா இருக்கீங்களா?
2: சூப்பராக இருக்கிற மேடம், நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இன்னைக்கு எங்க ஊட்டி மாற,
1: ஊட்டி மாற எங்க கிளைமேட்கே வந்துட்டீங்க?
2: ஆமாங்க, இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கு. 2-3 நாளா நல்லா மழை வேணுங்களா?
1: அப்படிங்க. ஓகே சார், டாபிக் கேட்டிங்களா இன்னைக்கு?
2: கேட்டேன், கடிதம் எழுத ரொம்ப ரொம்ப பிடிங்க எனக்கு. நான் இலங்கை வானொலி ஆசிரியர் சேவையில பங்கு பற்றிய போதுங்க, தமிழ்நாடு ஊர நேயர்கள் நாங்கெல்லாம் அன்னைக்கு தொலைபேசி வழி எல்லாம் கிடையாது.
1: ஓகே, ஆமா, முதல்ல தொலைபேசி இல்லைங்களே.
2: ஆமாங்க, இல்லைங்க. அங்கங்க காலகட்டத்துக்கு
1: கண்டிப்பா
2: சாயந்தரம் வீட்டுக்கு வந்தேன்னா சாப்பிட்டு 7:30 பேனாவும் காகிதம் எடுத்தேன்னா எட்டரை வேலை வானொலிக்கு எழுதுறது, ஃப்ரெண்டுகளுக்கு எழுதுறது, இதேதான் வேலைங்க. 11 மணி வரைக்கும்
1: வானொலிக்கு அப்பத்துல இருந்து எழுதுவீங்க?
2: என்னங்க,
1: அப்பத்துல இருந்தே வானொலிக்கு கடிதம் எழுதுவீங்க?
2: கண்டிப்பா கண்டிப்பா. எங்க ஆசி சேவையில எங்க ஊர் திருத்தலங்களான பேரூர், மருதமலை, வெள்ளியங்கிரி இந்த புண்ணிய ஸ்தல பத்தி எல்லாம் கட்டுரைகள் எழுதிக்கணுங்க அந்த காலத்துல.
1: ஓ சூப்பர் சார்.
2: அதனால கடிதம் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நல்லா பிடிக்குங்க,
1: கண்டிப்பா.
2: இன்னைக்கு யாராருக்கு விண்ணப்பம் எழுதணும் உடனே நானே பேப்பர் எடுத்து கடகடன்னு எழுதிடுங்க,
1: விண்ணப்பம் எழுதி போட்டுருவீங்க
2: கண்டிப்பாங்க. ஒரு பாட்டை ஏன் விரும்புற அதை பத்தி விளக்கமா எழுதியா அன்னைக்கு பாட்டு கேப்பங்க.
1: எதனால அந்த பாடம்
2: சொல்லி எதனால பிடிக்குது அப்படிங்கிற முழு விவரம் நல்லா கருத்து தெளிவா எழுதணுங்க.
1: தெளிவா எழுதுவீங்க? ஓகே ஓகே,
2: கண்டிப்பா.
1: சொன்னா கூட அது தெளிவா இருக்காது, கடிதம் மூலம்னா உங்க கருத்துக்களை அப்படியே எழுதிடலாம் இல்லைங்களா? ஓகே சார், ஓகே. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க சார்.
2: ரிக்ஷா காரணம் இருந்துங்க, பம்பை உடுத்து கட்டி பாடுங்க. இந்த பாடல் டாலாபுரம் சொல்றாச்சு, உண்டைகோன்பாய் முத்துக்குமார் ஆகிய நண்பர்கள் மற்றும் அனைத்து வானொலி நண்பர்களுக்காக.
1: ஓகே சார், நீங்க டெடிகேட் பண்ண எல்லாத்துக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரிக்ஷாக்காரன் படத்திற்காக பி சுஷிலா டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் அந்த பாடல் ஒழிக்க கேட்டோம். நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம் நிகழ்ச்சி, நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. அதாவது இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னா, கடிதம் எழுத விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ மேம், வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஓட்டிலிருந்து ராஜ்குமார் பேசுறேன்.
0: ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும்.
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு சார். நீங்க?
1: இப்போ தாங்க தோசை சாப்பிட்டேன்.
0: தோசை, தோசை சட்னிங்களா?
1: ஆமாங்க.
0: ஓகே ஓகே சார், ஓகே. இந்த டாபிக் கேட்டிங்களா?
1: கேட்டேன் கேட்டேன்.
0: உங்களுக்கு கடிதம்
1: கடிதம் எழுதணும்னா அதுவும் காதலிக்கு எழுதுறதா பிடிக்கும். காதலிக்காக எழுதுறது அந்த கடிதம், அப்பதான் அந்த கவிதை அந்த கடிதங்கள் எல்லாம் அப்போ வரும். அதே மாதிரி இந்த பூக்கள்
0: அப்பதான் வரும், தானாக உதிக்கும்.
1: ஆமாங்க, அது இயற்கை காட்சிகள், இந்த பூக்களை பத்தி அந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் கடிதம், ஒரு கவிதை மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி இருக்கிறேன்.
0: இப்ப எத்தனை கடிதம் அப்படி எழுதிருக்கீங்க?
1: நிறைய எழுதிருப்பேங்க,
0: கணக்கே இல்லைன்றீங்க.
1: ஆனா காதலிக்காக எழுதின கடிதம் மட்டும் தான் நினைவுவா இருக்கு நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே, கவிதை ஒன்று சொல்லுங்க. கடிதத்தில் எழுதின கவிதை ஒன்று
1: இப்போ அது
0: ஞாபகம் வரல,
1: வராதுங்க.
0: ஓகே ஓகே சார், ஓகே. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து இந்த ரோஜா கண்காட்சி நடந்து கண்டிருந்தேன் ஊட்டியில.
0: ஆமா ஆமா,
1: அதை செலிப்ரேஷன் பண்ண மாதிரிங்க. காலையில் கூட ஊடி சென்ற காட்டில கூட அந்த அந்த தகவல் தான் சொன்னாங்க. ரொம்ப ஆசையா இருந்தோம் அந்த கார்டனுக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள வந்து நேச்சுரலா போயிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சு.
0: ஆமா, ஊரை சுற்றும் காற்றுல வந்து அந்த தகவல் தான் வந்துச்சு.
1: அதே ஒரு அந்த செலிப்ரேஷன் பண்ற மாதிரி ரோஜா கூட்ட படத்துல இருந்துங்க. புத்தம் புது ரோஜாவே, பூ படிஞ்ச ரோஜாவே. இந்த பாடல் வந்து நான் முதல் முதலியா வந்து காதலிக்கும் போது இந்த பாடல் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங்கா இருந்தது.
0: ஓகே,
1: இந்த சாங் டெடிகேட்.
0: ஓகேங்க ஓகே, நீங்க ரசித்த அந்த உங்களோட ஃபேவரட் சாங்கு உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: தேங்க்யூ.

கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமகட்டு.

0: நேரம் இப்போது 11:17 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கடம்பத்தி நகர், மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். கும்பகோணத்துல கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு சார்?
1: கொஞ்சம் வான தள்ளி.
0: ஹலோ,
1: தள்ளிக்கிட்டே இருக்கு. ஹலோ,
0: பேசுங்க, சொல்லுங்க சார்.
1: வானம் வந்து நல்லா, கொஞ்சம் வெயில் இல்லாம கொஞ்சம் கம்மலா இருக்கு.
0: ஓகே ஓகே சார். இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா?
1: கேட்டேன். கடிதம், கடிதத்தை பத்தி சொன்னீங்க.
0: உங்களுக்கு கடிதம் எழுத விருப்பமா?
1: ஆமா, விருப்பம் ஆசை இருக்கு. ஆனா வந்து எனக்கு வந்து இப்ப வந்து கடிதத்துக்கு எங்கேயுமே மவுசு இல்லாம போயிடுச்சேன்.
0: கண்டிப்பா
1: நம்ம போய் கடையில போய் இதுல போய் போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டா கூட வரணும், வந்தவன தரேன் அப்படிங்கிறாங்க. வந்து நம்ம எழுதுறதுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்டும் இல்ல.
0: இப்ப எல்லாம் கடிதம் எழுதுறது இல்ல, ஆனா விருப்பம் இருக்கு.
1: ஆனா எனக்கு இருக்கு நிறைய. அப்ப வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய கடிதம் எல்லாம் எழுதியிருக்கேன். இப்ப வானொலிக்கு அதே மாதிரி நான் வந்து மெட்ராஸ் அந்த பார்வைக்காக நான் வந்து கண்ணு கொஞ்சம் எனக்கு தெரியாது, அதனால வந்து நான் அங்க போய் இருப்பேன். ஆஸ்பத்திரியில உள்ள சேர்த்திருந்தாங்க. அங்கிருந்து எங்க பாட்டுக்கு நான் கடிதம் எழுதுவேன். சொல்லி சொல்லி நான் சொல்ல சொல்ல அவங்க எழுதுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எழுதி கொடுப்பாங்க. அதை கொண்டாது அப்புறம் பாட்டி அங்கிருந்து லெட்டர் போடுவாங்க. அதை படிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம லெட்டர் எப்ப வரும் அப்படின்னு நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்ப
0: எப்ப ரிப்ளை பண்ணிருவாங்கன்னு நம்ம அப்படியே ஆர்வத்தோட நீங்க இருக்கீங்க.
1: நம்ம போட்டிருக்கிறதுக்கு அதுக்கு பதில் எப்ப வரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்போம்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
1: அந்த மாதிரி எல்லாம் இப்ப வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப எல்லாம் எதா இருந்தாலும் உடனே போன்ல சொல்லிடுறாங்க. கல்யாணமா இருந்தாலும் சரி, வீட்டுல எந்த
0: விஷயம் இருக்கு இல்லீங்களா?
1: ஆமா, உடனே வாட்ஸ்அப்ல போட்டுறாங்க, போட்டுட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. நான் நேரம் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா அப்ப எல்லாம் கடிதம் தான் போடுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுருச்சுன்னா தாத்தா பாட்டி வீட்டுல இருந்து லெட்டர் எப்ப உங்களுக்கு லீவ் விட்டாச்சா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டு லெட்டர் போடுவாங்க. டீச்சரம்மா எனக்கு லெட்டர் போடு, நான் வந்து அழைச்சிட்டு வரேன்பாங்க. அப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்பயும் அந்த மாதிரி ஒரு காலம் திரும்பி வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து.
0: ஓகே சார், ஓகே. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. உங்களுடைய பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு ஒன்னே நான் சந்திச்சேங்கிற படத்துல இருந்து
0: பாட்டு. ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி.

0: ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, உன்னை நான் சந்தித்தேன் படத்திற்காக வாணி ஜெயராம் கே ஜே ஏசுதாஸ் குரலில் கேட்டோம். நேரம் இப்போது 11:25 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் கேட்டவை நேர்விருப்பம் நிகழ்ச்சியில். உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம்
1: 90 கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி

0: நேயர்கள் தொடர்ந்து இணையலாம். நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: சத்யநாராயணன், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். சென்னையில ரொம்ப வெயில், பட்டை கலப்புதுங்களா?
1: இல்ல மேடம், இப்பதான் நீங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே ஒண்ணு அப்படியே சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் வெயில் துள்ளு.
0: இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு.
1: ஆமா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு.
0: உங்களுக்கு அப்படியே பழகிருச்சு இல்லீங்களா?
1: சென்னையில இருந்து அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா படி வானொலிக்கு கடிதம் எழுதிட்டு
0: இருக்கேன்.
1: கடிதம் எழுதி பழக்கத்தை நான் உடல வச்சுட்டு தான் இருக்கேன். என் வீட்டுல எப்பவுமே போஸ்ட் கார்டு 4-5 கார்டு இருந்துட்டே இருக்கும். அதனால கடிதம் எழுதுற பழக்கத்தை விடாம வச்சிருக்கேன்.
0: ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஆமா மேடம்,
0: கண்டிப்பா. சரிங்க சார், உங்களுக்கு பிடித்த
1: எஜமான் பாடல் ஒரு நாள் முனை மறவாது.
0: ஒரு நாளும் முனையும் மறவாது. ஓகே சார், நீங்க கேட்ட அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது ஊட்டி FM 101.8.

0: ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா எஜமான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குழுவினர் குரலில் கேட்டோம். நேரம் இப்போது 11:37 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிற மேம்.
0: மகிழ்ச்சியா உற்சாகமா வெயிலோட இருக்கீங்க? அப்படியே
1: வெயிலோட தான் இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு வெயில் இல்ல, ஓரளவுக்கு குளிர்ச்சியான பொழுதாக தான் இருக்கு. ஊட்டியில மழையெல்லாம் கம்மியா அடிச்சா மேம்? எப்படி இருக்கு?
0: இல்லங்க சார், மழை அடிச்சுதான் இருக்கு.
1: அப்படிங்களா?
0: ஓகே சார், தலைப்பு கேட்டீங்க. இது ஃப்ளவர் ஷோக்கு எல்லாம் வரலீங்களா?
1: இல்ல மேம், வரணும்னு தான் ஆசை, அதனால என்னால வர முடியாத சூழ்நிலை. ஆபீஸ்ல வர்க் இருக்கிறதுனால லீவ் கிடைக்கல.
0: ஓகே ஓகே ஓகே சார், டாபிக் கேட்டீங்களா?
1: அதன் பிறகு பாட்டிக்கும் நானுக்கும் எப்பொழுதுமே கடிதங்கள் மூலியமா தான் கான்வர்சேஷன் அப்படிங்கறது ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். இதுல என்ன ஹைலைட்னா மேம், கடிதங்கள் ரொம்ப உயிர் பெற்றவை மேம். கடிதங்கள் எழுதிய பாட்டு இல்ல, ஆனா அவங்களுடைய நினைவாக அந்த கடிதம் அப்படிங்கறது வாசிக்கிறேன்.
0: நினைவா
1: வச்சிருக்கலாம். அந்த கடிதங்கள் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கறத குடுக்கற மாதிரி இருக்கும் மேம். நம்ம துவண்டு போதெல்லாம் அந்த கடிதங்களை எடுத்து நமக்காக அன்பானவர்கள் எழுதிய வார்த்தைகள் பார்க்கும் பொழுது
0: ஒரு ஆறுதலா இருக்கும்.
1: நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா மேம், என்னுடைய தாத்தா 50 வருஷம் ஆச்சு ஒரு லெட்டர் எழுதி, அப்பா வர்க்குக்கு போகும் பொழுது அதை எழுதி இருந்தாரு. அந்த தாத்தாவை என் லைஃப்ல பார்த்ததே இல்ல நானு, ஆனா அவர் எழுதிய கடிதம் அவர் கையெழுத்த நான் பாத்திருக்கேன். இந்த ஃபைல்ல வச்சு எழுதின கடிதம்னு எனக்கு கண்ணை கலங்கிருச்சு. தாத்தா வந்து அந்த லெட்டர் வடிவுல என்ன பாக்குற மாதிரி நான் உணர்ந்தேன். அந்த
0: இவ்வளவு படிச்ச தாத்தாவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே, பாக்காம
1: ரொம்ப. நான் பார்த்ததே இல்ல என்னுடைய அப்பாவுடைய அப்பாவை.
0: ஓகே ஓகே.
1: ஆனா அந்த கடிதம் தாத்தாவையே பார்த்த ஒரு ஹாப்பினஸ் வந்தது.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க சார்.
1: பொக்கிஷம் இது திரைப்படத்தின் பெயர். சேரன் அவர்களுடைய நடிப்புல இதுவும் கடிதத்திலேயே ஒரு பாட்டு வரும் மேம். இலா நீ வானம் காற்று மழை அந்த பாட்டு.
0: இயற்கை எல்லாம் சூப்பரா ரசிச்சிருக்கீங்க அந்த பாட்டுல.
1: ஆமா, இயற்கை பத்தி ரொம்ப அருமையா விவரிச்சிருப்பாங்க அந்த பாட்டுல.
0: ஓகே ஓகே ஓகே.
1: ஆமா ஆமா,
0: நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு சார். தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

0: பொக்கிஷம் படத்துக்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் விஜய் யேசுதாஸ் சின்மய குரலில் நம்ம அந்த பாடலை கேட்டு முடித்தோம். நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிலையத்தில் நேரம் இப்போது 11:46 ஆயிடுச்சுங்க.
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 to 12 வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் எங்கேருந்து கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம். ஓகே
0: ஓகே சார். திருப்பூரில் கிளைமேட்லாம் எப்படிங்க சார் இருக்கு?
1: அப்படியே வெயில் பட்டை கலப்புதுங்க.
0: அப்படிங்களா? ஓகே ஓகே. சென்னைக்கு ஈக்குவலன்ட்
1: நம்ம ஏரியாக்கு வரையில 26ஆம் தேதிக்கு மேல தான் மழை வருங்கறாங்க, பாக்கலாங்க.
0: சரி ஓகேங்க சார்.
1: தென்மேற்கு பருவமழை வந்து நம்ம ஊருக்கு வந்து 26ஆம் தேதிக்கு மேல தான்.
0: ஓகே ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் வெயில் வாட்டுது உங்களை.
1: ஆமாங்க.
0: ஓகே சார், டாபிக் கேட்டிங்களா சார்?
1: கேட்டேங்க
0: சார். உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? எக்கோ கேக்குது.
1: ஓகே ஓகே மேடம்.
0: ஓகே சார், தேங்க் யூ. சொல்லுங்க, கடிதம் எழுத விருப்பமா உங்களுக்கு?
1: கண்டிப்பா இப்பவும் எழுதுறதுக்கு விருப்பம் தான், ஆனா கால சூழ்நிலையினால இப்ப வந்து அது வந்து எழுதுறது இல்லைங்க.
0: பாஸ் பண்ணிக்கிறீங்க?
1: ஆமாங்க. அடுத்த நொடியில வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துருது, அதனால வந்து போஸ்ட் ஆபீஸ் போய் கடிதம் வாங்கி அது எழுதி மறுபடியும் போஸ்ட் பண்றதுக்கு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போகணும்னு ஒரு
0: நீண்ட நேரம் ஆகுது. ரொம்ப வேலை பிடிக்குது. பேசாம ஒரு போனை எடுத்தமா, கால் பண்ணமா, மெசேஜ் சொன்னமா, முடிஞ்சிச்சுன்றீங்களா?
1: ஆமாங்க. அதே மாதிரி ஆல் இன் ரேடியோ கோயம்புத்தூருக்குங்க நேயர் நெஞ்சம் பகுதிக்கு வந்து விமர்சன கடிதங்கள் எழுதுவேன். ஆரம்ப கட்டத்துல நாம எழுதுற கடிதம் எல்லாம் நம்மளை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு போட்ட காலங்கள் உண்டு. ஆனா ஏத்துக்கிட்டு அரண் வனச்சம் கட்டி ரேடியோவோட ஒரு பயணம் பண்றதுக்கு வந்து அந்த கடிதம் தான் உதவுச்சுங்க.
0: கண்டிப்பா.
1: நிகழ்ச்சி பிரிவு தலைவர் தாமரை சந்திர சார் எங்களை எல்லாம் அரண்மனைச்சிட்டு போனாருங்க. அந்த நேயர் நெஞ்சம் விமர்சன கடிதங்களை மறக்கவே முடியாதுங்க.
0: கடிதம் எழுதும் போது அதுல இருக்கிற சுவாரஸ்யம் வந்து போன்ல அப்படி வராது இல்லைங்களா? அது வந்து நம்மளுடைய நினைவா. கண்டிப்பா
1: கடிதம் தான் வந்து என்னை வானொலியோட இணைக்க வச்சதுங்க. அதனால கடிதத்தை வந்து மறக்க முடியாது வாழ்க்கையிலங்க.
0: ஓகே சார், தேங்க் யூ. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க சார்.
1: ஊர் மரியாதை படத்துல இருந்துங்க, கிச்சடி சம்பா குத்தி எடுத்து.
0: ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி காற்றாலையில வந்துட்டே இருக்கு சார். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி நன்றி மேடம்.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் இப்போது 11:54 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு காலர் நேயர் யாரு எங்கிருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம். கோவை மாவட்டம் சின்னவனம் சேர்ந்து ஸ்ரீ செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோம் மேடம்.
0: ஓகே சார், டாபிக் கேட்டீங்களா இன்னைக்கு?
1: சொல்லுங்க மேடம்.
0: நெக்ஸ்ட் டைம் டாபிக் கேட்டுட்டு லைனுக்கு வாங்க, ஓகேங்களா? கடிதம்
1: அதாவது மேடம், எங்க ஊர்ல இருந்து ஊட்டி எடுக்க மாட்டீங்க மேடம்.
0: அப்படிங்களா? ஆன்லைன்ல கேளுங்க.
1: சரிங்க மேடம், சொல்லுங்க.
0: கடிதம் எழுத விருப்பமா?
1: கடிதம் எழுத விருப்பம் இப்ப யாருக்கு மேடம்? ஒருத்தருமா கடிதம் எழுதுறது இல்லைங்களா மேடம்?
0: இப்ப எழுதுறது இல்ல, உங்களுக்கு விருப்பமா? ஜஸ்ட் நீங்க அதை மட்டும் சொல்லுங்க.
1: விருப்பம் இல்லைங்க மேடம்.
0: விருப்பம் இல்ல. ஓகே, தேங்க் யூ.
1: எல்லாமே செல்போன்ல மெசேஜ் கழிச்சிருங்களா மேடம்?
0: ஓகே ஓகே.
1: இப்ப லெட்டர்,
0: அப்ப நீங்க அந்த காலத்துல லெட்டர் எழுதுறது இல்லீங்களா யாருக்கும்?
1: பொங்கல் வாழ்த்துல எழுதிட்டு இருந்தேங்க மேடம். அது அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தது மேடம்.
0: அது விஷ் பண்றது ஒரு கடிதம் மாதிரி தானுங்களே? நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறீங்களா?
1: அது இப்ப வந்து உடனுக்குடனே செய்து வந்துருக்கு மேடம்.
0: உங்களுடைய கருத்து மட்டும் நீங்க பதிவு பண்ணணும். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க சார்.
1: வயதை காத்துக்கிறதுல இருந்து அழகு மலர் அந்த பாட்டு போடுங்க மேடம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிலையத்தில் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரை கானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். இன்று இடம்பெறும் படம் துள்ளாத மனமும் துள்ளும். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:02 128வது ரோஜா கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பூங்காவிலிருந்து நேரலை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 4 மணிக்கு நாடகம். 5 மணிக்கு மீண்டும் செய்தி.

சுருக்கம் சென்னையிலிருந்து தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 349 பகுதி. 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும், கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டிநல ஆடுகள் வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:15 திரைகானம், 9:30 அகில பாரத நாடகம், 10:00 ரவிவாஸ்ரீ அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை படைப்பு ஆகாஷ்வாணி மும்பை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்களது வரை எமது நிலையத்திலிருந்து இன்று இரவு வரை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

90 கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

ஃபனா படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டீர்கள். பாபுல், சூர்யா, மகாலட்சுமி ஐயர், அமீர் கான், காஜோல் இவங்க எல்லாமே இணைந்து பாடியது அந்த பாடல். படம் ஃபனா. 1:15 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள்

வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட அந்த பாடல் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து ஒலிபரப்பானது. பந்த நன்ன கண்டா படத்திலிருந்து அந்த பாடல். 1:24:42 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

சுறுசுறுப்பாக ஒரு பாடலாக கேட்டோம். அந்த பாடல் ஃபைட் கிளப் அப்படின்ற படத்திலிருந்து, ஹிந்தி மொழி திரைப்பட பாடல் அது.

அகாஷ்மிகா கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரை இசை பாடல்கள் நிறைவு பெறுகின்றன.

வண்டியில் பயணம் செய்பவர்கள் தூய்மையான காற்று கிடைக்கும்படி செய்திடுங்கள். தொடர்வது செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன் ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134 முறையாக

0: வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800 117 00 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளபோதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்திவரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யமடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயன், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கிருஷ்ணகிரி எல்லுக்குட்டை ஏரியில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து, கார், இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனா்.

0: மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 வயது மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:55:30. திரைகானம் ஒன்று.

0: awareness about high blood pressure, promote prevention, detection and control. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to reach Gothenburg this afternoon on a two-day visit to Sweden will hold talks with Swedish Prime Minister Ulf Kristersson to review cooperation in trade, green transition, AI and defence. India and Netherlands elevate bilateral relationship to strategic partnership. 17 agreements signed to strengthen collaboration in key areas. India condemns attacks on commercial shipping in Strait of Hormuz as unacceptable, says disrupting freedom of navigation cannot be justified. World Health Organization declares Ebola outbreak in Congo and Uganda a public health emergency of international concern. IMD issues heavy to very heavy rainfall alert at isolated places over Andaman and Nicobar Islands, sub-Himalayan West Bengal and Sikkim today. And Nepali mountaineer Kami Rita Sherpa creates history by climbing Mount Everest for 32nd time, breaking his own record. And with that, we end the midday news.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாக
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக தொல் பழங்குடிகளான கோத்தர் பழங்குடிகளின் வழிபாட்டு முறை என்பது நெருப்பை தங்களின் முதன்மை கடவுளாக வழிபட்டு தங்களின் முன்னோர்களையே ஐயனோர், அம்மனோர், குனையனோர் என்று வணங்கி வருவதாகவும், அதற்கான முதன்மை பூசாரிகளாக பல கட்டுப்பாடுகளுடன் தங்களின் பாரம்பரிய முறைப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முந்துகாத்தூர், தேர்காத்தூர் என சொல்லக்கூடிய இவர்களின் வீடுகளில் எப்படியான கட்டுப்பாடுகளுடன் இருக்கிறார்கள் என்றும், ஒரு பழமையை இன்றளவும் கடைபிடித்து வருவதாகவும் சொல்கிறார் இவர்.
4: என் பெயர் ராஜாத்தக்கன். எனது அப்பா பெயர் சரமல்லன். நான் குந்தாகோத்தூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். கோயிலினுள் பயன்படுத்தும் நெருப்பானாலும் சரி, பூசாரிகளின் வீட்டில் பயன்படுத்தும் நெருப்பானாலும் சரி, இந்த நெருப்பை தீப்பெட்டி மூலியமோ லைட்டர் மூலியமோ பயன்படுத்துவதில்லை. இரண்டு கட்டைகளின் உராய்வினால் வரும் நெருப்பை வைத்துதான் இந்த நெருப்பை மூட்டுகிறோம் என்பதை சொல்லுகிறேன். இது காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு கட்டையின் உறாவில் வரும் நெருப்பிலே தான் நாங்கள் எங்கள் ஊரில் சம்பந்தப்பட்ட அத்தனை விசேஷங்களும் செய்கிறோம். அதே போன்று பூசாரிகளின் வீட்டில் அவர்கள் சமைக்க பயன்படுத்தும் அடுப்பில் தீ அணைந்து விட்டாலோ, இல்லாது விளக்கு பத்த வச்சு விளக்கு அணைந்து விட்டாலோ, இரண்டுமே அணைந்து விட்டால் இரண்டு கட்டை உராய்வு செய்து அதில் வரும் நெருப்பு எடுத்துதான் அடுப்பு பத்த வைத்து சமையல் செய்ய வேண்டும், விளக்கு பத்த வைக்க வேண்டும். தீப்பெட்டியோ மற்ற லைட்டரை வைத்து பத்த வைக்கக்கூடாது. அது இன்றளவும் அந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது.
3: கோத்தர் பழங்குடிகளின் முதன்மை பூசாரிகளின் வீட்டில் நாட்கள் கடந்தும் பல ஆண்டுகள் கடந்தும் இவர்கள் வணங்கும் விளக்கு அணையாமல் இருப்பதும், இன்றைய நவீன நாகரிக காலத்திலும் அந்த பழமையான முறையில் இவர்கள் பழமையை போற்றுதல் என்றும் சொல்கிறார்கள். அந்த பழமையை போற்றுதல் மட்டுமல்லாமல் காலங்கள் கடந்தும் தங்களின் முன்னோர்களின் வழிகாட்டுதல்களை கடைபிடித்து பின்பற்றி வருகிறார்கள் என்பது கோத்தர் பழங்குடிகளின் வாழ்வியலில் ஓர் சிறப்பானது என்றே சொல்லலாங்க. கோத்தர் பழங்குடிகளின் வாழ்வியலில் பழமையான வாழ்க்கை முறை மட்டுமல்லாமல் பழங்காலத்தில் நடந்த பல சம்பவங்களையும் இவர்கள் காலங்கள் கடந்தும் அதை தங்களுடைய தலைமுறைகளோடு சொல்லியும் பயணிக்கின்றனர். இந்த கோத்தர் பழங்குடிகள் பழங்காலங்களில் வேட்டையாடி தங்களுடைய உணவாக வாழ்ந்து வந்த காலங்கள். அதனைத் தொடர்ந்து பிற்காலங்களில் வந்து விவசாயத்தை செய்ய தொடங்கிய இவர்கள் மண்ணை கொண்டு தாங்க

0: இரும்பினை தயாரித்ததாகவும் சொல்கின்றனர். அந்த இரும்பினை விவசாயத்திற்கான உபகரணங்களாக பயன்படுத்தும் பட்டறை தொழிலை தங்களின் குலத்தொழிலாகவும் தொடர்ந்ததாகவும் சொல்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலம் என்பது இந்தியாவின் அனைத்து பரப்புகளையும் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த காலம். அப்படி இருக்கும்போது இந்த நீலமலையும் விதிவிலக்கல்ல என்றே சொல்லாங்க. அந்த தருணத்தில் குக்கிராமங்களில் வாழ்ந்து வந்த கோத்தர் பழங்குடிகளிடத்திலும் வரி செலுத்துமாறு வலியுறுத்தப்பட்டதாம். ஆனால் அப்போது இவர்களின் இந்த ஒரு அரிய செயல் ஆங்கிலேயர்களை பிரமிக்க வைத்தது என்று சொல்கிறார் இவர்.
1: முக்கியமான சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலத்தில் கப்பம் கட்ட வேண்டும் என்று எங்களது ஊருக்கு வந்து வெள்ளைக்காரன், கப்பம் கட்டி ஆக வேண்டும், நீங்கள் விவசாய கருவிகளை தொழிலாக செய்து கொடுக்கிறீர்கள் என்று கோயிலுக்கு உள்ளே செய்யும் காணிக்கையை அவன் அறியாமல் சொல்லியிருந்தான். அந்த பூசாரியா இருந்தவர், நாங்கள் கப்பம் கட்ட மாட்டோம், அப்படியே கப்பம் கட்ட வேண்டும் என்றால் நான் ஒரு செயலை செய்கிறேன், அதற்கு பின் அதை பார்த்து கப்பம் கட்டுவதா இல்லை என்று கூறு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, கோயரான ஒரு கல் எடுத்து வெளியே கொண்டு வந்துறாரு. கோயில் இருந்து வெளியே கொண்டு வந்து கல் வெளியே இருந்துரும், கத்தி அங்க தீட்டப்பட்ட கத்தி இருக்கு இல்லைங்களா, வெட்டு கத்தி, அந்த வெட்டு கத்தியை கொண்டு வந்து கொயரான கல்லை மரம் செதுக்குவது போல் அப்படியே செதுக்கி அந்த கத்தியை அவரிடத்தில் காட்டுகிறார். கத்தி சார்பாக கட்டி முன்னே ஆகாமல் சார்பாகவே இருந்திருக்கிறது. அவன் பார்த்து விட்டு பயந்து அவன் ஓடிவிட்டான். பத்தியும் கேட்கவில்லை, ஒன்றுமில்லை, கத்தியை பார்த்தான், கல்லை பார்த்தான். கல் செதுக்கி மரத்தை செதுக்கினால் எப்படி மரம் செதில்கள் விழுகுமோ அதே மாதிரி கத்தியிலிருந்து அந்த கல் தூள் எல்லாம் போகுது. கத்தி பார்த்தீங்கன்னா சார்பா இருக்கு, சார்பு குறையல. பார்த்துமே பயந்து ஓடிட்டான். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம சத்தியத்தில் இருக்கு. அதே மாதிரி நமக்கு கடவுள் கொடுத்த அந்த சத்தியம் பார்த்தீங்கன்னா ஒரு வில் அம்பு.
0: இந்த மே மாசம் அப்படின்னாலே கோடை கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. நீலகிரி மாவட்டத்தில் பல சிறப்புகள் இருக்கு கோடை கொண்டாட்டங்களுக்கு. அந்த வகையில நீலகிரியில வாழக்கூடிய பழங்குடிகளிடத்திலும் இந்த மே மாசத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன? கோயில் திருவிழாக்களா? இல்லை. கல்யாண நிகழ்ச்சிகளா? இல்லை. வேறு என்ன நடக்கும் இந்த மே மாசத்துல அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு கிராமத்தில் உள்ள குறிப்பிட்ட வயதுடையவர்களுக்கு தங்களின் பழமையான பாரம்பரிய முறையில் தங்களின் 7 கிராமங்களிலும் நடத்தப்படுமாம். அப்படித்தான் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பாக. அது என்ன என்பதை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கு கனகராஜ். வணக்கம் நேயர்களே.

0: ஹலோ,
1: எட்டாம் தேதி எப்ப வரும்?
2: ஹலோ
1: பிரதர், உங்களுக்கு தெரியுமா எட்டாம் தேதி எப்ப வரும்?
3: நேர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை,
1: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
3: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

நீங்கள் கேட்டவை போன்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள 9344-9001-08 04-23 என்ற இணைப்பெண்ணுடன் 2966-781 என்பதை தொடர்பு கொண்டு பேசலாம். உங்கள் கருத்துக்களை வெளியிடலாம், மகிழ்ச்சி அடையலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8. நேரம் 2:30. மேட்னி டைம் உருபட பாடல்கள் கேட்கும் இனிமையான நேரம் இது. ஒரு படத்திலிருந்து ஒரு ஒரு பாடல் கேட்கறதுக்கு விட ஒரு படத்திலிருந்து சில சமயங்களில் எல்லா பாடல்களும் கேட்டால் ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த ஏக்கத்தை போக்குவதற்காக இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம். இன்றைக்கி ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் என்ன படம் அப்படின்றத ஃபஸ்ட் பாட்டு கேட்டுட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இது உங்கள் UTFM 101.8.

நம்முடைய மனதை கூட நம்ம தொலைச்சி மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்கோம் அந்த பாடலை கேட்கும்போது. அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடினது. உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன படம்னு சொல்லிட்டு. துள்ளாத மனமும் துள்ளும் இதுதான் படம். எழில் இயக்கத்தில் ஆர்.பி. சௌத்ரி அவர்களின் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் 1999 வெளிவந்த படம் தான் அது. அப்போ வெளிவந்த படம், ஆனால் இப்போ கேட்கறது கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. 2K கிட்ஸ் கூட இந்த பாடல்களை இப்போ கூட முணுமுணுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ சூப்பரான அருமையான பாடல், கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இனி அடுத்த பாடலை கூட கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது துள்ளாத மனமும் துள்ளும்.

மட்டும் இல்லைங்க, சினிமாவில் கூட ஏன் தான் இந்த பாட்டு முடியுதோன்னு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லா பாடல்களும் ரொம்ப அருமையாக இப்போ கேட்குற வரைக்குமே அமைஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஹரிஹரன் பாடினது. வைரமுத்துவினுடைய வரிகளவை, எஸ் ஏ ராஜ்குமாரினுடைய இசை அது. இந்த படத்தில் விஜய், சிம்ரன், மணிவண்ணன், தாமு, வயாபுரி அப்படின்னு எல்லா நட்சத்திரங்களுமே தனக்கான இடத்தை ரொம்ப சூப்பராகவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளை கூட ரொம்ப அழகாகவே ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு படம் இது. இனி அடுத்த பாடல் கூட கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம்.

இது ராஜேஷ் பாடின பாடல். அதாவது ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க, ஹீரோ செய்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், ஆனால் ஹீரோயினோட கண்ணுக்கு அது நல்ல விஷயமாவே தோணாது. தோணாதுன்றதை விட நல்லது செய்யும் போது கண்ணில் படுறதே கிடையாது, ஆனால் மற்றவங்களுக்கு இவர் வந்து ஹீரோ நல்லது பண்ணுறாரு அப்படின்னு தோணும், தெரிய வேண்டியவங்களுக்கு தோணாது. அதே மாதிரி ஹீரோயினோட கண்ணே போயிடும், இதுக்கு காரணம் கூட ஹீரோ தான் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார், அவங்க கண்ணு வர்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவார், அதுக்கப்புறம் அவங்கள கலெக்டர் வரைக்கும் படிக்க வைப்பார், இது எல்லாமே தெரியாமையே வேலை செய்வார். ஆனால் கடைசி வரைக்கும் ஹீரோயின் இவரை தப்பானவர் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. கடைசி நேரத்தில் மட்டும்தான் தெரியும் வேறவங்க மூலமாக இவர் தான் அவர், ஆனால் ரொம்ப நல்லவர், கண்ணுக்கு மட்டுமே இப்படி தெரிஞ்சிருக்குன்னு. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான படம், பாடல்களும் அதே மாதிரி தான் ரொம்ப சூப்பரான பாடல்கள். இந்த பாடலை கேளுங்க, இன்னும் கூட உள்ள உங்களுடைய உள்ளம் உருகும், கேட்கறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். துள்ளி குதிங்க நீங்கள்.

ஹரிஹரன் சித்ரா பாடினதுதான் அந்த பாடல். இனி இது டூயட்டாக இருக்கும், ஆனாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் பாடின டூயட். அது இப்போ பாடுற பாட்டில் உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும், ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்துருவாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு படத்தை நீங்கள் பார்த்த ஃபீலிங்கும் அந்த பாடல் கேட்டு என்ஜாய் பண்ண ஃபீலிங்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஃபைனலாக ஒரு பாடல் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

சித்ரா பாடியது அந்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும். மேட்னி டைமில் ஒரு பட பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சிக்காக சில நொடிகள் காத்திருப்போம் நேர்களை.

நேரம் 2:55 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் கோட்டப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, கரூர் மாவட்டம் பாலவிடுத்தி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேந்துரை 4 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, கும்பகோணம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், துறையூர் வத்தலை அணைக்கட்டு, திருப்பூண்டி, செட்டிக்காடு, டிபாலூர், வேப்பூர், லப்பைக்குடிக்காடு, மீமாத்தூர், அகரம் சீகூர், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், மணல்மேடு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, தாளவாடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், முசிறி, மயிலம்பட்டி, ஊத்து, லால்பேட், கரம்புக்குடி, அதிராமப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, பெலாந்துறை, நம்பியாறு அணை, சமயபுரம், நாலுமுக்கு, ஜெயங்கொண்டம், கிளென்மார்கன், குருவடி, காமாட்சிபுரம், நெய்வேலி, பாடாலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், காக்காச்சி, மாயனூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், நெய்வாசல் தென்பதி, குளித்தலை, தொழுதூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, கரூர், கடலூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் பல இடங்களிலும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும்

0: இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் 19 அன்று தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 20 21 தேதியன்றும் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 22 தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 23 தேதியன்று தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான முதல் சற்று பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி
1: புதிதாக வளர்ந்து வரும் தொழில்துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11 நூற்றாண்டைச் சேர்ந்த 20 மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றன. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 3:02. வணக்கம் ஊட்டி எஃப்எம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம ஊட்டியில ரோஜா கண்காட்சி சூப்பரா நடைபெற்று இருக்குங்க. அங்கிருந்து தான் இன்னைக்கு நேரலையில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம உலக புகழ்பெற்ற உதகை ரோஜா பூங்காவை மலைகளின் அரசியின் மகுடம்னே சொல்லலாங்க. நம்ம ரோஜா பூங்கா ஒரு அழகான பூங்கா. எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண தன்னைக்கு ஒரு புது பெண்ணை எப்படி ஒரு அழகான மலர்களால் அலங்கரிப்பாங்களோ அந்த மாதிரி வருடம் வருடம் மலர் கண்காட்சி அன்னைக்கு பூங்காவை ரொம்ப அழகாவே அழகாவே ரோஜா பூக்களை வச்சு ரொம்ப அழகாவே வடிவமைச்சிருப்பாங்க. இது வருஷ வருஷம் இந்த ஒரு நாளைக்காக இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே பூங்கா நிர்வாகமும் சரி அங்கே வேலை செய்யறவங்க சரி ஒவ்வொரு செடியா பார்த்து பார்த்து ஒரு குழந்தைய வளர்க்க வளர்க்குற மாதிரி இந்த பூச்செடிகளை வளர்ப்பாங்க. இங்கே நடைபெற ஒரு 3 நாள் மலர் கண்காட்சின்றது ஒரு திருவிழா மாதிரியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு பொண்ணுக்கு சிகை அலங்காரம், முக அலங்காரம் மற்றும் அவங்க சிகையை ஒரு பூங்காக்களை ஒரு பூக்களை கொண்டு அழகாக வடிவமைப்பாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு செடியிலேருந்து அழகான பூக்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு அழகான வடிவமைப்பாக பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அழகான புறாக்கள், கழுகு, இன்னும் நிறைய அலங்காரங்களை அங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வருஷம் மலர் கண்காட்சியில் என்ன மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்திருக்கல சுற்றுலா பயணிகளோட சுற்றுலா அனுபவம் எப்படி இருக்கு, எப்படி குழந்தைகளோட சந்தோஷமாக அந்த அழகான செடிகளை அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க நம்ம ஆர்ஜே சரவண அங்கே ரெடியாக இருக்காரு. சூப்பரான நிகழ்ச்சியில் ஒரு முதல் பாடலை கேட்டு இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8 ஓடும்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களே. இன்றைய ஹலோ ஊட்டியின் சிறப்பு நிகழ்ச்சியில் உதகை ரோஜா கண்காட்சியிலிருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நம்ம ஆர்ஜே சரவணன் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சரவணன். எப்படி அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா ரோஷோல?
1: அதாவது நூற்றாண்டு ரோஜா பூங்கா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மலர் கண்காட்சியினுடைய 100வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு, அதாவது உதகை அரசினர் தாவரவியல் பூங்கால 100வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு 100வது ரோஜா பூங்கா அப்படின்னு சொல்லி ஒரு பூங்காவை உருவாக்குனாங்க. அதுதான் வந்து இந்த ரோஸ் கார்டன்.
0: ஆமா ஆமா
1: சரிங்களா. என்ன நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, 100வது ரோஜா பூங்கா அப்படின்னா 100 வருடங்களை கடந்த ரோஜா பூங்கா அப்படின்னு
0: நினைச்சுக்கிறாங்க.
1: பட் அது 100 வருடங்களை கடந்த ரோஜா பூங்கால அரசினர் தாவரவியல் பூங்கால நடைபெறக்கூடிய மலர் கண்காட்சி 100வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு அதற்காக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட பூங்கானா வந்து ரோஜா பூங்கா. ஆனா அந்த ரோஜா பூங்காக்கு அதுக்கப்புறம் தான் பெயர் மாற்றம் என்ன பண்ணாங்கன்னா 100வது ரோஜா பூங்கான்னு.
0: எல்லாரும் என்ன நினைச்சாங்க, 100 வருஷம் ஆச்சு இந்த பூங்காவை ஆரம்பிச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா?
1: ஆமா, எல்லாருமே 100வது ரோஜா பூங்கா அப்படின்னு சொன்னா அந்த பூங்கா ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மலர் கண்காட்சிக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பூங்காவும்.
0: ஓகே ஓகே. இந்த பூங்காக்கு ஒரு சிறப்பு இது இருக்கு இல்லையா சரவணன்? ஏன்னா மத்த பூங்காக்கள் பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் மாதிரி இல்ல கொஞ்சம் மேடு பள்ளம் மாதிரி இருக்கும், ஆனா இந்த ரோஜா பூங்கா பாத்தீங்கன்னா ஒரு 5 அடுக்கு மாதிரி இருக்கும். அதோட சிறப்பை பத்தி சொல்லுங்க.
1: ஆமா, 5 அடுக்குகள். அதாவது நடக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா பூங்கா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சமவெளி பகுதியில இருக்க மாதிரி இருக்கும், பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும் பூங்கா அப்படின்னா. ஆனா இங்க ரோஜா பூங்கா மட்டும் 5 அடுக்குகள்ல ஒரு 2500க்கும் மேற்பட்ட ரகங்கள்ல வந்து ரோஜா செடிகளை நடவு செய்து அது தவாத்து பணிகள் எல்லாம் மேற்கொண்டு, நான் போன வாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப எல்லா செடிகள்லயும் பூத்து குலுங்கி இருக்குது மலர்கள்.
0: ஓகே ஓகே. பார்க்கும் போது நீங்க சொல்லும் போதே
1: ரெண்டு பக்கத்திலயுமே இந்த மலர்கள் வந்து காட்சியளிக்கும் பொழுது ரொம்ப நடந்து போகும்போது ரொம்ப அழகா இருக்கும்.
0: ஓகே ஓகே. லோக்கலாலே நீங்களே இவ்வளவு சிறப்பா இதை வந்து என்ஜாய் பண்ணி சொல்லும் போது சுற்றுலா பயணிகள் இதை எப்படி என்ஜாய் பண்றாங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வந்து ரோஜா கண்காட்சி துவங்கப்பட்டது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதை துவக்கி வைத்தாங்க.
0: ஓகே.
1: இந்த இடத்துல வந்து ரோஜா மலர்களாலேயே வந்து அன்னப்பறவை, ஒரு ஹார்ட் மாதிரி வந்து செல்ஃபி பாயிண்ட்,
0: ஓகே ஓகே,
1: பிளஸ் நம்மளுடைய இது சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு பறவை
0: இருவாச்சி, இருவாச்சி பறவை இல்லையா?
1: இருவாச்சி பறவை, ஹார்ன்பில், இருவாச்சி பறவை. இந்த இருவாச்சி பறவையினுடைய ஒரு வடிவம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ரோஜாலேயே வந்து அலங்கரிச்சிருக்காங்க. இதை பாக்குறதுதான் வந்து சுற்றுலா பயணிகள் இத்தனை பேருமே இங்க குவிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலநிலையில ஒரு சின்ன மாற்றம், அழகா ஒரு 1 மணி நேரம் அப்படியே மழை தூவலோட ஒரு மலை தூரலோட பெய்ஞ்சு முடிச்சிருச்சு.
0: ஓகே ஓகே. ஆனா அதை யாரும்
1: காலநிலையும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க.
0: ஓகே. அந்த பனித்துளிகள் வந்து அந்த மலர் மேல இருக்கிறத பாக்குது, ஒரு ரம்யமான காட்சி இல்லையா?
1: அதாவது இலைகள் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலை துளிகள் வந்து அப்படியே தூரல் மாதிரி இருந்ததுனால, பெருமலையா இல்லாம தூரல் மாதிரி இருந்ததுனால
0: இலை
1: மேல எல்லாம் தண்ணி அப்படியே நிக்கும் போது முத்து முத்தாக தண்ணி நிக்குதுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா?
0: அடரா, நீங்க சொல்லும் போதே கண்ணுல காட்சி அப்படியே தெரியுதுங்க.
1: ஆமா, அந்த மாதிரி அழகா அந்த இலையில பூக்கள் மேல இதழ்கள் மேல எல்லாம் வந்து நல்லா பெருசா விரிஞ்சிருக்கக்கூடிய மலர்களினுடைய இதழ்கள் மேலையும் அந்த துளி முத்து முத்தா நிக்குது தண்ணீர் துளிகள்.
0: ஓகே ஓகே ஓகே.
1: அப்போ இது புகைப்பட கலைஞர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம்.
0: ஓகே ஓகே. கண்களுக்கு மட்டும் விருந்து இல்லாம
1: போட்டோ எடுக்கிறாங்க, ரொம்ப கிட்ட நின்று போட்டோ எடுக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கு.
0: ஓகே. ஒரு குழந்தைய தொட்டு பாக்குற மாதிரி இந்த பூக்களை தொட்டு பாப்பாங்க இல்லையா?
1: பார்ப்பதற்கு மட்டுமே அனுமதி, தொடுவதற்கு அனுமதி இல்லை.
0: பாருங்கள், பறிக்காதீர்கள் சொல்றீங்க அப்போ.
1: ஆமா, இந்த வாகன

0: காலத்தின் பின்புறம் எல்லாம் எழுதியிருப்போம்ல, தொடர்ந்து வா தொட்டு விடாது.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அந்த மாதிரி ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் மலர்கள், சொல்வதற்கல்ல.
1: ஓகே, இன்னும் சிறப்பு அந்த ரோஜா
0: பணியாளர்களும் இருக்காங்க, யாருமே அதை தொட்டு பார்க்க முடியாது அப்படிங்கறதுக்காக பணியாளர்களும் அப்படியே சுத்திட்டே இருக்காங்க.
1: ஓகே, இந்த இந்த சமயத்துல ஏன்னா இந்த நடக்க போற இந்த மூணு நாள் காட்சிக்காக ஒரு வருஷம் ஃபுல்லாமே அவங்களோட உழைப்பு வந்து அந்த ஒவ்வொரு ஒரு சின்ன பூ பூக்கும் போது அவங்களோட உழைப்புன்றது அதுல நிறைய இருக்கு இல்லையா சரவணன் அங்க?
0: ஆமா ஆமா, மண்ணை பதப்படுத்துறதுல இருந்து ஒவ்வொரு செடிகளையும் குழந்தைங்க மாதிரி பாத்துக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு செடி நோய்வாய்ப்பட்டாலும் அந்த ரோல இருக்கக்கூடிய மற்ற செடிகளும் அதே நோய் தாக்கம் ஏற்படும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்ப அந்த ஒவ்வொரு செடிகளையுமே குழந்தை மாதிரிதான் அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த ரோஜா கண்காட்சி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா.
0: நம்ம பக்கத்துல வந்து சுற்றுலா பயணிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட தொடர்ந்து நம்ம பேசிடலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேரு?
2: என் பேரு சிவகுமார்.
0: நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: நான் ஈரோடு வந்திருக்கேன்.
0: சரி, நீங்க ஊட்டிக்கு வர்றது எத்தனாவது டைம்?
2: இது ஒரு நாலஞ்சாவது டைம் வந்திருக்கேன்.
0: சரி, ஒவ்வொரு வருஷமும் இந்த ரோஜா கண்காட்சி எல்லாம் பாத்துருக்கீங்களா?
2: பாத்துருக்கேன். வருஷம் வருஷம் இதுக்காகவே நாங்க வந்து வருவோம் ஈரோட்ல இருந்து.
0: ஓ, இதுக்காகவே வருவீங்க? சரி, இந்த வருஷம் வந்து இப்ப பாத்துட்டு இருக்கீங்க, இந்த மழைக்குள்ள நினைஞ்சிட்டு அப்படியே பாத்துருக்கீங்க, எப்படி இருக்கு?
2: ரொம்ப வருஷ வருஷம் பாக்குறது இந்த வருஷம் பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி மலை துளிகள் எல்லாம் வந்து இலை மேல பட்டு முத்து முத்தா தெரியுது, பூக்கள் மேலையும் பட்டு நல்லா அழகா இருக்கு. அதனால பாக்குறதுக்கு ரொம்ப ரம்பியமான காட்சியா இருக்கு. நீங்க யார் யார் வந்திருக்கீங்க?
0: நான், என்னோட ஃபேமிலி, எங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும், எல்லாருமே வந்திருக்கீங்க. இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மூன்று நாட்களுமே வந்து உள்ளூர் மக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா பாட்டு கச்சேரி இங்க நடந்துட்டு இருக்கு சதீஷ்.
1: ஓகே ஓகே, அப்ப காதுக்கு விருந்து கண்களுக்கு விருந்துன்னு சொல்லுங்க அப்பாங்க.
0: ஆமா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாட்டு கச்சேரியும் நடந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க வண்ண வண்ண விளக்குகள்ல ரொம்ப அழகா ஜோடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சீரியல் செட் வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க கார்டன்குள்ள.
1: ஓகே ஓகே,
0: ஒரு ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அப்படின்னா அவ்வளவு ஜெகஜோதியா இருக்கு.
1: ஓகே, அங்க இருந்து பார்த்தோம்னா உதகை ஃபுல்லாவே தெரியும். உதகை ஃபுல்லாவே நம்ம காட்சியா பாக்கல, ஒரு போஸ்ட் மாதிரி ஆப்போசிட்ல தெரியும் இல்லையா சரவணன் அங்க?
0: ஆமா, எல்லாமே ஹில் ஏரியா தெரியுது, டவுன் ஏரியா தெரியுது, எல்லாமே இங்க இருந்து பாக்கும்போது ஒரு பள்ளத்தாக்கு காட்சி மாதிரியும் இருக்கு.
1: ஓகே ஓகே ஓகே, எப்படி கூட்டம் எப்படி இருக்கு இன்னைக்கு அங்க?
0: கூட்டம் நல்லா இருக்கு, இந்த மூன்று நாட்களும் வந்ததுனால தொடர்ந்து நம்ம சுற்றுலா பயணியத்தையும் கேட்டுடலாம். நீங்க வந்து எந்தெந்த ஏரியா பாத்திருக்கீங்க இது வரைக்கும்?
2: ஊட்டியில நான் பொட்டானிக்கல் கார்டன் பாத்திருக்கேன். இப்ப நம்ம ரோஸ் கார்டன் பாத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான்.
0: எத்தனை நாள் ப்ரோக்ராமா வந்திருக்கீங்க?
2: நாங்க ஒரு மூணு நாள் ப்ரோக்ராமா வந்திருக்கோம்.
0: இப்போ மூணு நாள் ப்ரோக்ராம்ல வந்து இந்த இடம்லாம் சுத்தி பார்த்து போனதுக்கு அப்புறம், ஏன்னா ஜூன் மாசம் ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த கோடை முடிஞ்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த நினைவுகள் அடுத்த ஒன் இயர்க்கு எப்படி இருக்கும், அது வந்து அடுத்து நாங்க வர வரைக்கும் நாங்க எப்ப போய் அந்த ரோஜாக்களை பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் இருக்குமே தவிர வேற எந்த நினைவுகளும் அதுல வராது. இது நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்க, இதெல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணுவீங்க? அப்பப்ப சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல, எல்லாத்துலயும் நாங்க அப்டேட் பண்ணுவோம். ரோஜா மட்டும் லைக் பண்றது இல்லைங்க, இந்த ரோஜா கூட சேர்ந்து எடுக்கிற இந்த செல்ஃபி எடுக்கிற போட்டோவையும் எல்லாரும் லைக் பண்றாங்க சதீஷ்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர். நான் கேலரி ஃபுல்லா ரோஜா போட்டாதான் அப்ப இன்னைக்கு இல்லையா?
0: ஆமா, நிச்சயமாக. அப்படியே எல்லா சுற்றுலா பயணிகளுக்கும் நம்ம வந்து பேசலாம், யார் யாரு நம்ம கிட்ட பேசுறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் பேசலாம்.
1: கண்டிப்பா.
0: ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே.

ஓகே, காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உதகை ரோஜா பூங்கா மலர் கண்காட்சி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. நம்ம ரோஜா பூங்கால பாத்தீங்கன்னா 4000 மேற்பட்ட ரோஜா வகைகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 20,000 மேற்பட்ட அதிகமான ரோஜா செடிகள் இருக்குங்க. நீங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத அழகான நிறங்கள்ல இங்க ரோஜாக்கள் பூத்துக்குழுங்கன்னே சொல்லலாம். இதுல கருப்பு ரோஜா மற்றும் பச்சை நிற ரோஜா இது வந்து சிறப்பு. அங்க வேற எங்கேயுமே வந்து இந்த கலர் ரோஸ்ல நீங்க பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம பூங்காவில் மிக உயர்ந்த இடத்துல நிலா மாடம் அப்படின்ற ஒரு கண்காணிப்பு கோபுரம்

0: பாருங்க, அங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நம்ம உதகையோட உதகை மாவட்டத்தோட ஒரு அழகான, நம்ம நீலகிரி மாவட்டத்தை சொல்லலாம், நம்ம உதகையோட அழகான காட்சியை நீங்க அந்த நிலா மாடத்துல இருந்து நின்று பாத்தீங்கன்னா, ஐயோ 1 hour இல்லைங்க 2 hour கூட நீங்க அங்க உட்காந்து அழகான அந்த காட்சிகளை ரசிச்சு பார்க்க முடியும். ஓகே, இன்னும் சூப்பரான தகவல்களோட நம்ம சரவணன் அங்க அங்க நேரலையில இருக்காரு. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரவணன்
1: சொல்லுங்க சதீஷ்.
0: ஓகே, எப்படி மலையில நினைச்சிட்டு இருக்கீங்களா எப்படி?
1: இல்ல இல்ல, மழையெல்லாம் விட்டுருச்சு. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வர சுற்றுலா பயணிகள் வெறும் ரோஜா செடிகளை மட்டும் ரசிக்கிறது இல்ல, இந்த ரோஜா பூங்கால பழமையான எத்தனையோ ஆண்டுகள் நிறைந்த யூகலிப்டஸ் மரங்களும் இருக்குது.
0: ஓகே ஓகே ஓகே,
1: அந்த மரங்களையும் அவங்க வந்து வித்தியாசமான முறையில பாக்குறாங்க. ஏன்னா பல கிளைகளோட அது பிரம்மாண்டமா அவ்வளவு ஹைட்டுக்கு உயர்ந்து நிக்கும் போது அந்த மரத்துக்கு அவங்க ரசிக்கிறாங்க.
0: ஓகே, அது அந்த மரம் எப்படின்னா இந்த சின்ன சின்ன ரோஜாக்களை
1: வேலி கட்டின மாதிரி, நம்மளுடைய சைப்ரஸ் மரங்கள்.
0: ஓகே ஓகே, ஒரு பாதுகாவலன் மாதிரி இல்லையா?
1: அவங்க அதையும் சேர்ந்து வந்து ரசிக்கிறாங்க. அந்த பாட்டில் பிரஷ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த பூக்கள் வந்து சிகப்பு நிறத்துல, நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கான பால் புட்டி எல்லாம் கழுவுறதுக்கு ஒரு பிரஷ் வச்சிருப்போம் இல்லையா?
0: கண்டிப்பா, ஆமா,
1: அதே மாதிரி சகப் கலர்ல இருக்கும். சோ அதுக்கு பேரு பாட்டில் பிரஷ். அப்ப அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அழகா வெட்டி குடை மாதிரி அங்கங்க நிழற்குடை மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அதையும் சேர்ந்து வந்து அவங்க ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
0: ஓகே, வருஷம் வருஷம் ஏதாச்சும் புதுமையா அங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா?
1: ஆமா, நம்ம வந்து நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில தான் வந்து இந்த ஒவ்வொரு காட்சியுமே அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இருவாட்சி பறவைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய தனித்தன்மையான ஒரு பறவை.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அது நம்மளுடைய பகுதிகளில் தான் நிறைய இருக்கு. அதாவது முதுமலை சுற்று வட்டார பகுதிகளில், நீலகிரி மாவட்டம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒரு 65% வனப்பகுதியை கொண்ட மாவட்டம். அதுலயும் குறிப்பாக வந்து நீலகிரி உயிர் சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயோஸ்பியர்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கொசுவும் உயிர் வாழும், பெரிய டைனோசரும் உயிர் வாழும், அந்த மாதிரி ஒரு தட்டவெப்ப நிலையை கொண்டதுனாலதான் உயிர் சூழல் மண்டலம் நம்மளுடைய நீலகிரி அப்படின்னு
0: சொல்றோம்.
1: தாவரங்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் உரித்தான இடம் அப்படிங்கறதுனால இது எல்லாமே வந்து சுற்றுலா பயணிகளை ரொம்பவே கவருது அப்படின்னு சொல்லலாம்.
0: ஓகே, இந்த நம்ம ரோஜா பூங்கா அமைஞ்சிருக்க
1: சுற்றுலா பயணிகள் பேசலாம்.
0: சார் பேசலாம் பேசலாம்.
1: வணக்கம் வணக்கம், உங்க பேரு? சுந்தர். சுந்தர், நீங்க எந்த ஏரியால?
2: நான் சேலத்துல இருந்து வரேன்.
1: சேலம், சேலத்துல வந்து இங்க எப்படி ரோஜா ஸ்பெஷலா அந்த மாதிரி சேலத்துல என்ன ஸ்பெஷல்?
2: மாம்பழம்.
1: மாம்பழம் இப்ப அதுவும் சீசன் தானே? சரி, நீங்க கொஞ்சம் பண்டம் மாற்று முறை மாதிரி மாம்பழத்தை இங்க கொண்டு வந்துட்டு இங்க இருந்து ரோஜாவெல்லாம் அங்க கொண்டு போயிருக்கலாமே.
0: பாதி வாங்கிக்கங்க.
1: அது சேலம் மாம்பழம் அப்படின்னு சொன்னா ரொம்பவே டேஸ்ட் இருக்குமே,
0: ரொம்ப வண்ணமயமா இருக்கும் இல்லையா?
1: ஆமா, கலர்ஃபுல்லாவும் இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சேலம் மாம்பழம் அப்படின்னா ஒரு ஃபேமஸ் தான். நம்ம ஊர்ல எப்படி வந்து வர்க்கி ஃபேமஸ்,
0: அந்த மாதிரி சேலத்துல மாம்பழம் இல்லையா?
1: ஆமா, சேலத்துல மாம்பழம் வந்து ஃபேமஸ்.
0: ஓகே
1: சரி, சுந்தர் நீங்க இப்போ ரோஸ் கார்டன்குள்ள என்டர் ஆனோன்னு இந்த அன்ன பறவை அது எல்லாம் பாத்தீங்க, அந்த பூக்கள்ல இருக்கிறதெல்லாம் உங்க மனசு எப்படி ஃபீலிங்?
2: நல்லா இருக்குதுங்க, ரொம்ப பார்த்ததே இல்லாத ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோம். நல்லா இருக்குது, ஒரு மாதிரி
1: செல்ஃபி எல்லாம் எடுத்து
2: நடந்து போயிட்டு வரலாம்.
1: அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே 5 அடுக்குல இருந்ததுனால சதீஷ் இது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு சாரார் வந்து சொல்றாங்க.
0: ஒரு பெரிய படிக்கட்டு மாதிரி இல்லையா?
1: ஆமா, அது வந்து அப்படி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கிட்டே இருக்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல எப்படி இருக்கும்னா, நம்ம பரமபதம் விளையாடுவோம் இல்லையா,
0: ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பரமபதம்
1: இறங்குவோம், அந்த மாதிரி இதுல வந்து அப்படியே ஏறணும், ஒரு பக்கம் ஏறணும், இன்னொரு பக்கம் இறங்கணும், இன்னொரு பக்கம் வெளியேறக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லி அதை சுத்தி வரும்போது கிட்டத்தட்ட பல ஏக்கர் கணக்குல இருக்கிறதுனால ஒரு சில நேரங்கள்ல நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சமவெளி பகுதியில இருந்து வர்றவங்க ஃபீல் பண்றாங்க.
0: ஓகே, ஆனா அந்த அந்த வழி

0: கூட அந்த ரோஜாக்களை பார்க்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்காது இல்லையா?
1: ஆமா, அடுத்தடுத்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில சுற்றுலா பயணிகள் வந்து சொல்றாங்க, ஏன் இந்த கலர் பாரு, ஏன் அந்த கலர் பாரு, அந்த கலர் பாரு அப்படின்னு அடுத்தடுத்து அந்த கலரை பாத்துட்டே அவங்க போகும்போது அவங்க நடக்கிறது அவங்களுக்கே தெரியறது இல்லையா, நடந்துடுறாங்க.
0: பாத்துட்டே நடக்கும் போது எவ்வளவு தூரம் போனோம்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? தாவரவியல் பெயரும் அதுக்கு அந்த சின்ன சின்ன போர்டா வச்சிருப்பாங்க இல்லையா சரவணன்?
1: ஆமாமா, அதுக்கு அதாவது தாவரவியல் பெயர் அப்படின்னு சொல்றத விட அந்த ரகத்தினுடைய பெயர்,
0: ரகத்தினுடைய பெயர்,
1: ரகம் என்ன அப்படின்னு சொல்லி அங்கங்க சின்ன சின்னதா போர்டு வந்து அந்த செடிக்கு நடுவுலயே வச்சிருக்காங்க. சோ ஒரு சிலர் வந்து அந்த போர்டோடவே சேர்ந்து நேம் போர்டோட சேர்ந்துதான் பூக்களை வந்து புகைப்படமே எடுக்கிறாங்க.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. சில சில பூக்கள்
1: சுற்றுலா பயணிகள் அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் ஜில்லுங்கிற கிளைமேட்ட பாக்கும்போது ஒரு சிலர் வந்து குளிர்ந்து அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் வந்து நல்லா இருக்கு இந்த வெதர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இயற்கையோட சேர்ந்து காலநிலையும் அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு லேசான பனி சாரல் மாதிரி ஒரு சாரலும் இருக்குது, அந்த சாரலுக்கு மத்தியில வந்து ரோஜா பூங்காவ சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க சதீஷ். ஒரு இனிமையான பாடலை கேட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஓகே, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உதகை ரோஜா பூங்கா மலர் கண்காட்சி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. நம்ம ரோஜா பூங்காக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் ஒன்று இருக்குன்னே சொல்லலாங்க. உலக ரோஜா சங்கங்களின் கூட்டமைப்பு தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த ரோஜா தோட்டத்திற்கான கார்டன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டை இந்த பூங்காக்கு வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ஆர்ஜே சரவணன் இன்னும் நிறைய தகவல்களை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இங்க ரெடியா இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சரவணன்,
1: மீண்டும் நிகழ்ச்சியில இணையம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சதீஷ். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய ஸ்னோ டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இருந்து அப்படியே மிஸ்ட் கவர் ஆயிட்டே வருது. இன்னொரு பக்கம் ஒரு லேசான சாரல் மழையும் தூவ ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு இடையே சுற்றுலா பயணிகள் இதை ரசிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம், உங்க பேர்? நீங்க எந்த ஏரியால
2: வந்திருக்கீங்க?
1: நீங்க லோக்கல் தான். எந்த ஏரியா?
2: பேரக்டா?
1: அதுவும் வந்து குன்னூர் பக்கத்துல இருக்கிறது தானே. நீங்க எத்தனை வருஷமா பாக்குறீங்க?
2: நான் வருஷம்
1: வந்துட்டீங்க. இன்னைக்குதான் வரீங்களா இல்ல தொடக்க போதே வந்துட்டீங்களா?
2: இல்ல இன்னைக்கு தான் வரும்.
1: நீங்க வந்து நிறைய செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீங்க
2: நினைக்கிறேன்.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம்.
1: விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் இல்லீங்களா?
2: என்னென்ன
1: இடம் ஊட்டில இப்ப பாத்தீங்க இது வரைக்கும்? வந்த உடனே இந்த ரோஜா எல்லாம் பாத்தீங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம வீட்லயும் இந்த மாதிரி ரோஜா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா பிளைன்ஸ் வந்து இந்த ரோஜா வராது. ஆனா இங்க பாக்கும்போது எப்படி நல்லா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்றீங்க. தேங்க்யூ. வணக்கம் மேம். நீங்க பேரக்ஸ்ங்களா? நாங்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறீங்க. நான் அங்க இருந்து மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் ஒர்க் பண்றீங்க? அப்புறம் அதை பார்த்து வந்த. இப்ப நீங்க ஒன் டே லீவ், நாளைக்கு உங்களுக்கு நமக்கு உள்ளூர் விடுமுறை தானே? மிலிட்டரி வச்சிருப்பாங்க இந்த கவர்ஷியல் சமயத்துல, மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அதை சுத்தி இருக்கிற ஏரியாலையும் வந்து நிறைய விசிட்டிங் பண்ணுவாங்க. அங்கேயும் பண்றாங்க, நல்லா இருக்கு. அப்ப நீங்க அங்கேயும் இந்த மலர்கள் எல்லாம் பாத்துருக்கீங்க இல்லையா? பாக்குறாங்க நாங்க, அங்கேயும் நல்லா இருக்கு. நீங்க வெளியூர்ல இருந்து அவங்களையும் கூப்பிட்டு வந்துருக்கீங்க, நீங்க லோக்கலா இருந்தாலும் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது இதுல இருந்து பாருங்க சதீஷ், நம்ம சுற்றுலா பயணிகள் அப்படின்னு வெளி மாநில வெளி மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் இருக்காங்க. தொடர்ந்து இன்னொருத்தர் இருக்கிறாரு, பேசிடலாம்.
0: கண்டிப்பா பேசலாம்.
1: உங்க பேருங்க?
2: தண்டபாணி சார்.
1: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் மிலிட்டரி ஆபீசர்.
1: நீங்களும் ராணுவத்துல இருந்திருக்கீங்க? ஓகே. இப்ப நீங்க வந்து இப்ப ரிட்டையர்டா?
2: மனசுக்கெல்லாம் கொஞ்சம் தளர்ச்சியா பாக்குறதுக்கு.

0: விழாக்கள் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு சார்.
1: அதாவது அவர் சொன்னதை கேட்டீங்க சதீஷ், என்னதான் இருந்தாலும் அந்த மக்களை பாக்குறதுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா. மலர்கள் வந்து எப்போதுனாலும் நம்ம பார்க்க முடியும், ஆனா உள்ளூர்க்குள்ள இருந்தாலும் இந்த மக்களை சந்திக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா?
2: கண்டிப்பா. அவங்க முகத்துல இருக்க அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போது இல்லையா, நம்ம ஒரு சொந்த ஊரு இவ்வளவு தூரம் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இந்த பூக்களை பத்தி இவங்க ரசிக்கிறாங்களே, அவங்கள பார்த்து இவங்க ரசிப்பாங்க இல்லையா?
1: ஆமா, இவர் இதுவரைக்கும் நம்ம சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மலர்களை ரசித்தோம் மலர்களை ரசித்தோம்னு சொன்னாங்க. ஆனா என்ன இருந்தாலும் நம்மளுடைய உள்ளூர் மக்கள் பாத்தீங்கல்ல, அவங்க சொன்ன வார்த்தை இந்த மலரை எப்ப வேணாலும் வந்து பாக்கலாம், ஏன்னா அடுத்த ஜூன் மாசமும் இந்த மலர் இருக்கும், ஜூலைலயும் இருக்கும். ஆனா இந்த மே மாசம் கோடையில மட்டும்தான் வந்து மக்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவங்க எல்லாம் இங்க வராங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் மனிதன் உணர்வுகள் இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. தங்க மனசுக்காரங்கன்றீங்களா?
1: தங்க மனசுக்காரங்க. இனிமையான பாடலை கேட்டது மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம் நினைக்கிறேன். நாம அடுத்தடுத்து நிறைவு தொகுதியை நெருங்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா சதீஷ்?
2: ஆமா ஆமா, 3:40 ஆகுது ஸ்டுடியோல டைம். ஓகே, ஒரு சூப்பரான பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஓகே, நம்ம ஊட்டி எஃப்எம் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உதகை ரோஜா பூங்கா மலர் கண்காட்சி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. ஓகே, தொடர்ந்து நம்ம சரவணன் கூட பேசலாம். வணக்கம் சரவணன்.
1: மீண்டும் நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு
0: நான் நினைக்கிறேன்.
1: இன்னொரு ஃபேமிலி, அழகான ஃபேமிலி, அவங்க வந்து கண் கட்டி அந்த கனமூச்சி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா?
0: ஆமா,
1: அந்த மாதிரி குழந்தைங்களோட குழந்தைங்களாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதாங்க இந்த சுற்றுலா தலங்களுக்குரிய ஒரு சிறப்பே அதுதான்.
0: கண்டிப்பா பல
1: எல்லாருமே வந்து இந்த பூங்கா பூங்கா வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு வரும்பொழுது அவங்களும் குழந்தையாவே மாறிடுறாங்கன்னு சொல்லலாம்.
0: ஆமா,
1: அவங்க வந்து ஒரு பெரியவங்க பாத்தீங்க அப்படின்னா கண்ணை கட்டிட்டு அந்த குழந்தைங்களோட சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க.
0: சரி சரி சரிங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பாங்க நேர்ல.
1: ஆமா, அந்த கேம் பாக்கிறதுக்கு வந்து அழகா இருக்குது, அவங்களும் வந்து குழந்தைய மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க.
0: ஓகே சரவணன், இப்ப பாத்தீங்கன்னா ஏன்னா சீசன் வர

0: அதாவது டிராஃபிக்கும் கூடயே சேர்ந்து வந்துடும் இல்லையா, வாகன நெரிச்சல். இங்க சில பேருந்துகள்ல வரவங்க சில சில இடத்திலேயே பேருந்துகளை நிறுத்திட்டு அங்கிருந்து சுற்று பேருந்துகள் மூலமா மாவட்ட நிர்வாகம் அதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி ரீச் பண்ணலாம் நம்ம ரோஸ் கார்டனை?
1: அதாவது மாவட்ட நிர்வாகம் வந்து எப்பவுமே கோடை காலத்துல கோடை விழான்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்மளுடைய ரோஜா கண்காட்சி நடக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கூடலூர்ல வந்து வாசனை திரவிய கண்காட்சி நடக்கும். அதற்கு பிறகு வந்து நமக்கு இங்க அதுக்கு முன்னாடி தனியார் துறையில நடத்தக்கூடிய நாய் கண்காட்சி நடக்கும்.
0: அதுதான் இல்லையா
1: நம்மளுடைய மலர் கண்காட்சி நடக்கும். அதன் பிறகு நிறைவாக இந்த கோடை விழாவினுடைய நிறைவாக குன்னூர் சின் பூங்கால வந்து
0: பழக்கண்காட்சி
1: நடக்கும். இந்த கண்காட்சிகள் எல்லாம் நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் கூட்ட நெரிசலை தடுக்கும் வண்ணமும் வந்து சுற்று பேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கியூட் பஸ் வச்சிருக்காங்க. அதனுடைய கட்டணம் வந்து ₹100.
0: இப்ப
1: வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க வந்து ஒரு இடத்துல அவங்களுடைய காரை பார்க்கிங் பண்ணிட்டு அவங்க வந்த வண்டியை பார்க்கிங் பண்ணலாம். இல்ல பேருந்துலயே கீழே இருந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல இருந்தாலும் பேருந்துல இருந்து வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க இந்த மினி சுற்று பேருந்தை வந்து பயன்படுத்திக்கலாம்.
0: ₹100
1: கட்டணம் செலுத்திட்டு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டாங்கன்னா அன்னைக்கு முழுக்க அவங்க எங்க வேணாலும் அதுல ஏறிக்கலாம், எங்க வேணாலும்.
0: ஓகே, அது ஒன் டைம் பேமெண்ட் தான். ஒரு தடவை கட்டிட்டா எங்க வேணா ஏறி எங்க வேணா இறங்கிக்கலாம். அந்த மாதிரி
1: சுற்றுலா பயணிகள் இல்ல இப்போ நமக்கு வந்து இந்த 3 நாட்களும் முடிந்த பிறகுதான் வந்து சுற்றுலா கழகம் அல்லது தோட்டக்கலைத்துறையினர் வந்து இதற்கான ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க. கடந்த 3 நாட்களாக வந்து 3000 சுற்றுலா பயணிகள், 500,000 சுற்றுலா பயணிகள் வந்து நம்மளுடைய ரோஜா கண்காட்சியை பார்த்து ரசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: ஓகே, இத்தனை பேர் சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா தோட்டக்கலைத்துறையும் அங்க வேலை செய்யற பணியாளர்களும் தான். ஏன்னா உறைப்பணி சமயத்திலும் சரி அதிகமான மழை வரும்போதும் சரி முறையான வகையில அந்த செடிகளை கவாத்து பண்ணி அதுக்கு சரியான டைம்ல உரமிட்டு, ஏன்னா ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி இல்லையா, குழந்தையை வளர்த்து ஒரு மலர் கண்காட்சி அன்னைக்கு சுற்றுலா பயணிகளுக்கு சந்தோஷமா எடுத்து காட்டுறாங்க. இந்த சமயத்துல உங்க சார்பாகவும் ஏன் சார்பாகவும் நம்ம ஊட்டி எஃப்எம் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். என்ன சரவணன்?
1: நிச்சயமாக சதீஷ், அது மட்டுமல்ல மீண்டும் வந்து இங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சுற்றுலா பயணிகள் வந்து அந்த மழையில நினைறதுக்கு ஒரு சில சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டினாலுமே குழந்தையோட இருக்கவங்க எல்லாருமே வந்து நிலர்குடைகளை தேடி மரத்துக்கடியிலையும் நிலர்குடைகளுக்கு கீழையும் வந்து அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாரும் மடமடனு நகர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நகர்ந்த மாதிரி நம்மளுடைய நேரமும் நகர்ந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப சீக்கிரம் போயிடுச்சு டைம் இல்லையா?
1: ஆமா, ஒரு மணி நேரம் வந்து ரோஜா பூங்கால இருந்து இந்த ரோஜா கண்காட்சி குறித்தும் இங்க இருந்த சுற்றுலா பயணிகள் அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. நிலையத்திலிருந்து நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, சோ உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சதீஷ்.
0: ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப அழகா கொண்டு போனீங்க நிகழ்ச்சியில. நிறைய சுற்றுலா பயணிகளோட அனுபவத்தை அவங்க கூட சேர்ந்து உங்க சிரிச்ச முகத்தை பார்த்தே அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. நிலையத்தின் சார்பில் உங்களுக்கும் நிறைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
1: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலோடு நாங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறோம் சதீஷ். நாங்களும் மழையில நினையாம வந்து சேரணும்.
0: கண்டிப்பா பத்திரம் வந்து சேருங்க. அடுத்து மண்டே வந்து மலர் கண்காட்சி இருக்கு இல்லையா, நாளைக்கு அதையும் இதே மாதிரி. ஆமா நாளைக்கால இதே மாதிரி இதே உற்சாகத்தோட அந்த நிகழ்ச்சியை நீங்க தான் தொகுத்து வழங்க போறீங்க. அட்வான்ஸா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நாளைக்கு காலையில அதுவும் வந்து நம்மளுடைய மற்ற மாவட்ட நேயர்களுக்காக இருக்கட்டும், உள்ளூர் நேயர்களுக்காக இருக்கட்டும், நாளை காலை நம்மளுடைய உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில வந்து 128th மலர் கண்காட்சி துவக்க இருக்கிறாங்க. 10 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி. 10 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடைபெற இருக்கிறது. அதனால உள்ளூர் மக்களும் சரி வெளி மக்களும் சரி எல்லாருமே வந்து 10 நாட்களும் நிதானமாக வந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கலாம்.
0: எஃப்எம் சார்பா எல்லாத்தையும் வரவேற்கிறோம் மலர் கண்காட்சிக்கு இல்லையா.
1: நிச்சயமாக
0: கண்டிப்பா. தேங்க்யூ சார்.
1: நிறைவான பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நன்றி.

கேட்ட பாடலுடன் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் நடித்தவர்கள் தளவாய் எம் மனோகரன், எஸ் நந்தினி, எம் ஜெகநாதன், எஸ் பார்வதி, எம் ஜோதி பாலசுப்ரமணியன், ஆர் ஜெயகோமதி நாயகம், கே விஜயகுமார் மற்றும் பொன் ரமேஷ்குமார் ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார்.

0: பருதி,
1: வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க?
0: பருவதி, ஐஸ் வண்டிக்கார வந்திருக்கான் போல் இருக்கு. பெல் சத்தம் கேக்குது, வெயிலுக்கு ஐஸ் சாப்பிடும் போல இருக்கு. ரெண்டு பேரும் ஐஸ் சாப்பிடலாம், வாங்கிட்டு வரையா?
1: ஆனா இது ஐஸ் வண்டிக்கார சத்தம் மாதிரி தெரியலையே. இருங்க, ஜன்னல திறந்து பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: என்ன பருவதி, என்னாச்சு? ஆட, பக்கத்து வீட்டுக்கார புது பைக் வாங்கியிருக்கான்.
1: அவங்க வண்டிய பார்த்து நாம பொறாமப்படணுமா? அதான் சத்தமா மணியாட்டி சொல்றாங்க.
0: நாம வாங்கின 45 டிவி ஆட்டோல வந்து இறங்கினதை பார்த்துட்டு அதுக்கு போட்டியாத்தான் வண்டி வாங்கியிருக்காங்க. போக போக நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் போல இருக்கு.
2: போட்டியாதான்
3: அவங்களுக்கு நமக்கும் இருக்கிற சண்டையில அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, போட்டிக்கு நாம பெரிய டிவி வாங்கினோம். அவங்க கட்டில் வாங்கினாங்க, நம்ம சோபா வாங்கினோம். அவங்க ஏசி வாங்கினாங்க, நம்ம வண்டி வாங்கியிருக்கோம். அவங்க பையனை ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்டாங்கன்னு நாம நம்ம பையனை கொடைக்கானல் கான்வென்ட்ல சேர்த்து விட்டுருக்குறோம். இப்படியே அவங்களுக்கு போட்டியா பொருளை வாங்கி வாங்கி அவங்க பொறாமப்படட்டும்னு 4 வீட்டு சாமான சேர்த்து வச்சிருக்கிறோம். வாங்கின பொருளுக்கே இன்னொரு வீடு கட்டணும் போல இருக்குதாப்பா.
2: இது நம்ம மான பிரச்சனைங்க. அவங்க நமக்கு பிரஷர் ஏறட்டும்னு பண்ணும் போது நாமளும் அவங்களுக்கு பிரஷர் கொடுக்கணுங்க, அப்பதான் நமக்கு பிரஷர் குறையும்.
3: போதுமா, போது போது, நீ பேசுறது எனக்கு இன்னும் பிரஷர் ஏறிடு போல இருக்குது.
2: சரி சரி, வண்டி எடுங்க. அவங்க நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க. நான் வீட்டை பூட்டிட்டு வர்றேன், மருதமலை வர போயிட்டு வரலாம்.
3: போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம்.

0: அப்பப்பா பாப்பா, என்ன வெயில் என்ன வெயில்! ஆஃபீஸில் இருந்து வீடு வர்றதுக்குள்ளே தினம் பெரிய சாதனையாகவே இருக்குது. பார்வதி, பார்வதி, என்ன நெய்வாசம் வீட்டை தூக்குது?
1: வாங்க வாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து நெய்வாசம் வந்துச்சா? ஓ, வீட்டிலேருந்து மட்டும்தான் நெய்வாசம் வருமா? ஏன் வீட்டிலேருந்து வரும்னு இன்னைக்கு நெய் தோசை, நெய் ரோஸ்ட், நெய் பணியாரம்னு எல்லாம் சுட்டி அடுக்கி வச்சிருக்கேன். வாங்க வாங்க, சாப்பிடலாம்.
0: ஆமா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாளாவது நெய்யில தோசை சுட்டு போட்டிருப்பியா? சண்டைக்காரி வீட்டில் நெய் வாசம் வீசுதுன்னு நம்ம வீட்லையும் வீச வச்சுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியாவது நான் இன்னைக்கு நெய் தோசை சாப்பிட போறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: என்னங்க என்னங்க
0: என்ன பார்வதி?
1: சாப்பிட்டு முடிங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: விஷயமா? அம்மா தாயே, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, நான் அப்புறமா சாப்பிட்றேன்.
1: பசியோடு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன்.
0: வேண்டாம்மா, சாப்பிட்றதுக்கு அப்புறமா நீ சொல்கிற விஷயத்தால் என் வயிறு கலக்கிட போகுது. முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: வர அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள் வருது இல்லையா?
0: ஆமாம், வைகாசி 5ஆம் தேதி நம்ம கல்யாண நாள். ஓ, கல்யாண நாள் அன்னைக்கு ஊட்டியில் ஃப்ளவர் ஷோவும் வருது, அதனால் ஊட்டி கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், கரெக்டா?
1: ஐயோ, அது இல்லைங்க, அதை விட முக்கியமான விஷயம்.
0: அதை விட முக்கியமானதான் பார்வதி, நேர ஆக ஆக ப்ரெஷர் ஏறுது. முதல்ல உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: சரி, நீங்கள் எப்போவோ சாப்பிடுங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நாம ஒரு கார் வாங்கலாம்னு சொல்ல வந்தேன்.
0: என்னது, காரா?
1: ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் கொடியில துணி காய போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு ராதா அவ புருஷனோட புது வண்டியில ஏறி என்னை நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு போறா. எனக்கு ஒரே அழுகையா வந்துருச்சு. அதனாலதான் நாம அவளுக்கு போட்டியா ஒரு காரை வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: பார்வதி, ராதா சிரிச்சுட்டு போறாங்கிறதுக்காக நாம கார் வாங்க முடியுமா? இப்ப நான் வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் கார் வாங்கி நம்ம வீட்டு ஷோகேஸ்ல வேணா வைக்கலாம். இப்ப அதுதான் என்னால முடியும்.
1: அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நான் அவமானப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கே.
0: பார்வதி, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கற எங்க முதலாளிக்கே கார் கிடையாது, தெரியுமா? நாம மட்டும் கார் வாங்குறது எங்க முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையே, நாம வசதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இந்த வருஷம் இன்கிரிமெண்டவே கட் பண்ணிடுவாரு.
1: நாம கார் வாங்குறத உங்க முதலாளிக்கு ஏன் சொல்றீங்க? காரை வாங்கிட்டு சத்தெல்லாம வீட்டு மாடி நிறுத்திக்க வேண்டியது தானே, இது கூடவா உங்களுக்கு சொல்லி தரணும்?
0: என்ன நீ, கார் வாங்குறது என்னமோ சர்வ சாதாரணமா ஒரு கர்ச்சிப்பு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கார் வாங்க 5 லட்சம் 10 லட்சம் பணம் தேவைப்படுமே, அதுக்கு எங்க போறது? நீ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா?
1: நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். உங்களை யாரு புது கார் வாங்க சொன்னா?
0: நீ சொல்றது புரியலையே.
1: புரியற மாதிரி சொல்றேன், கேளுங்க. கார் டீலர் கிட்ட வேலை பாக்குறாருல என் மாமா, அவர் சொன்னாரு பழைய யூஸ்டு கார் எல்லாம் 1 லட்சம் ரூபாயில இருந்தே இருக்கும் மாமா, அதை வாங்கிப்போம்.
0: என்ன, 1 லட்சம் ரூபாய்க்கு காரா? பாத்துமா, 1 லட்சம் ரூபாய்க்கு இன்ஜின் இல்லாம வெறும் காரோட பாடியை மட்டும் கொடுக்க போறாங்க.
1: எங்க மாமா எப்பவும் நமக்கு நல்லதுதான் சொல்லுவாரு, அவர் சொன்னா நல்லாதான் இருக்கும், நம்பிக்கையோட வாங்குவோம்.
0: சரிம்மா, இப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது? ஏற்கனவே நம்ம பக்கத்து வீட்டுக்காரு 1 ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்தான்னு நாம லோன் வாங்கி 3 ரூம் எடுத்தோம். அந்த லோன் வேற இருக்கே.
1: நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு உங்ககிட்ட 1 பவுன் மோதிரமும் 2 பவுன் செயினும் இருக்கே, அத பேங்க்ல வச்சு காரை வாங்கிடலாம். எப்படி என் யோசனை?
0: போற போக்க பார்த்தா என்னையே யாருக்கிட்டையாவது அடமானம் வச்சாலும் வச்சிருவ போல் இருக்கே.
1: இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அடமானத்தை விட நம்ம தன்மானம் தான் பெருசு.
0: என்ன பண்றது?

0: என்னடா பக்கத்து வீட்டையே பாத்துட்டு இருக்கற, இன்னைக்கு மாடு குதிரைன்னு ஏதாவது வாங்கி கட்டி வச்சிருக்காங்களா?
1: அது இல்லங்க பார்வதியோ.

0: அவரை பார்க்கவே ஒரு ஆள் வேணும். பக்கத்து வீட்டினால எனக்கு வேற பிரஷர் இறங்கவே மாட்டேங்குது. எத்தனை மாத்திரை தான் நான் சாப்பிடுறது?
1: ராதா, ஒரு தப்பு நடந்து போச்சு ராதா.
0: என்னங்க, என்னாச்சு?
1: நம்ம பக்கத்து வீட்டு பகையினால அவங்க எது வாங்கினாலும் போட்டிக்கு நாமளும் எதையாவது வாங்கிடுறோம். பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா கோபப்பட்ட நீ போட்டிக்கு எப்படியும் உன் மாமனாரை, அதாவது எங்க அப்பாவை, உடனே கிளம்பி வர சொல்லுவேன்னு நினைச்சு காலையிலேயே அவர் வந்து ஆட்டோவில் இறங்கும் போது எங்க அப்பாவையும் உடனே கிளம்பி வர சொல்லிட்ட. பக்கத்து வீட்டுக்கார ஆட்டோர் வந்து இறங்கினால எங்க அப்பாவை கார்ல வந்து இறங்கணும்னு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிருக்க. அநேகமா இன்னொரு 5 நிமிஷத்துல எங்க அப்பா கம்பீரமா கால் டாக்ஸில வந்து இறங்கிடுவாருன்னு பாரு. அதோ அதோ அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு போலிருக்க. அப்பா வாங்கப்பா, வாங்க வாங்க.
2: வர்றேன்டா வர்றேன். நீயே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்.
1: அப்பா உங்களை கார்ல கூட்டிட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, அதான் காரவே அனுப்பிச்சு விட்டேன்.
0: வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்காங்களா?
2: ஏதோ மாத்திரை மருந்துல என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குமா. உங்க அத்தையும் எனக்கு நேரத்துக்கு பக்குவமா சமைக்கணும், நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும், அதனால நானும் வந்து உங்களோட இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னான். நான் தான் ஓவர் வெயிலா இருக்கு, நீ வர வேண்டாம், எல்லாம் என் மருமக பாத்துக்குவான்னு ரயில் ஏறி வந்துட்டேம்மா.
0: ஆமா ஆமா, உங்களை எல்லாம் பாத்துக்கதான் நான் ஒருத்தி இருக்கேனே, அப்புறம் எதுக்கு அத்தை?
1: சரி சரி ராதா, நீ போய் அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாப்போ.
2: அம்மா ராதா, மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரையே இன்னும் சாப்பிடல, அதனால கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா. அப்படியே வரும்போது சுகர் போட்டும் போடாமையும் சூடா இருக்கிற மாதிரியும் ரொம்ப சூடும் இல்லாத மாதிரி ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. முடிஞ்சா செம்பு டபரா செட்ல கொண்டு வாமா.
0: நான் சொன்னது கரெக்டா நடக்குது பாத்தீங்களா?
2: கரெக்டா? என்ன நடந்தது, என்னம்மா சொல்ற?
1: அது அது ஒன்றும் இல்லைப்பா. அது நீங்க வந்ததுமே சக்கரை கம்மியா டீ போட்டு கொடுக்கணும்னு ராதா சொன்னா, அது நீங்களே கேட்டுட்டீங்கன்னு ராதா ஞாபகப்படுத்தா இல்ல ராதா?
0: ஆமா ஆமா.
1: ராதா போய் டீ போட்டு கொண்டு வாப்போ.
2: கோபி
1: சொல்லுங்கப்பா.
2: பக்கத்து வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? என் சிநேகிதன் சிவராம வந்திருக்கானா?
1: வந்திருக்காருப்பா. ஆனா இப்ப எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சு பார்த்து இல்லப்பா, நீங்களும் அங்க போக கூடாதுப்பா. மனசுல வச்சுட்டு பெசாம வீட்டுக்குள்ளேயே இருங்கப்பா.
2: என்னப்பா, ரெண்டு குடும்பமும் அண்ணன் தம்பி மாமன் மச்சா மாதிரி ஒத்துமே இருந்தீங்க, இப்ப திடீர்னு பேசிக்கிறதுன்னு சொல்றீங்களே, ஏன்பா என்னாச்சு?
1: அது பெரிய கதைப்பா, அதனால பெரிய சண்டையே வந்துருச்சு போங்க.
2: அதுதான் என்னங்கிற?
1: அப்பா அவங்க வீட்டு குப்பை பறந்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அதை ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், காத்தடிச்சா பறந்துதான் வரும்னு சொல்லிட்டான். இது என்னப்பா நியாயம் இது?

0: ராதா, என்னது வீட்டுக்குள்ள ஒரே புகையா இருக்குது? ஜன்னல திறந்து என்னன்னு பாரு.
1: ஆமா, ஒரே புகையா வருது. இருங்க பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க.
0: ஏன், என்னாச்சு?
1: எதிர் வீட்டுல கார் வாங்கிருக்காங்க போல இருக்கு.
0: காரா? என்ன சொல்ற? அட, ஆமா, கார் வாங்கிருக்காங்க. அட, அவன் வருமானத்துக்கு காரா? எப்படி வாங்கினா?
1: ஏங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பீங்களா?
0: என்னது? ஒன்னு சொல்ல போறியா? அம்மா தாயே, இதுக்கு மேல வாங்கறதுக்கு ரயிலும் ஏறாப்பிடன்னு தான் இருக்கு. அதையெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுமா?
1: கவலையே படாதீங்க, இனிமே நாம ஒண்ணுமே வாங்க

0: மாதிரி நான் ஒரு முடிவு பண்றேன்.
1: வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடலான்னு சொல்றியா?
0: எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்த சொல்றீங்களா?
1: நீ சொல்றது புரியலையே.
0: பக்கத்து தெருல பரிகாரம் பரமசிவம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம குறைய சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் நின்று அவர் சுத்தி போடுவாராம். அப்படி அவர் நம்ம வீட்டில் வந்து சுத்தி போட்டா நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது 30 நாள்ல நடந்துருமா?
1: என்னம்மா இது, ஒரு லாஜிக் இல்லாம பேசுற. அவர் வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் சுத்தி போட்டா நம்ம வீட்டை டைல்ஸ் தான் உடையும்.
0: எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு விளையாட்டு தான். அவரு சுத்தி போடுறது சுத்தி எல்லாம் இல்லைங்க, எலுமிச்சம்பழத்தை.
1: எலுமிச்சம்பழத்தினால நாம நினைச்ச காரியத்தை எல்லாம் பண்ணலாம்னா நான் வேலைக்கு போகாம சம்பாதிக்க சுத்தி போட சொல்றியா?
0: ஏங்க, நம்புனாதான் நடக்கும். வாய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
1: சரி சரி, எதுக்கு எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடலாங்கிற?
0: வீட்டை வித்துட்டு வெளியே போகதான்.
1: நம்ம வீட்டையா?
0: நம்ம வீட்டை இல்லைங்க, பக்கத்து வீட்டை. அவங்க வித்துட்டு வெளியே போக வைக்கலாங்கிறேன்.
1: அப்படியா? அதுவும் சரிதான். அவங்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிட்டா நாம நிம்மதியா இருக்கலாங்கிற.
0: கரெக்ட். இவ்வளவு நேரம் நான் பேசினதுல இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.
1: இத பாரு ராதா, நாம நிம்மதியா இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் என்ன பூசணிக்காயே சுத்த சொன்னாலும் நான் ரெடி.

0: என்ன மணி, காரையும் எங்கள் போய் நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டேன்.
1: என்ன பண்ணுறதுப்பா, திடீர்னு கார் நின்று போச்சு, செல்ஃப் வேற எடுக்க மாட்டேங்குது. மெக்கானிக்கை தேடிட்டு போனேன்.
0: மெக்கானிக் கிடைச்சாங்களா? வர்றேன்னு சொன்னாங்களா?
1: ஒர்க் ஷாப் பக்கத்தில் தான்ப்பா இருக்குது. ஒர்க் ஷாப்பில் தான் ஆள் இல்லையா, காரை தள்ளிட்டு கொண்டு வந்தால் பார்க்கலான்னு சொல்கிறாங்க.
2: எனது வண்டியை தள்ளிட்டு போகணுமா?
1: ஆமாம், நாம் தான் சேர்ந்து தள்ளிட்டு போகணும். எல்லாம் ஒன்றால் நடந்தது, அதனால் எல்லாம் நீ இதே அனுபவிக்கணும்.
2: எனது என்னாலையா, நல்லா ஓட்டி பழகிட்டு அப்புறம் எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா ஓட்ட தெரியாம வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு இங்க கொண்டு வந்து கத்திரி வயில நிக்க வச்சுட்டு இருக்கீங்க.
1: பார்வதி, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எனக்கு காரெல்லாம் நல்லாவே ஓட்ட தெரியும். நீ இத கண்ணை திறந்துட்டே பாலங்கிணத்துல போய் விழுந்திருக்க.
2: பாலங்கிணத்துல விழுந்துட்டேனா? என்ன சொல்றீங்க?
1: நீ தானே காருன்னு வீட்டுக்கு முன்னாடி நின்னா போதும்னு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு தகரட்டப்பா வாங்க சொன்ன, அது இப்படித்தே இருக்கு.
2: ஏ மாமா, நல்ல வண்டி, ஒரே ஒரு ஓனர், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சொன்னாரு.
0: வியாபாரி தகரத்தை கூட தங்கம்னு தான் சொல்லுவாங்கம்மா. நாம தான் அது தங்கமா தகரமானு பார்த்து வாங்கணும்.
2: ஏ மாமா, இப்படி எரியற நெருப்புல என்னைய ஊத்துறீங்க? காரெல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம 3 பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரி விளக்கெண்ணைய ஊத்திட்டு பார்த்தாலே, அதனாலதான் கார் நின்னு போச்சு.
0: ஏமா, நமக்கு தலைவலி வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் பார்த்து வாங்கியிருக்கணும்.
1: அப்பா, கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? ஒர்க் ஷாப் 200 மீட்டர் தான் இருக்குது. 2 பேரும் கொஞ்சம் காரை தள்ளுங்க. என்ன பார்வதி, நின்று எதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? இன்பமும் துன்பமும் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இன்பத்தோட துன்பத்தையும் ஏற்றுத்தே ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னு வெய்யே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்தாலும் பார்த்துருவாங்க. அப்புறம் தேவையில்லாமல் உனக்குத்தே ப்ரெஷர் ஏறு. வண்டியை கொஞ்சம் தள்ளுங்க.
0: ஆமாம்மா, ரோட்லேயும் யாரையும் காணோம். கொஞ்சம் பிடிச்சி தள்ளுமா, வண்டி ஒர்க் ஷாப்ல விட்டு பார்த்துடுவோம். தள்ளு
1: தள்ளுங்க தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்.

0: ராதா, ராதா.
1: என்னங்க வரும்போதே பரபரப்பா வர்றீங்க?
0: ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்துருச்சு.
1: நம்ம பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்தா?
0: ஆமா, அவனோட மிஸ் தான் போன் பண்ணாங்க. இங்க அவன் முக்கே தொடமாட்டேங்கிறான். என்ன ஆரம்ப பார்த்தாலும் டிவி செல்போன் பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல அனுப்புனா அங்கேயே அவன் குறும்பு பண்றான். போன் பண்ணி சொல்றாங்க.
1: அங்கேயும் போய் குறும்பு பண்றானா? அவன் அப்பனை போலவே இருக்கான்.
0: என்ன ஏன் வம்பு கிழக்குற? உங்க அப்பனை போலதான் இருக்கான்னு சொல்லு. பேர எடுக்கிற வயசுல உங்க அப்பா தலைக்கு டை அடிச்சிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அலையிறாரு, அந்த குறும்பு தான் பேரங்கிட்ட இருக்குது.

0: அவருக்கு தலை முழுக்க முடியிருக்கு, அதனால அவர் டை அடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பொறாம? முதல்ல ஸ்கூல்ல என்ன ஆச்சு அதை சொல்லுங்க.
1: உன் மகன் கூட படிக்கிற பசங்களோட சண்டை போட்டுட்டு கையில் ஒரு கத்தியை எடுத்துட்டு மீன் விட்டுற மாதிரி வெட்டிடுவேன், கோழி அறுக்கிற மாதிரி அறுத்துருவேன்னு மிரட்டினாடாமா. மிஸ்ஸு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஹெட் மிஸ்ஸு பையனை என்னங்க வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது இப்போ.
0: அப்புறம் கேட்காம என்ன செய்வாங்க? அவன் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதுமே, உடனே அவனை தூக்கிட்டு மீன் கடை கோழி கடைன்னு போய் போய் காட்டினீங்க. அதனால தான் அவன் எல்லாரையும் வெட்டிடுவேன் அறுத்துருவேன்னு மிரட்டுறான்.
2: நாம என்ன விதைக்கிறோமோ அதுதானடா மரமா முளைக்கும். அவனை ஒரு லைப்ரரி கூட்டு போய் பழக்கப்படுத்திருந்தா அவனுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் வந்திருக்கும். ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்திருந்தா அவனுக்கு விளையாட தோணியிருக்கும். கோயில் குளம்னு அடிக்கடி கூட்டிட்டு போயிருந்தா பக்தியும் ஒழுக்கமும் பழகியிருப்பான். நீ மீன் கடை கோழி கடைன்னு கூட்டிட்டே போன, அவன் வெட்டுறேன் அறுக்கிறேங்கிறான்.
0: நீங்க சொல்றது கரெக்டு மாமா. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு அவனும் காத்துட்டு தான் இருப்பான். அப்படி அவனுக்கு எடுத்து வச்சிருக்காரு.
2: நானெல்லாம் உனக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மரியாதையும் சொல்லி வளர்த்தேன்டா, அதனாலதான் நீ எல்லாம் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்க.
1: அப்பா, நீங்க எங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது நினாவ காட்டி சோறு கொடுத்தீங்க, ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு செல்போன் காட்டி சோறு கொடுக்கற காலம் பாயுது. குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸா இருக்காங்கப்பா.
2: நல்லது கெட்டது தெரியாம தானடா இந்த பூமிக்கு வர்றாங்க அவங்க. நாம தான்டா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். காலம் மாறி போச்சுன்னு காலத்து மேல பழி போடக்கூடாது. பொறுப்பு நம்ம கிட்டயும் இருக்குப்பா.

0: பார்வதி, பார்வதி,
1: கிச்சன்ல இருக்கீங்க? வந்துட்டேன். என்னங்க, மெக்கானிக் காரை செக் பண்ணாரா? பெருசா ஒன்னும் கார்ல பிரச்சனை இல்லையே.
0: நானும் மைனர் ப்ராப்ளமாக தான் இருக்குன்னு போனேன். ஆனால் போய் கேட்டால் மேஜர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அது கேட்டோடனே ஒரு நிமிஷம் என் இதயமே நின்று போச்சு.
1: என்னங்க இப்படி சொல்கிறீங்க?
0: என் இதயம் நின்று போன மாதிரி காரோட இதயமும் நின்று போச்சான்.
1: என்ன புரிகிற மாதிரி சொல்லுங்க.
0: உனக்கு புரிகிற மாதிரி சொன்னாலே புரியாது. இதில் புரியாத மாதிரி சொன்னால் புரியவா போகுது? வண்டிக்கு இதயமே இன்ஜின் தான். அந்த இன்ஜினு சீஸ் ஆயிடுச்சான்.
1: என்னது, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா? இப்போ அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது?
0: பைபாஸ் தான், பைபாஸ் தான் பண்ணணுமா. இன்ஜினை பிரித்து வேலை பார்க்கணுமாம்மா. அதுக்கு 50,000 செலவாகுமா. காரை வாங்கினவங்கிட்டயே திருப்பி கொடுக்கலான்னா வாங்கும்போதே 1,00,000 ரூபா காருக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டான்.
1: இப்போ காரை சரி பண்ணலான்னா 50,000 ரூபாய் செலவாகும்னு சொல்கிறீங்க. 50,000 ரூபாய்க்கு நாம் என்னங்க பண்ண போகிறோம்?
0: மனசை தேத்திக்க, நாம் 1,00,000 கொடுத்து காரை வாங்கினோம். 50,000 நஷ்டமானாலும் பரவாயில்ல, 50,000 திரும்பி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணித்தர்றேன்.
1: எப்படிங்க?
0: வேற என்ன, காரை காயலாங்கடையில் இடைக்கு போட்டுடலாம்.
1: என்னது, ஆசாசியாக வாங்கின காரை காயலாங்கடையில் போடுவீங்களா? அப்படியே எண்ணெயும் சேர்த்து காயலாங்கடையில் இடைக்கு போட்டுருங்க, தொல்லை இல்லாமல் இருக்கும்.
0: என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசுகிற?
1: நாம் கார் வாங்கினது பக்கத்து வீட்டுக்காரங்க கண்பட்டு தான் காருக்கு இந்த நிலைமையே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி காலம் பூராவும் அவங்க கண் முன்னாடி இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க போகிறேனோ.
0: பார்வதி பயப்படாமல் இரு. அவங்கள இந்த ஏரியாவில் இருந்தே எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு.
1: என்னங்க திடீர்னு சினிமா வில்ல மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க?
0: இனிதே என் கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ண போகிறேன்.
1: அடிதடிக்கெல்லாம் போயிடாதீங்க, போலீஸ் கேஸுன்னெலாம் என்னால் அலைய முடியாது.
0: இது சைலண்ட்டாக பண்ணுற காரியம். பக்கத்து தெருவில் பரிகாரம் பரமசிவன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எலுமிச்சம்பழத்துலேயே அவங்கள ஓட ஓட விரட்டிடுவார். எப்படி, ஏன் ஐடியா?
1: வாழ்க்கையில் எதுலேயுமே ஜெயிக்காத நீங்கள் எலுமிச்சம்பழத்துலையாவது ஜெயிப்பீங்களான்னு பார்க்கலாம்.

0: நான் தான் பரிகார பரமசிவன். என்னை நம்பி வர்றவங்க வரும்போது சங்கடத்தோடு வருவாங்க, போகும்போது சந்தோஷத்தோடு போவாங்க. அப்போத்தான் நான் சந்தோஷமாக இங்கே உட்கார முடியுது. உங்கள் முகத்தை கூட உங்கள் மனைவியோட முகத்தை பார்க்கும்போது ஆழமான மன உளைச்சல் இருக்காங்கோன்னு தெரிய வருது.
1: பாத்தீங்களா, என் முகத்தை பார்த்து கரெக்டா சொல்றாரு.
2: நீ முழிக்கிற மொழியே உன் மனசை காட்டுது.
0: என்ன உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்றீங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என்ன பரிகாரம்னு சொல்றேன்.
2: அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவாருன்னு பேசிக்கிட்டோம்.
0: ஓ, உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது, அதுல ஒரு வீட்டை விற்கணும், அப்படித்தானே?
2: இல்லைங்க, எங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீடு தான்.
0: அப்படியா? அப்படின்னா எலுமிச்சம்பழம் சுத்தி போட்டா 30 நாள்ல வீடு வித்துரு.
2: 30 நாள்ல வீடு வித்துருமா பார்வதி? ஒரு 30 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா?
0: சரி சரி, எனக்கு வேற ஒரு இடத்துல சுத்தி போடுற வேலை இருக்குது, என் கூட வந்து உங்க கூட காட்டுங்க, அங்க வந்து சுத்தி போட்டுட்டு வந்துடுறேன், புறப்படுங்க.
1: வீட்டுக்குள்ள போக வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டானே?
0: என்னது, வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டானா? வீடு உங்களுது தானே?
1: வீடு வீட்டு ஓனர்துங்க.
0: ஏங்க என்ன விளையாடுறீங்களா, உங்க ஓடத்தானே விற்கணும்னு சொன்னீங்க.
2: வீட்டை விற்கணும்னு சொன்னோம், ஆனா எங்க வீட்டு இல்லைங்க, அது எங்க பக்கத்து வீட்டை.
0: என்னது, பக்கத்து வீடா? சரி, அவங்க வீட்டை நீங்க விற்கணும், நீங்க என்ன புரோக்கரா?
2: பார்வதி, சுத்தி வளைக்காம என்ன நடந்துன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிரு.
1: சார், எங்களுக்கும் எங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலிக்கும் ஒத்து வரதில்ல, அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில சண்டை வந்துகிட்டே இருக்கு, அதனால நாங்க இனிமே அவங்க முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். உங்க பரிகாரங்களை பத்தி கேள்விப்பட்டோம், எப்படியாவது அவங்க இருக்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிடணும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்களேன்.
0: இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸா இருக்குதே, பணம் வேற எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க. சரி, வீட்டுக்கு போய் அந்த வீட்டை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். இந்தாங்க என்ற விசிட்டிங் கார்டு, இந்த நம்பருக்கு ஒரு 10,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
2: என்னது, 10,000?
0: மறக்காம உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க.
1: மணி நம்பர் 4, கணபதி நகர், கோயம்புத்தூர் 1.

0: என்ன சிவராமா, கண்டும் காணாதமாய் போற? சண்டைக்காரன் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு உன் மகன் சொல்லிட்டானா? அடிக்கடி போன் பண்ணி பேசுவ, இப்ப எல்லாம் ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற.
1: அடையேப்பா, இத்தனை வருஷம் எங்க கூட பழகின நீயுமா இப்படி பேசுற? என்னுடைய செல்போன்ல உன் நம்பர் அழிஞ்சு போச்சு. நானும் பையன்கிட்ட கேட்டேன், உன் நம்பரை கேட்டேன். அதுக்கு அவன் இனிமே பக்கத்து வீட்டில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னுட்டான். ஏன், என்னாச்சுன்ன? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படின்னு போனை வச்சுட்டான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. சரி, நீ தான் உன் பையன்கிட்ட பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல.
0: நானும் என்னடா இதெல்லாம்னு கேட்டேன். அதுக்காக நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னுட்டான். சரி, கொஞ்சம் கோபம் தனியட்டுமேன்னு விட்டுட்டேன்.
1: எப்படி ஒத்துமையா ஒரு தாய் பிள்ளைங்க போல இருந்த நம்ம குடும்பம் இப்படி ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.

0: 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்கிற மில்லில் நாம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வேலைக்கு சேர்ந்தோம். ஒரே நேரத்தில் பக்கம் பக்கமாக இடம் வாங்கி வீடை கட்டினோம். கல்யாணம் பண்ணி குடும்பமாச்சு. கஷ்டப்பட்டு மில்லு வேலை பார்த்து குழந்தைகளை நல்லா படிக்க வச்சோம். நம்ம ரெண்டு குடும்பமும் எவ்வளோ ஒத்துமையாக இருந்துச்சு. மில்லில் ரிட்டையர் ஆன பிற்பாடு வீட்டை அவங்கவுங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய கடைசி காலத்தை சொந்த ஊரில் கழிக்க போயிட்டோம். நம்மக்கிட்ட இருந்த ஒற்றுமை நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இல்லையேன்னு நினைக்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்குதப்பா.
1: எல்லாரும் மனிதாபிமானத்தை மறந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சுயநலம் தான் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குப்பா.
0: ஆற்றுலையும் ஒரு நாள் தண்ணி வறண்டு தான்ப்பா போகும். அப்போ தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு பந்தம்னா என்ன, பாசம்னா என்னன்னு.

0: ஐயா வணக்கம்ங்க.
1: வணக்கம், வாங்க.
0: ஒரு விஷயத்துக்காக பரிகாரம் ஒண்ணு பண்ணணும்ங்க.
1: சரி,
0: உங்களை பத்தி கேள்விப்பட்டோம்.
1: சரி,
0: அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம்ங்க.
1: அப்படியா? சரியான இடத்துக்கு சரியான நேரத்துல தான் வந்திருக்கிறீங்க. உங்க மனசு பெரிய பாரத்தோட இருக்குது.
0: ஆனுங்க,
1: அத கொஞ்சம் என்கிட்ட இறக்கவே இங்க. சரி, உங்க புல் அட்ரஸ் பின்கோடோட சொல்லுங்க.
0: என்னங்க ஐயா இது? ஹாஸ்பத்திரியில அட்மிட் ஆகும் போது அட்ரஸ் கேக்குற மாதிரி கேக்குறீங்கல்ல.
1: இங்கெல்லாம் மறுத்து பேசக்கூடாது. உங்க வீடு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கான்னு கண்டுபிடிச்சாத்தான் துல்லியமா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்ல முடியும்.
2: ஏங்க, அவர் என்ன கேக்குறாரோ அதை சொல்லுங்க, அப்புறம் பண்ற பரிகாரம் பலிக்காம போயிட போகுது.
0: ஐயா, என் பேர் கோபிங்க.
1: சரி,
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1 இருக்கிறதுங்க.
1: இந்த அட்ரஸ் மறுபடியும் சொல்லுங்க.
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1.
1: இந்த அட்ரஸ் இதுக்கு முன்னாடி எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குதே. சரி, உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க.
2: அது வந்துங்க, ஒரு வீட்டை விக்கணும், அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும்.
1: இதுக்கு முன்னாடி இதே தெருவில் இருந்து நம்பர் 4 இருந்து இதே மாதிரி வீட்டை விக்கணும்னு ஒரு கேஸ் வந்தது.
0: ஐயா என்னங்க ஐயா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே.
1: அது ஒண்ணுமில்ல, மந்திரம் சொல்ற.
2: நல்ல மந்திரமா சொல்லி எங்க வேண்டுதல் நடக்கிற மாதிரி பண்ணிடுங்க ஐயா.
1: உங்க வீட்டு நடுகால நின்னு எலுமிச்சம்பழம் சுத்தி போடணும். 30 நாள்ல நீங்க நினைச்சது நடக்கு. வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம்.
0: வீட்டுக்குங்களா? வீட்டு சாவி எங்கிட்ட இல்லீங்களே.
1: வீட்டு சாவி ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட தானே இருக்கு.
0: அது ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருக்குமுங்க.
1: அப்போ வீடு உங்களுது இல்லையா?
0: எங்க பக்கத்தை வீட்டை வைக்கணும்னு வந்திருக்குங்க ஐயா.
1: பக்கத்து வீட்டை விக்கணும்னு இது ஏதான 4 வீட்டுக்காரன் சொல்லிட்டு போல.
2: ஐயா என்ன ஏன் மறுபடியும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க?
1: இல்ல, பக்கத்து வீட்டை நீங்க எதுக்காக விக்கணும்?
2: அது வந்துங்க, உங்ககிட்ட சுத்தி வளைக்காம நேரா பாயிண்ட்டுக்கே வர்றேன். எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை. அவங்கள பார்த்துட்டு எங்களால நிம்மதியே இருக்க முடியல. அதனாலதான் அவங்கள ஏரியாவே விட்டே துரத்த முடிவு பண்ணோம். உங்க பரிகாரத்தை பண்ணா அவங்களாவே போயிடுவாங்கன்னு உங்களை தேடி வந்திருக்கோம்.
0: ஆமாங்க ஐயா. ஐயா இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க ஐயா. நாங்க நினைச்சது மட்டும் சீக்கிரமா நடந்துருணுங்க.
1: ஓ, இவங்க அவங்கள விரட்ட பாக்குறாங்க, அவங்க இவங்கள விரட்ட பாக்குறாங்க. இந்த மாதிரி 4 குடும்பம் இருந்தா நம்ம வியாபாரம் ஓஹோன்னு போகும்.

0: போல இருக்க இத பாருங்க, அவங்க வீட்ட வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, மற்றதை நானே பார்த்துக்கிறேன். அப்படியே என்ற நம்பருக்கு வீட்டுக்கு போய் 15,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
1: ஐயா என்னது, 5 ரூபாய் எலுமிச்சம்பழத்துக்கு 15,000?
0: காரியமாக எப்படி
1: ஐயா?

0: என்ன ராமசாமி, வாக்கிங்கே வர்றதில்ல, முகமெல்லாம் டல்லா இருக்கு. ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா?
1: ஆமாம்ப்பா, ஒரு வாரமா கைகாலெல்லாம் ஒரே வலி, அதுதான் இந்த பக்கமே வரல.
0: மகன்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதுதானே?
1: வந்த இடத்துல அவங்கள ஏன் தொல்லை பண்ணணும்னு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலப்பா.
0: சரி சரி, அதை விட ஒரு யூடியூப் போட்டு பார்த்தா ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கும், அதை கேட்டு வீட்டில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு இதை வச்சு ஏதாவது வைத்தியம் பண்ணி பார்த்துருக்கலாம்ல.
1: நீ சொல்றதும் சரிதான், அப்படித்தான் கைகால் வலிக்கு என்ன வைத்தியம்னு போட்டு பார்த்தா ஒருத்தன் தண்ணியே அதிகமாக குடிங்கிறான், இன்னொரு சேனலை மாற்றி பார்த்தா அவன் தண்ணியே குடிக்காதேங்கிறான், முன்னொரு சேனலை மாற்றி போட்டால் அவன் உப்பு புளி மிளகா தூளை போட்டு குடிங்கிறான். இதையெல்லாம் கேட்டு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. அதுதான் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன்.
0: ஆமாப்பா, இந்த செல்ஃபோன்னால் எனக்கும் ஒரு வாரமாக ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு.
1: செல்ஃபோனால் உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா? என்ன சொல்கிற?
0: மகன் கூப்பிட்டானேன்னு ஊருக்கு வர பஸ் ஸ்டாண்ட் வந்தப்பா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் வந்து, ஐயா என் ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இல்லை, அதனால் ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுக்குறேன், உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டான். நானும் பாவமேனு என் ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை வாங்கினவன் தனியாக போய் நின்று பேசிட்டு என் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் போன அடுத்த நிமிஷமே இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி, அவனை எங்கே மறைச்சி வச்சிருக்கிற, ஒழுக்கமே என்கிட்ட அவனை ஒப்படைச்சிருன்னு மிரட்டி பேசுகிறான். நான் அந்த பையன் பஸ் ஸ்டாண்டில் என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுனா அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ஃபோன் பண்ணினவன் அந்த பையனை பற்றி சில உண்மைகளை சொன்னான். வேலை செஞ்ச கம்பெனியில் பணத்தை திருடிட்டு வந்துட்டானான். வந்தவன் என் ஃபோனை வாங்கி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அவனோட கூட்டாளிகிட்ட பேசியிருக்கிறான். முதலாளி அவனை கூட்டு மிரட்டினதில் இந்த நம்பர்லேருந்து தான் ஃபோன் பண்ணினான்னு அந்த பையன் என் நம்பரை முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். அதனால் நான் தான் இந்த திருட்டு பையனை மறைச்சி வச்சுருக்கேன்னு என்னையும் மிரட்டிட்டு இருந்திருக்காங்க.
1: பா, நீ சொன்னது எனக்கு தலையே சுத்துதுப்பா.
0: அதனால் தெரியாத யாருக்கும் இனிமேல் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் தெரியாதவங்களுக்கு ஃபோனை கொடுத்துடாதப்பா.
1: சரி சரி, என் மகனோ மருமகளோ நாம் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க, நாளைக்கு பேசலாம், வரட்டுமா?
0: ம், எப்படி அக்கம் பக்கம் சந்தோஷமாக இருந்த குடும்பம் நம்மளது, இப்படி பிரிஞ்சு நிற்கிறத பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிரும், பார்த்து போப்பா. அவங்களுக்கு காலம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குப்பா.

0: என்ன பார்வதி, நைட் சமையலுக்கு பிளான் பண்ணிட்டியா?
1: இன்னைக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க.
0: என்ன பண்ணுவேன்? யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் உப்புமா செய்வேன். பார்வதி, நேற்று ஆஃபீஸ் வேலையாக ஈரோடு போனேன்னா அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு சப்ளையரு நெய் தோசை பட்டர் தோசை இருக்குன்னா. நானும் நெய் தோசை கூட சாப்பிட்ருக்கமே, பட்டர் தோசை சாப்பிட்டதே இல்லைன்னு ஒரு பட்டர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு தெரியுமா? நேற்று சாப்பிட்ட அந்த பட்டர் தோசை டேஸ்ட்டு இன்னும் என் நாக்குலேயே இருக்குன்னா பார்த்துக்குவேன்.
1: அதுக்காக மறுபடி ஈரோடு போய் பட்டர் தோசை சாப்பிட சொல்கிறீங்களா?
0: அதுதான் இல்லையே, பட்டரை நம்ம வீட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு நீ எனக்கு பட்டர் தோசை சுட்டு கொடுக்க போற.
1: ஏங்க, எனக்கு நெய் தோசை தான் சுட தெரியும், பட்டர் தோசை எப்படி சுடணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்?
0: நீ ஒன்றும் கவலையே படாத, யூடியூப்ல தேடு, பட்டர் தோசை சுடுறது எப்படின்னு விளக்கமா சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துட்டே சுடு. ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடு.
1: சரிங்க மாமா, உங்களுக்கு யூடியூப் பட்டர் தோசை போடவா?
2: யூடியூப் சமையலா? வேண்டாம்மா, எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு எப்பவும் சுடுற சாதா தோசையே போதும்மா. ஏற்கனவே வைத்தியத்தை கேட்டு நானே குழப்பத்தில் இருக்கேன். இதில் யூடியூப்பில் சமையலை சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ண யூடியூப் வைத்தியத்தை தேட வேண்டி வரும்.
0: பார்வதி, அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு செஞ்சு கொடு, எனக்கு பசி ஆகுது, சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணிட்டு வா.

0: ஹலோ, யார்? முருகனா? ஆ, என்ன அத்தையே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா? ஐசியூலியா? சரி சரி, நீ தைரியமா இரு, நாங்கள் உடனே புறப்பட்டு வர்றோம்.
1: என்னப்பா, என்னாச்சு?
0: பார்வதியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம்ப்பா.
1: அப்படியா? நல்லா தான் இருந்தாங்க.
0: பார்வதி, பார்வதி, கொஞ்சம் சீக்கிரமாக வாயே.
2: இப்பதாங்க தோசையில பட்டடை தடவிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன்.
0: வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, சீக்கிரம் புறப்பட்டு போலாம்.
2: ஏங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நம்ம எங்க போக போறோம்?
0: அட, உங்க உங்க அம்மா?
2: எங்க அம்மா? என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு
0: பார்வதி? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம்.
2: அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா,
0: உன் தம்பி முருகன் போன் பண்ணான்.
2: அம்மா,
0: சரி நான் போய் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன்.
2: நீங்க
0: அப்பாவை கூட்டிட்டு வீட்டை போட்டிட்டு முன்னாடி வந்து நில்லு.

0: அப்பா பார்த்து பார்த்து மெதுவாக இறங்குங்கப்பா, கார் கதவை முட்டிக்காதீங்க.
1: ம், சரிப்பா, பார்த்து தான் இறங்குறேன்.
0: பார்வதி இறங்கு. ஆமாம், உன் அம்மாவுக்கு தான் டாக்டர் ஒன்றும் இல்லை, சாதாரண தலசுத்தல் தான் சொல்லினார். இல்லை, நாளைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ ஏன் முகத்தை இறுக்கமாக வச்சிருக்க? ரிலாக்ஸ் ஆகிற.
2: நான் அம்மாவை நினச்சிலாம் டென்ஷன் ஆகலைங்க. அது நாம் வரும்போது பக்கத்து வீட்டு குடும்பமே நின்று வேடிக்கை பார்க்குதே, அவங்கள நினச்சிதான் டென்ஷனாக இருக்கு.
0: பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க. போ, போய் வீட்டை ஓப்பன் பண்ணு.
2: என்னது, சாவி பூட்டில் போக மாட்டேன்னு?
1: பார்த்துமா, பதட்டப்படாமல் தரமா.
2: என்னங்க, இது நம்ம பூட்டே இல்லைங்க.
0: என்னது, நாம பூட்டின பூட்டு இல்லையா?
1: என்னம்மா சொல்ற?
2: யாரோ நம்ம பூட்டை உடைச்சிட்டு வேற பூட்டு போட்டு போட்டிருக்காங்க.
0: அப்படியா?
1: டேய், திருடங்கிடம் வந்து பூட்டை உடைச்சிட்டானா என்னமோ. முதல்ல உள்ள போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு.
2: ஆமாங்க, பூட்டை உடைச்சி உள்ள போய் பீரோவை திறந்து பாருங்க.
3: வேண்டாம் வேண்டாம், பூட்டையில உடைச்சிடாதீங்க. இந்தாங்க சாவி.
2: ஹலோ, எங்க வீட்டு சாவி உங்க கையில் எப்படி வந்துச்சு? அப்படின்னா நீங்க தான் வீட்டு பூட்டை உடைச்சிங்களா?
3: ஆமா, உங்க வீட்டு பூட்டை நான் தான் உடைச்சேன், என் கையால தான் உடைச்சேன்.
2: என்ன ஒரு தைரியம், பூட்டை உடைச்சேன்னு சொல்றாங்க. நின்னு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க.
4: போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எதனால பூட்டை உடைச்சாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. இவர் மட்டும் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போலனா உங்க வீடே பத்தி எரிஞ்சிருக்கும்.
1: என்னது, வீடு எரிஞ்சு போயிருக்குமா? என்னம்மா சொல்ற?
3: ஆமாங்க, நேத்து பதட்டத்தோட எல்லாரும் ஆட்டோ ஏறி போனீங்க. நீங்க போன கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள இருந்து கேஸ் வாசனை வர ஆரம்பிச்சது. அப்புறம்தான் பதட்டத்துல கேஸ் சரியா ஆஃப் பண்ணாம ஆட்டோ ஏறி போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டா 5 நிமிஷத்துல வீடு பத்தி எரிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் பூட்டை உடைச்சு தைரியமா உள்ள போய் கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணேன். நான் மட்டும் பூட்டை உடைக்காம இருந்திருந்தா உங்க வீடு பத்தி எரிஞ்சிருக்கும்.
0: பார்வதி, நீ கேஸ் ஆஃப் பண்ணலையா?
2: அப்படிதான் போல இருக்குங்க. நீங்க எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆட்டோ வந்ததும் அப்படியே கவனிக்காம கேஸ் ஆஃப் பண்ணாம உங்க கூட ஆட்டோல ஏறி வந்துட்டேன் போல இருக்குங்க.
0: உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீடே பத்தி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகுறது?
1: உயிரை கொடுத்து பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் கேஸ் அணைச்சிருக்கான். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா

0: இவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இதில் உங்களுக்குள்ள வீராப்பு வேற. எப்பவுமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தாய் மூலமா ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக இருக்கணும். அப்போதான் காசு பணம் இல்லாட்டியும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதை விட்டுட்டு எதிரிகளாக பார்க்க ஆரம்பித்தோம்னா டென்ஷனில் காலம் பூராவும் கண்ட நோயை சம்பாதிக்க வேண்டியதுதான்.
1: ஆமாங்க, அப்பா சொல்றதும் நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க. கோபி அண்ணா, நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே தைரியமாக போய் கேஸ் ஆஃப் பண்ணலன்னா நாங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு நடு தெருவில் தான் நின்றுட்டுருக்கணும். உங்கள் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியலை.
2: முதல்ல நான் தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு இருந்தேன்.
3: நீ எங்களை பார்த்து நன்றி சொல்லணுமா? நீ சொல்றது எதுவுமே புரியலையே.
2: ரெண்டு நாளைக்கு முன்னால எங்க அப்பா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்போ
3: எங்க என்னது ஒரே கூட்டமா இருக்கு?
4: ஆமா ஆமா, ஒரே பெரிய கூட்டமா இருக்கு. இருங்க பார்க்கலாம், கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அட ஆமாங்க, ஒரு பெரியவர் யாரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டார் போல.
3: யாரு யார் அவருன்னு தெரிஞ்சுதா?
4: யாருன்னு தெரிஞ்சா இந்நேரம் என் ஆட்டோவில் கொண்டு போய் அவரை விட்டுருப்பேன். கையில் செல்ஃபோனும் இல்லை, எந்த வித ப்ரூஃபும் இல்லை. யாரோ எவரோ பார்த்த பாவமாக இருக்கே.
3: அப்படியா? எனக்கு ஏதாவது தெரியுமான்னு பார்க்குறேன் சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். இவரா?
4: ஏன் சார், உங்களுக்கு அவர் தெரியுமா?
3: ஐயோ, இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான். மகன் வீட்டுக்கு ஊர்லேருந்து வந்திருக்காரு.
4: ஓ அப்படியா, ரொம்ப நல்லதாக போச்சுங்க. இவரை பிடிச்சி தூக்குங்க, இவர் வீட்டில் கொண்டு போய் விட்டுலாம்.
3: இல்லை சார், மும்பையிலேருந்து எங்கள் முதலாளி வேறு வந்திருக்காரு. இன்னும் 10 நிமிஷம் நான் ஆஃபீஸில் இல்லைன்னா என் வேலையே போயிடும். அதனால் நான் உங்களுக்கு ஆட்டோ சார்ஜ் டாக்டர் ஃபீஸும் தர்றேன். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இவரை விட்டுறீங்களா சார், ப்ளீஸ்
4: சார். நீங்கள் சொல்கிறது சார், நான் கொண்டு போய் விடுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். யாராவது கூட இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்.
3: அப்படியா, சரி. நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. இவரோட மகன் நம்பர் தர்றேன். ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்களே சொல்லிவிட்டு இவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுருங்க. இவர் மகன் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஆஸ்பத்திரி வந்துடுவார். சரியா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நானே ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். இவர் மகனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்களே, அதுதான் சொல்ல முடியல.
4: ஓ ஓ, புரியுது. ஓ, அதுக்கு தான் நீங்கள் தயங்குறீங்களா? சரிங்க சார், நான் தான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானே கொண்டு இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறேன். இவர் மகன் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? அதனால் உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் இந்த பேப்பரில் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்க சார்.
3: சரி, எழுதித்தர்றேன். இந்தாங்க, இதுதான் இவர் மகன் நம்பரு, பின்னாடி எழுதிருக்கிறது என் நம்பர்.
4: சரிங்க சார, இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
3: ம், வாங்க.
4: சரி சரி, கொஞ்சம் பார்த்து இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
3: ஆ, வாங்க, பிடிங்க.
4: கொஞ்சம் பார்த்து கொஞ்சம்
3: மெதுவாக.
4: தலையை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் காலை பிடிங்க. அழுங்காமல் ஓகே. ஆ சரி.

0: இல்லப்பா, பார்த்து வாங்கப்பா. மூசி போட்ட இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க.
1: சரிப்பா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்களா?
0: ஆமாப்பா, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சுகர் தான் அதிகமாக இருக்காமா, சரியான நேரத்தில் மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்பா, வெளியே எங்கே போனாலுமே பாக்கெட்டில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன்னுல்ல. பாக்கெட்டில் பணம் இல்லாமல் கூட போயிடலாம், ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் இனி நீ எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, சரியா? என்னப்பா, பாருங்க, யாரோ ஒரு புண்ணியவன் காசையும் கொடுத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து உங்களையும் சேர்த்து விட்டுட்டு போயிருக்கான். வாங்க, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம்ப்பா.
2: சார், அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா? இப்போ நல்லா இருக்காரா?
0: ஐயா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
2: சார், நான் தான் சார். உங்கள் அப்பாவை என் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண அதே ஆட்டோ டிரைவர் தங்கராஜ் தான் சார் நான்.
0: ஓ, அது நீங்க தானா? உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சரியாகாதுங்க ஐயா. நீங்கள் சரியான நேரத்தில் எங்கள் அப்பாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கலைன்னா எங்கள் அப்பாவோட நிலைமை வேற மாதிரி போயிருக்குன்னு டாக்டர் சொன்னாருங்க ஐயா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க
2: சார். நன்றி எல்லாம் உங்கள் பக்கத்து வீட்டு மணிக்கு சொல்லுங்க சார். அவர் தான் ஆட்டோக்கு பணமும் டாக்டர் ஃபீஸும் கொடுத்து விட்டாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் நம்பர் என்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னது அவர் தான் சார்.
0: மணியா?
2: ஆமாம் சார், அவர் தான் சார். உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னாரு, அவர் தான்.
1: டேய், நம்ம சிவராம மகன் மணிடா.
0: ஆமாப்பா, நான் யாரை எதிரியே நினைச்சனோ அந்த மனிதாப்பா இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கான்.

0: ரோட்டில் மயக்கமாக கிடந்த எங்கள் அப்பாவை அடையாளம் கண்டு அவர் ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சது நீங்கள் தான் ஆட்டோ டிரைவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே உங்களை பார்த்து நன்றி சொல்லணும் தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டீங்கன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நானும் சரி போனவங்க திரும்பி வரட்டும்னு குடும்பத்தோடு உங்கள் வரவை எதிர்பார்த்துருந்தேன். அப்போ தான் உங்கள் வீட்டில் இருந்து கேஸ் கசியற வாசம் வந்தது. மிகப்பெரிய அசம்பாவிதம் உங்கள் வீட்டில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் உங்கள் வீட்டு பூட்டை உடைச்சி கேஸை ஆஃப் பண்ணேன்.
1: என்னதான் மனசுக்குள்ள நீங்கள் எதிரிகளாக நினைச்சாலும் மனிதாபிமானம் உங்களை சேர்த்து வச்சிருச்சு பார்த்தீங்களா?
0: இப்போ சொல்லுங்க, முதல்ல எங்கள் அப்பாவை காப்பாற்றுற உங்களுக்கு நான் தானே நன்றி சொல்லணும்?
1: பார்த்தீங்களா, உங்கள் ரெண்டு பேர் மனசுலையும் ஒரு பாசம் பந்தம் மனசில் மறைஞ்சிருக்கு, ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டீங்க. இந்த உலகம் உங்களுக்கோ எங்களுக்கோ மட்டும் சொந்தம் இல்லை, நீங்கள் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. வரும்போது நம்ம ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி போகும்போது இங்கிருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, அன்பையும் பாசத்தையும் தவிர.
2: ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற அந்த அழகான வார்த்தை தான் என் நினைவுக்கு வருது.
3: நாங்களும் அன்பு பாசம் கருணை உதவின்னு எதையுமே யோசிக்காம சுயநலம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டோம். எல்லாமே இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டுவோம்.

இதுவரை ஒலித்தது கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் கதாபாத்திரமானோர் மணியாக தளவாய் எம் மனோகரன், பார்வதியாக எஸ் நந்தினி, கோபியாக எம் ஜெகநாதன், ராதாவாக எஸ் பார்வதி, சிவராமனாக எம் ஜோதி பாலசுப்பிரமணியன், ராமசாமியாக ஆர் ஜெயகோமதி நாயகம், பரிகாரம் பரமசிவமாக கே விஜயகுமார், டாக்ஸி டிரைவராக பொன் ரமேஷ்குமார்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

0: ಲಾಂಗ್ ತಗ ದಿಬ್ಬಿ ತಗ ದಿಬ್ಬಿ ತಗ ಗಿಡ ತಗ ಗಿಡ ತಗ ಜೋಡ ತಗ ಜೋಡ ತಗ ತಜ್ಜಿ ತಗ ಜೋಡತ ತಗದಿ ತಗ ಜೋಡತ ತಳಾಂಗ ತಗ ಜೋಡತ ಆ
1: ಸಭೆಯವರ್ಗಳೇ பெரியவர்களே இந்த கூத்திலே சொற்குத்தம் பொறுக்குத்தம் எக்குத்தம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து

0: ತಳಾಂಗ ತಗ ದಿಲ್ಲಿ ತಗ ದಿಲ್ಲಿ ತಗ
1: என்னை விரட்டி துரத்தி மிரட்டி வருகையிலே வீரபுருஷனாகப்பட்டவர் வந்து

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில்துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமீர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்னாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 5 மணி 2 நிமிடம்.

101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. வாடாமலர் நிகழ்ச்சியில் உங்கள் மனதிற்கு இனிமை தரும் தமிழ் திரைப்பட பாடல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம்.

ஓகே, எப்ப கேட்டாலும் மனதுக்கு இதமான ஒரு சுகம் தர அழகான ஒரு தமிழ் திரைப்பட பாடல் கேட்டு ரசிச்சோம். விண்ணிராடை திரைப்படத்திலிருந்து இந்த மாதிரி சூப்பரான இதமான பாடல்களை தான் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லா நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அந்த வகையில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. படகோட்டை திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் இசையோடும் பூட்டி எஃப்எம் 101.8 ஓடும்.

நூற்றாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

எப்போ கேட்டாலுமே ஒரு பாசிட்டிவான உணர்வை தர ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடல், தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு கேட்கிறாங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறது அடுத்த பாடல், ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து. இணைந்தினங்கள், இது ஊட்டி FM 101.8 பொன்மாலை பொழுது.

0: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
4: தினந்தோறும் நண்பகல் 12:10 மணி முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
5: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

மனதிற்கு இனிமையான தமிழ் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிட்டு வரோம். அந்த வகையில உங்களுக்காக ரெண்டு பாடல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நிச்சய தாம்பூலம் மற்றும் பலே பாண்டியா திரைப்படத்தில் இருந்தார்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினன் இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

பாடல் ஒலித்தது பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை தொடர்ந்து இரண்டு பாடல்கள் உங்களுக்காக வரிசையா வந்துகிட்டே இருக்கு. காத்திருந்த கண்கள் மற்றும் காக்கும் கரங்கள் திரைப்படங்களில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களை. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்திய செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விலக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு, படுகுமொழி பாடல்கள் இடம்பெறும். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 349 பகுதி இடம்பெறும். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டிநல்லா ஆடுகள் வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்திய செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைக்காணம். 9:30 அகில பாரத நாடகம். 10:00 ரவி வாஷ்ரிய அகில் பாரத் சங்கீத் சபா. விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை படைப்பு, ஆகாஷ்வாணி மும்பை. 11:05 ஆங்கிலத்திய செய்திகள், டெல்லி அஞ்சல். தொடர்ந்து நாளை நம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகளை கேட்கலாம் நேர்களை. காலை 6:05 ஆங்கிலத்திய செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி இந்நிகழ்ச்சியில் வனத்தீயால் பாதிப்படைந்த மத்திய கிழக்கு நாடான இஸ்ரேல் குறித்து அங்கு மேற்கொள்ளப்பட்ட தடுப்பு முறைகள் குறித்தும் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 7:00 காலை கதிர், இதில் நலமுடன் வாழ. குழந்தைகளை பாதிக்கும் நீண்ட கால மூட்டு வலி மற்றும் விரைப்புத்தன்மை குறித்து உரகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைக்கானம். நிறைவாக சட்டம் அறிவோம், கிரயாசனம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் எஸ் சுசனா அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரேஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்வு தரும் பாடல்கள் இடம்பெறும். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவன் புதின தொடரின் 2வது பருவம். நிறைவாக நுட்பம் கட்டுவோம். காலை 8:15 ஆங்கிலத்திய செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரைக்கானம். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சிகள். காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:15 உதகை உழவச்சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து சாதனை சிற்பிகள், அதனைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் இடம்பெறும். காலை 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 10:30 பயணிகள் விருப்பம், நேர்களின் கருத்து பகிர்வு இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களை, தொடர்வது ஆங்கிலத்திய செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
6: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi arrived in Gothenburg, Sweden this evening on the third leg of his five-nation tour after concluding his visit to the Netherlands. He was received at the airport by the Swedish Prime Minister Ulf Kristersson. During his two-day visit to Sweden, Mr. Modi will hold bilateral talks with his Swedish counterpart and review the entire gamut of bilateral relations. The two sides are also expected to explore new avenues of cooperation in trade, green transition, artificial intelligence, emerging technologies, startups, resilient supply chains, defense, space, climate action, and people-to-people ties. The two prime ministers will also jointly address the European Round Table for Industry, a leading pan-European business forum, along with the President of the European Commission, Ursula von der Leyen. Before departing for Gothenburg, Dutch Prime Minister Rob Jetten personally came to Amsterdam Airport to bid farewell to Prime Minister Modi. During his two-day visit to the Netherlands, Prime Minister Modi held bilateral talks with his Dutch counterpart. The two countries signed 17 agreements to strengthen cooperation in defense, critical minerals, and other key sectors. Both leaders also expressed deep concern over the

கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான்.

வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம்.

மகளை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்கவே.

0: வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
1: நெல்ச முட்டாளே.
2: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
0: ஓ,
1: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
0: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
0: கூல் ஆக இருங்கள்.
3: அக்கா பாரு,
1: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
3: காட்டு. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
4: எப்பவும் ஷாப்பிங்.
3: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
5: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணலாம்.
6: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
5: எனக்கு தெரியல.
6: RBI சொல்கிறது,
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்க கூர்ந்து கவனித்தாலும் தெரியும், முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட்னாரு, மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களிலே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தவிர்க்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 மணி அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை

0: கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டுமெனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
1: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனீத் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா த்ருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி நேரம் 6 மணி.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பூட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
2: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல், எத்தையம்மன் நீலகிரியில் வாழும் படுகர் மக்களின் குலதெய்வமாக கருதப்படுகிறார் என்பது நாம் அறிந்த ஒன்று. எத்தையம்மன் வழிபாடு என்பது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள எத்தையம்மன் ஆலயங்களில் நடைபெறும். படுகர் மக்கள் அந்த ஆலயங்களை மடிமனே என்று அழைப்பார்கள். அதில் சிகரம்

தற்போல் நடைபெறும் நிகழ்ச்சி என்பது இழு எத்தை என்று கூறுவார்கள். அதாவது பிரசித்தி பெற்ற 7 தலங்கள் உள்ளன, அந்த தலங்களுக்கு நடைப்பயணமாக எத்தையம்மனை அழைத்து செல்வது. இந்த பயணத்தில் படுகர் மக்களுக்கு என்றே சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் உள்ளன. நாம் முன்பே கூறியிருந்தபடி வெள்ளுடை அணிந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு மடிமனைக்கும் பிரதிநிதியாக இருப்பவர் எத்தையின் செங்கோல் என்று உருவகப்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரம்பால் செய்யப்பட்ட சிறு தடியையும், அது மட்டுமில்லாமல் குடையையும் கையில் எடுத்துக்கொண்டு புடைசூட ஒவ்வொரு கோயிலாக சென்று அருள் பாலிப்பார்கள். இதைதான் இந்த பாடலில் சொல்லியுள்ளார்கள். பாடலின் ஆரம்ப வரிகள் மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் அமைந்திருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு மேல் உள்ள சக்தியை வானை நோக்கி தொழுதுதான் அழைக்கிறான். அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் மனதில் உள்ள குறைகளையும் நிறைகளையும் தெய்வ முறையும் ஆலயத்திற்கு சென்றுதான் கூறுகிறான். இதுதான் இந்த முதல் 2 வரிகளும் குறிப்பிடுகின்றன. மிகவும் அழகான 2 வரிகள். மேலும் இந்த பாடலின் நிறைவாக நீலகிரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற 7 எத்தையம்மன் ஆலயங்களையும் அதில் வந்து நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பது மனமுருகி வேண்டுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். இந்த பாடல் இதோ உங்களுக்காக ஓடி FM 101.8 கேட்டு மகிழுங்கள்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். பொதுவாக இரு உள்ளங்கள் காதலாகி கசிந்திருக்கும் போது தங்களை சுற்றி இயற்கையிலேயே நடைபெறும் நிகழ்வுகளை தங்களுக்காகவும் தங்கள் காதலுக்காகத்தான் இதெல்லாம் நடைபெறுகிறது என்று எடுத்துக்கொள்வார்களாம். அப்படி பாடலின் முதல் வரியிலேயே இந்த விளையாட்டு தொடங்கிவிடுகிறது. வானத்தில் நிலவு காயும் பொழுது அது மேகத்திற்கு ஊடாக பயணம் செய்வது என்பது இயல்பான ஒன்று. ஆனால் இந்த பாடலில் மேகத்திற்குள் சென்று மறையும் நிலவானது திரும்ப வரக்கூடாது என்று காதலனும் காதலியும் நிலவை பார்த்து கூறுகின்றனர். அதற்கென்ன காரணம்? எனக்கு பிரியப்பட்ட ஒருவரின் முகமானது நிலவின் ஒளியை காட்டிலும் பிரகாசமாக ஒளி பொறிந்ததாக உள்ளது. எனவே நிலவே, நீ மேகத்திலிருந்து திரும்பி வர வேண்டாம், எனக்கு அவளின் அல்லது அவனின் முகத்தின் பிரகாசமே போதும் என்று கூறுகின்றனர். இந்த பாடலின் முதல் சரணத்தை பொறுத்தவரை இரண்டு வகையான பொருள் கொள்ளலாம். முதலாவதாக, நீ பிறந்த அன்று நிலவு மறைந்திருந்தது, எதற்காக? உன்னுடைய அழகான வட்ட முகத்தை பார்த்து நாணிப்போய் நம்மை காட்டிலும் பிரகாசமாக இருக்கும் இவள் யார் என்று நினைத்து உன் முகத்தை நிலவு மறைந்திருந்து பார்த்தது என்று பொருள் கொள்ளலாம். மற்றொரு வகையில், நீ பிறந்த அன்று உன்னை காண்பதற்கென்றே நகத்

மெய்த்தளவில் இருக்கும் நிலவானது அன்று வந்தது உன் முகத்தை பார்த்தது என்றும் பொருள் கொள்ளலாம். அதோடு இந்த தருணத்தில் நீ காலில் அணிந்துள்ள கொலுசின் சங்கீதம் எல்லாருடைய உறக்கத்தையும் கலைப்பதாக உள்ளது என்று கூறுகிறான் காதலன். இதற்கான பொருள், நாம் இருவரும் இந்த இரவு வேளையில் தனிமையில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ மகிழ்ச்சியில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். இதனால் உன் கொலுசு எழுப்பும் சத்தம் உறங்கிக் கொண்டிருக்கும் உன் பெற்றோரையும் உற்றத்தாரையும் எழுப்பி இந்த இரவு நேரத்தில் இங்கே என்ன சத்தம் என்று தேட வைத்துவிடும் என்று பொருள் கொள்ளலாம். இப்படி இந்த காதல் பாடல் கூறும் பொருட்கள் பல. உங்களுக்காக இதோ பாடல் நாம் அளிக்கிறோம், கேட்டு மகிழுங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவை அளித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இதே போன்றொரு பாடல் தொகுப்புடன் உங்களை பெட்டதகமுழு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நேர்களே, நன்றி, வணக்கம்.
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
3: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: மதத்தின் அடிப்படையில் நாடு பிரிக்கப்படுவதை திட்டமிட்ட ரீதியில் முஸ்லிம் லீகும் முகமது அலி ஜின்னாவும் படிப்படியாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆனால் அதற்கு இந்திய தலைவர்கள் எப்படி உடன்பட்டார்கள் தாயே?
1: மகனே, நாட்டின் பிரிவினை என்பது காங்கிரஸில் பலரும் ஒப்புக்கொள்ளவில்லைதான். குறிப்பாக காந்தி இதனை அடியோடு வெறுத்தான். பிரிட்டிஷ் பிரதமர் ஆட்லி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திரத்துக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் 1947 மார்ச் 22 நாள் இந்தியாவுக்கு வந்தான். வைஸ்ராயாக பதவியேற்ற உடனேயே அவன் காந்தி, ஜின்னா, நேரு, ஆசாத், பட்டேல் என முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசினான். அப்போது பிரிவினையை தவிர்ப்பதற்காகவும் அரசியல் தேக்க நிலையை அகற்றுவதற்காகவும் ஜின்னாவையே அமைச்சரவையை அமைத்துக் கொள்ள சொல்லலாம் என்று தன் யோசனையை தெரிவித்தான் காந்தி. ஆனால் ஜின்னாவோ பாகிஸ்தான் என்ற முஸ்லிம்களுக்கான தனி நாடு கோரிக்கையில் இருந்து சிறிதும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பதை அழுத்தந்திருத்தமாக சொன்னான். இந்திய தலைவர்களுடன் விவாதித்த பிறகு நாட்டை மத ரீதியில் பிரிக்காமல் அரசியல் தேக்க நிலைக்கு தீர்வு காண முடியாது என்ற முடிவுக்கு வந்தான் மவுண்ட் பேட்டன்.

அட்லியின் அறிக்கையை ஒட்டி ஒரு திட்டத்தை தயாரித்தான். அந்த திட்டம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தையே தழுவி இருந்தது. அந்த திட்டத்துக்கு டிக்கி பர்ட் பிளான் ஆர் பால்கன் பிளான், சுருக்கமாக டிக்கி பர்ட் பிளான் என்று பெயரிட்டார். இந்த டிக்கி பர்ட் திட்டத்தை ஜெனரல் ஹேஸ்டிங்ஸ் இஸ்மாய், ஜார்ஜ் அபேல், மவுண்ட் பேட்டன் ஆகியோர் அடங்கிய குழு தயாரித்தது. இது 1947 ஏப்ரல் 16 ஹேஸ்டிங்ஸ் இஸ்மேயால் டெல்லியில் உள்ள மாகாண ஆளுநர்களின் சபைக்கு வழங்கப்பட்டது. இதனால் இஸ்மே திட்டம் என்று இது அழைக்கப்பட்டது. இந்திய யூனியன் அல்லது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்ற இரண்டு ஆதிக்கங்களை விட மாகாணங்கள் முதலில் சுதந்திர வாரிசு மாநிலங்களாக மாற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய முன்மொழிவாக இருந்தது. இந்த திட்டத்தின்படி அனைத்து மாகாணங்களும், அதாவது மெட்ராஸ், பாம்பே, வங்காளத்தின் ஐக்கிய மாகாணங்கள், பஞ்சாப் மற்றும் வடமேற்கு எல்லை பகுதி போன்றவை, சுதந்திரமானதாக அறிவிக்கப்பட முன்மொழியப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையில் சேரலாமா வேண்டாமா என்பதை மாநிலங்கள் பிறகு முடிவு செய்யும் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த திட்டம் இந்தியாவின் தலைவர்களுடன் விரிவாக விவாதிக்கப்படவில்லை. மவுண்ட் பேட்டன் தன்னிச்சையாக இதை இறுதி செய்து பிரிட்டிஷ் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். அமைச்சரவை சில மாற்றங்களை செய்து திருப்பி அனுப்பியது. அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்ட திட்டத்தை மே 10 ஷிம்லாவில் தன்னுடைய விருந்தினராக தங்கியிருந்த நெஹ்ருவிடம் காட்டினான் மவுண்ட் பேட்டன். ஆனால் அதை பார்த்த நெஹ்ரு கோபத்துடன் சீறினான், உடனடியாக அதை நிராகரித்தான். இந்த திட்டம் பால்கனைசேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை சிறு சிறு துண்டுகளாக பிரித்து விடுவதாக இருந்தது. ஆனால் அது இந்தியருக்குள்ளேயே மோதலையும் வன்முறையையும் தூண்டும் என்றான் நெஹ்ரு. இதன் விளைவாக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக மவுண்ட் பேட்டன் இங்கிலாந்துக்கு செய்தி அனுப்பினான். எனவே இது பால்கன் திட்டம் எனப்பட்டது. அதன் பிறகு மவுண்ட் பேட்டன் தன்னுடன் சீர்திருத்த கமிஷனராக இருந்த விபி மேனோன் துணையுடன் தனது திட்டத்தை தயார் செய்தான். அதற்கு மவுண்ட் பேட்டன் திட்டம் என்று பெயரிடப்பட்டது. அது குறித்து இந்திய தலைவர்களுடன் விவாதித்து அவர்களின் ஆதரவை பெற்றான். அதை எடுத்துக்கொண்டு லண்டன் சென்ற மவுண்ட் பேட்டன் பிரிட்டிஷ் அரசின் அங்கீகாரத்தையும் பெற்று மே 30 இந்தியாவுக்கு திரும்பினார். 1947 ஜூன் 3 தனது புதிய திட்டத்தை வானொலி மூலம் அறிவித்தான் மவுண்ட் பேட்டன். அப்போது உடனிருந்த நெஹ்ரு, ஜின்னா, பல்தேவ் சிங் ஆகியோர் இந்தியாவை 2 சுதந்திர நாடுகளாக பிரிக்கும் அந்த புதிய திட்டத்தை ஆதரித்து பேசினார்கள். மவுண்ட் பேட்டன் திட்டம் நாட்டு பிரிவினையை அடிப்படையாக கொண்டிருந்தது. அந்த திட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத்தின் வேலை இடையூறின்றி நடைபெறும். புதிதாக எழுதப்படும் அரசியல் சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளுக்கு பொருந்தாது. நடைமுறையில் இருக்கும் அரசியலமைப்பு சட்டமன்றத்தை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளின் பிரதிநிதிகளை கொண்ட தனி மன்றத்தின் மூலம் அந்த பகுதிகளின் விருப்பம் அறியப்படும். பஞ்சாப், வங்காள சட்டமன்றங்கள் பெரும்பான்மை முஸ்லிம்களை கொண்ட மாவட்டங்களின் பிரதிநிதிகளுக்கும் பிறருக்கும் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். சிந்து சட்டமன்றம் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை அதுவே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இந்த பிரச்சினை மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கப்படும். பலூச்சிஸ்தான் மக்களுடைய கருத்தை அறிவதற்கான முறையை வைஸ்ராய் முடிவு செய்வான். பஞ்சாப், வங்காளம், சில்ஹெட் ஆகிய பகுதிகளில் தேர்தல்கள் நடத்தி அரசியலமைப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்

தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மன்னர் மாநிலங்களை பொறுத்தவரை 1946 மே 12 தேதியிட்ட அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தில் கண்டுள்ள விதிகள் பின்பற்றப்படும். இந்தியாவை 2 பிரிவினை செய்வதால் ஏற்படக்கூடிய நிர்வாக விளைவுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் விவாதித்து தீர்த்து கொள்ளலாம். பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிகார மாற்றத்தை அறிவிக்கும் தேதிக்கு முன்னதாகவே அதை செய்யலாம். மவுண்ட் பேட்டனின் இந்த அறிவிப்பு இந்தியாவில் மகிழ்ச்சியையும் அதே நேரம் பெருத்த அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது.

0: சீதா.
1: ஹே மங்கி ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
0: ஹே தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
1: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
0: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல?
1: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லையே கேப்பனே.
0: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அதை கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
1: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
0: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தம் பாரு.
2: வானோலிக்கு 90.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
4: திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் சி வி நாயுடு சாலை பெரும்பாக்கம் கூட்டுறவு நியாய விலை கடையில் கூட்டுறவுத்துறை சார்பாக பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி பேசினார். கோடை காலத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வரும் குடும்ப அட்டைதாரர்களின் தாகம் தீர்க்க கூட்டுறவுத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் 1166 நியாய விலை கடைகளிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் நியாய விலை கடைகள் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் வருவாய் கோட்ட அளவில் திருவள்ளூர், திருத்தணி மற்றும் பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்ட அலுவலகங்களில் அந்தந்த சார் ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறை அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், அனைத்து ஊரக பகுதிகள், பேரூராட்சி பகுதிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் தினந்தோறும் சீரான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆவடி மாநகராட்சி பகுதியில் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்தும் தினந்தோறும் குளோரினேஷன் செய்யப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மோட்டார் பம்ப், பைப் லைன் போன்றவைகள் சிறிய பழுதுகள் ஏற்படின் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பழுது செய்ய இயலாத குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இடித்து அப்புறப்படுத்தவும் புதிதாக கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களை மீஞ்சூர், பள்ளிப்பட்டு, திருவளங்காடு மற்றும் பூண்டி ஆகிய பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தங்குதடையின்றி சீரான குடிநீர் வழங்குவதை

0: இணையதளம் வாயிலாகவே மனுதாரர்கள் செய்து கொள்ள வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்யும் விவசாயிகள் விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்கள் விளைவித்த பச்சை பயிறு விளைபொருளை மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கொள்முதல் இலக்காக 275 மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பச்சை பயிறு விலை ஒரு கிலோ ₹65 முதல் ₹70 வரை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு ஒரு கிலோ பச்சை பயிறு விலை ₹87.68 என கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டம் காஞ்சிபுரம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் செங்குன்றம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 150 மெட்ரிக் டன் இலக்காகவும், திருவள்ளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 50 மெட்ரிக் டன் இலக்காகவும் மற்றும் ஊத்துக்கோட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 75 மெட்ரிக் டன் இலக்காகவும் தரம் பிரிக்கப்பட்ட பச்சை பயிறு கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விவசாயிகள் நிலத்தின் கணினி சிட்டா அடங்கல், விவசாயியின் புகைப்படம், ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கி கணக்கின் புத்தக நகல் ஆகிய விவரங்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தினை வருகிற 9/7/2026 வரையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்திடவும், கொள்முதலுக்கான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்ட

0: கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளம் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெற உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு

0: உணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரஹாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்.
1: யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2வது ஹாக்கிப் போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
0: நேரடினை தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 24-25°C குறைந்தபட்ச வெப்பநிலை 13-14°C இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 85-95% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65-75% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் கிலோவிட்

கிராமுக்கு 4 கிராம் அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருக்கள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இடைவெளி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் அல்லது மஞ்சள் முறையை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமோதயட் 2.0 மில்லிலிட்டர் அல்லது தயா மீத்தக்சம் 0.2 மில்லிலிட்டர் அல்லது இமிடா குளோபிரேட் 0.2 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: अटल पेंशन योजना मोदी जी की तीर्माना
1: योजना उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
0: इन திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டிநல்லா ஆடு இனவருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எம் தர்மராஜ்.
1: பழன்மேல் வளர்ப்புலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடவசதினு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு வளர்ந்த ஒரு ஆடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்தோட பெட்டாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 10-12 சதுர அடி வந்து இடம் தேவைப்படும். அதுக்கு இதே வந்து ஒரு கெடா இருக்குது அப்படின்னா கெடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 சதுர அடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இடம் தேவைப்படும். அதே அந்த வளர்ந்த பெட்டையாடு

0: வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி போட போகுது அப்படின்னா அந்த குட்டி போடுற பெட்டையாடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 சதுர அடியும் தேவை, அது ஒரு குட்டிக்கு. அதையே வந்து அடிஷனலாக ஒவ்வொரு குட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சதுர அடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இப்போ 15 கொடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 16.5 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஆடு குட்டி எக்ஸ்ட்ரா இருந்தால், இப்போ இன்னொரு குட்டி அதிகமாக இருக்கா அப்படின்னா 18 சதுர அடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி போட்ட ஆடுகளுக்கு வந்து இடம் வேணும். இதுவே குட்டியாக இருக்குது, பிறந்த குட்டியிலேருந்து வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 4 சதுர அடி வந்து பார்த்தீங்கன்னா இடம் தேவைப்படும். இது வந்து ஆட்டுக்கான இடம் தான். இதே வந்து ஆட்டுக்குள்ளே அந்த பரண்மேல்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீவனம் போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடர் வச்சுருப்போம், தண்ணிக்கு வந்து வாட்டருக்கு வந்து வச்சுருப்போம். இந்த ஃபீடர் வந்து உடைய எப்படி ஹைட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோட ஹைட்டு குட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 சென்டிமீட்டரும் பெரிய ஆட்டுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்த ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டரோட உயரம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அதாவது ஒவ்வொரு ஆடும் வந்து பக்கத்தில் நின்று வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் உட்கொள்ளும் போது வந்து அது இடைவெளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40-50 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அவ்வளோக்குள்ள இப்போ நெருக்கமாக இப்போ 10 ஆடு நிற்க வேண்டிய இடத்துல ஒரு 15 ஆடு நினச்சி அப்படின்னா தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கொள்வதில் வந்து சிரமம் ஏற்படும், அதனால் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். அதனால் ஃபீடர் ஸ்பேஸ் பர் அனிமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40-50 சென்டிமீட்டருக்குள்ளே தான் வந்து இருக்கணும்.
1: சார் நெக்ஸ்ட் வந்து தீவன மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தீவன மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்புறமாக ஆடு வளர்க்குறதோ இல்லை பரண்மேல் வளர்க்குறதோ வந்து பார்த்தீங்கன்னா தீவன மேலாண்மை பங்கு வந்து மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வகையான தீவனங்கள் இருக்குது, பசுந்தீவனங்கள், அடர் தீவனங்கள் மற்றும் வந்து உலர் தீவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான தீவனங்கள் இருக்குது. இந்த பசுந்தீவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவனங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட தீவன மேலாண்மை நம்ம கடைப்பிடிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோஃபோர், ஹைப்ரிட் நேப்பியர் சொல்லக்கூடிய அசோலா, இது மாதிரி லூசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுந்தீவனங்கள் மூலமாக நிரப்பலாம். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கேஷியா சொல்லக்கூடிய மர இலைகள் இருக்குது, அப்புறம் ட்ரீ லூசன் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மர வகைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவனமாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையே வந்து அதிகரிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃபாடர், அதாவது உலர் தீவனங்கள். உலர் தீவனங்கள்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோல் காஞ்சது, அதாவது மாய்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சது வந்து 15% கூட இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம உலர் தீவனங்கள் சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செரிமானத்துக்கு நார்ச்சத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலர்த்தங்கள் தேவைப்படும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கீழேருந்து கிடைக்கக்கூடிய வைக்கோல் ஆட்டம் இல்லை கடலை புண்ணாக்கு கடலை கொடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலர் தீவனங்களில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தீவனங்கள். அடர்த்தீவனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் வந்து அடர்த்தீவனம். அடர்த்தீவனம் பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு, கொள்ளு, தவிடு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கூடவே வந்து தாதுப்பு கலவையும் ஆட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200-300 கிராம் கொடுக்கும். குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100-150 கிராம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொடுக்கும். கொடுக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் எழுச்சி வந்து விரைவாக இருக்கும். இதுதான் வந்து தீவன மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தீமையும் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம தீவன மேலாண்மையை கடைப்பிடிக்கணும் சார்.
1: அடுத்தது நோய் மேலாண்மை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: நோய் மேலாண்மை பற்றி இவங்களுக்கு விவசாயிகளுக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வருமுன் காப்போம். வருமுன் காப்போம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா வந்து கால்நடை துறையிலிருந்தோ இல்லை மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நோய் வரதுக்கு முன்னாடி நம்ம தடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியும். வந்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஊசி போடுறதுனாலையோ இல்லை ஆடு பராமரிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து காப்பாற்றுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நோய் மேலாண்மை வந்து பார்த்திங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 வந்து தடுப்பூசி தான் வந்து மெயினாக போடுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஆர் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இருக்குது. அடுத்து எஃப்எம்டி கோமாரி நோய் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கால்நடைகளுக்கு வந்து வந்து போடணும். ஈட்டின்னு சொல்லக்கூடியது துள்ளுமாரி நோய், துள்ளுமாரி நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்சின் போடணும். இதில் பிபிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜனவரி மாத தொடக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து 3-5 மாதம் வயது எடுக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஆர் வந்து வேக்சின் போட்டுடணும். அடுத்து எஃப்எம்டி சொல்லக்கூடிய கால் கோமாரி வாய்ப்புண்ணில் வரும், இதில் கால் குழம்புகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுக்கில் வந்து புண்கள்லாம் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதத்தில் வந்து கால்நடை பராமரித்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா வித கால்நடைகளுக்கும் வந்து கோமாரி தடுப்பூசி போடுவாங்க. அந்த டைமில் நம்ம விளையாட்டுகளுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுப்பூசி வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எஃப்எம்டி வந்து போடணும். ஈட்டின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மாத காலத்தில் வந்து போடணும். இது வந்து துள்ளுமாரி நோயின்னு சொல்லுவாங்க, பிரெக்னன்சி டாக்ஸிமியா வந்து காசு பண்ணக்கூடியது. அதாவது 2-3 குட்டிக்கு போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அபாஷனை வந்து காசு பண்ணணும். அதனால் வந்து இந்த தடுப்பூசியை வந்து பார்த்திங்கன்னா துள்ளுமாரி வேக்சினை வந்து நம்ம வந்து 5 மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம். குடற்புழு நீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மாத குட்டிகளுக்கு வரைக்கும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம் செய்யணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலநிலைக்கு ஏற்ப, அதாவது வெயில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மருந்து போட வேண்டியது வரும், அதே வந்து மழைக்கு முன்னாடி வந்து குளிர்காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காலநிலைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை மருத்துவரை அணுகி எந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடற்புழுக்கம் வந்து வெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்நடை

0: தெரியும். அந்த குடற்புழு நீக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கணும். இதே 6 மாதத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா குடற்புழு நீக்கம் செய்யணும். அதே மாதிரி குட்டிங்களாக இருக்குது, இப்போ பிறந்த குட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4வது வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்புவோம். அந்த மேய்ச்சல் எப்போ வந்து புல்லு சாப்பிட்றதோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குடற்புழு நீக்கம் செஞ்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குட்டிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேய்ச்சல் நிலையத்துக்கு வந்து கொண்டு செல்லணும். இதை முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா நோய் தடுப்பு மேலாண்மையிலேருந்து நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளாடுகளை காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான வந்து குடிநீர், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிநீர் தான் முக்கியம். ஏன்னா வந்து தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அது பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா குடலில் வந்து பார்த்திங்கன்னா அசுத்தம் ஏற்பட்டு நோய் காரணம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் குடிநீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுத்தமான குடிநீர் தான் விளையாட்டுகளுக்கு வந்து மிகச்சிறந்தது.
1: சார், வெள்ளாடு வளர்ப்பில் என்னென்ன மாதிரி சவாலாக இருக்குது சார்?
0: வெள்ளாடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வளர்ப்பும் கால்நடை விவசாயிகளே வந்து நிறைய சவால்களை சந்தித்து தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுறாங்க. அது என்ன மாதிரி சவால்கள்லாம் சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இனத்தை தேர்வு செய்யாமல் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து 50% தோல்வி தள்ளிடுவாங்க. இப்போ நம்ம என்ன மாதிரி வந்து ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இனங்களை தேர்வு செய்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணையை வந்து வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து அவங்க எங்கே தோக்குறாங்க பார்த்திங்க அப்படின்னா நோய் மேலாண்மை தான். ப்ராப்பராக வேக்சின் பண்ணுறதில்ல, டிவார்மிங் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி காரணங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோல்வி தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு தானே அதுவா தானாக வளரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் பெருக்கு இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 ஆடு வளர்த்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அனுபவம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக பயிற்சி எடுக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளை வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தோல்வியில் தள்ளுறாங்க. இதுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலுமே இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக பயிற்சிகள் வழங்குறாங்க. அப்புறம் கால்நடை துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக விளையாடு பயிற்சி வழங்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான விளையாடு வளர்ப்புக்கான பயிற்சியை மேற்கொண்டுட்டு அப்புறம் புத்தக வடிகளும் நிறையா இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற அனுபவத்தை பெற்றுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாங்கள் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளாடு வளர்ப்புகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த முதலீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு 5 ஆடுல ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிறகு வந்து கொண்டு போகலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் ஒரு 3-4 லட்சத்தில் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, நான் வந்து ஐடி வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் இந்த வெள்ளாடு வளர்க்குறேன் அப்படின்னு. அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க சக்ஸஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா வந்து படிப்படியாக தான் வந்துருக்கு. நான் அதை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு 50 ஆடுக்கு 60 ஆடுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாமல் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தோல்வி தழுவுறாங்க. அதனால் வந்து முறையாக பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் இறங்கினா அப்படின்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி காணலாங்க சார்.
1: சார், இப்போ விளையாட்டு வளர்க்குறாங்க சார், அவங்களுக்கு வந்து அரசாங்கம் மூலமா ஏதாச்சும் லோன் அப்ளை பண்ண முடியுமா சார்?
0: பண்ணலாம் சார். இப்போ வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நபார்டுன்னு சொல்லக்கூடிய வங்கி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை வளர்ப்பவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் கொடுக்குறாங்க. அதை லோன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மானியத்தில் அடிப்படி கொடுப்பாங்க, ஒரு 25% 33% இருக்கும். அதாவது ஒரு 5 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறு விவசாயிகளுக்கு லோன் கொடுக்குறாங்க. அவங்க அந்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகால இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டலாம். அவங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா 2-2, ஒன்று சொந்தமாக நிலம் இருக்கணும், கொஞ்சமாக அந்த ஒரு ஏக்கரில் வந்து 20 வெள்ளாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தீவனங்களை தயாரித்து அதிலே வளர்க்க முடியும். அப்படின்னா இப்போ ஒரு 20 ஆடு வளர்க்குறாரு அப்படின்னா அந்த 1 ஏக்கருக்கான நிலத்துக்கு சொந்தமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு குத்தகையாவது வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா லோன் வந்து நபார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து மானியத்தில் வந்து கொடுப்பாங்க. அதாவது 25% 33% மானியம் தருவாங்க. மிச்சத்த அமௌண்ட் வந்து நம்ம 15 ஆண்டு இடைவெளியில் வந்து கட்டினா போதும். அதுக்கு ரெண்டாவது வந்து கால்நடை மருத்துவர் அணுகி அவங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் சொல்லுவாங்க, திட்ட அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆடு வளர்த்தா இவர் இந்த குட்டைக்கும் அதோட தீவன பராமரிக்கும் இவ்வளோ செலவாகும், அப்போ ஆண்டுக்கு இவ்வளோ நிகர லாபம் கிடைக்கும், அதிலேருந்து உங்களுக்கு இவ்வளோ பார்ட் பேமெண்ட் வந்து பே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு திட்ட அறிக்கையை வந்து கால்நடை மருத்துவர் வந்து கொடுப்பாங்க. அந்த திட்ட அறிக்கையும் இந்த இடமும் சமர்ப்பிச்சோம் அப்படின்னா வந்து ஒரு 3-6 மாதத்துக்குள்ளே லோன் சேன்சன் ஆகிடும், நம்ம வந்து கால்நடை கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இலவசமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்நடை பராமரித்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியும் கொடுப்பாங்க, ஆடு வளர்க்கலுக்கும் கொடுப்பாங்க. நம்ம லோன் தான் போகணும் இல்லை, அதான் சொன்ன இல்லைங்களா, இப்போ நம்மகிட்ட ஒரு 5000 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு ஆடு வளர்க்கலாம். நம்ம வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கிராமப்புற இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷனலாக வந்து ஒரு தோட்ட வேலை செய்கிறாங்க இல்லை எதனா குளிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் கையிருப்பு ஒரு 5000 10000 கிடைக்கும்போது ஒவ்வொரு ஆடை வாங்கி வளர்க்கணுமோ பெருசாக போகலாம். இதில் நான் ஒரு 10 ஆடு வளர்த்து நான் அனுபவமாக இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் லோன் கேட்கும்போது வந்து நிறையா கொடுப்பாங்க. அதாவது ஒன்றுமே தெரியாமல் லோன் வாங்குறத விட கொஞ்சம் தெரிஞ்சிட்டு லோன் வாங்கும்போது நம்ம ஆடை லாபகரமாக நம்ம தொழிலை வந்து செய்ய முடியும். இந்த வெள்ளாடு வளர்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு விவசாயிகளோட துணை தொழிலாக வந்து இருக்குது. வெள்ளாடு வளர்ப்பு மூலமாக வந்து கிராமப்புறத்தில் இருக்கவங்க பெரும் பொருளாதாரத்தை கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வில் முன்னேறலாம்.
1: சார், இது வரைக்கும் கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பு பற்றி தெளிவாக சொன்னீங்க சார். நேயர்கள் சார்பாகவும் எழுத்து சார்பாகவும் நன்றி சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சியில் வெள்ளாடு வளர்ப்பின் பங்கு குறித்து சாண்டி நல்லா ஆடு இனவரித்தி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் செல்வமணி அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர்

கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். புதினா சாகுபடி உயர் தொழில்நுட்பங்கள் குறித்த சில தகவல்கள். புதினா இன்று அனைத்து வீட்டு தோட்டங்களிலும் தோட்டக்கால் நிலங்களிலும் வளர்க்கப்படுவதுடன் வியாபார ரீதியாக சாகுபடி செய்யப்படும் ஒரு பணப்பயிராகும். ஈரப்பதமுடைய நிலங்களில் நன்றாக கிளைவிட்டு படர்ந்து வளரக்கூடிய வாசனை மிக்க சிறு செடியாகும். செடியின் அனைத்து பாகங்களுமே மனம் கவரும் வாசனை கொண்டது. இதன் இலை, இளந்தண்டு ஆகியவை பல்வகை உணவு பதார்த்தங்கள், பானங்கள், மிட்டாய் வகைகள், பற்பசை, வாசனை பொருட்கள், முகப்பசை மற்றும் வாசனை திரவங்கள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. இயற்கை மருந்து தயாரிப்பில் வாசனையூட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. லேபியேட்டே என்னும் தாவர குடும்பத்தைச் சேர்ந்த இப்பயிர் ஜப்பான் நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் இதனை ஜப்பான் புதினா என்றும் அழைக்கப்படுகிறது. நம் நாட்டில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு இதிலிருந்து மென்தால் எனப்படும் மருந்து பொருள் பிரித்தெடுக்கப்படுகிறது. உலகளவில் புதினா அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, சைனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் எண்ணெய் எடுப்பதற்காக பயிரிடப்படுகிறது. புதினாவிலிருந்து தயாரிக்கப்படும் மென்தால் எனப்படும் ரசாயனப் பொருள் உணவுப் பொருள் தயாரிப்பிலும், அழகு சாதனப் பொருட்கள் தயாரிப்பிலும், மருந்து பொருட்கள் தயாரிப்பிலும் அதிக அளவில் உபயோகப்படுகிறது. புதினாவின் மருத்துவ பயன்கள். இதன் இலைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை, எனவே மருந்து பொருட்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இலைகள் பசி தூண்டியாகவும், நூற்புழு கொல்லியாகவும், சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுகின்றது. உயிர் சத்து வைட்டமின் ஏ அடங்கியுள்ளதால் உடல் தேற்றியாக பயன்படுவதுடன் வாந்தி

கட்டல், பெருந்தாகம், வயிற்றுப்புண் போன்றவற்றை குணப்படுத்துவதிலும் உபயோகப்படுத்தப்படுகிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் சளி, இருமல், தோல் வியாதிகள், சுரம், உடல் சோர்வு ஆகியவற்றிற்கும் நிவாரணியாக செயல்படுகிறது. ஆசிய மலைப்பகுதியை தாயகமாக கொண்ட இப்பயிர் அனைத்து பகுதிகளிலும் நன்கு கிளைத்து பக்க கன்றுகளுடன் வளரும் தன்மை கொண்டது. இலைகள் நீள் முட்டை வடிவம் கொண்டவை, அடர் பச்சை நிறம் கொண்டவை. தண்டுகள் மென்மையான ரோமங்களை கொண்டிருக்கும். இலை விளிம்பு ரம்பம் போன்று பற்களுடனும் இருக்கும். பூக்கள் வெளிர் கத்திரிப்பூ நிறத்தில் இருக்கும். நல்ல வடிகால் வசதி உடைய அனைத்து வகையான மண்ணிலும் நன்கு வளரும். இருப்பினும் இப்பயிருக்கு மண் பாங்கான செம்மண் மிகவும் ஏற்றது. அதிக மணல் பாங்கான மற்றும் அதிக களிமண் நிலங்கள் இப்பயிர் சாகுபடிக்கு ஏற்றது அல்ல. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.9 முதல் 7.5 வரை இருப்பது நல்லது. புதினாவிற்கு நிலத்தில் நீர் தேங்கி இருப்பது மிகவும் ஆபத்தானதாகும். மித வெப்பமண்டல பகுதிகளில் ஆண்டிற்கு 100 லிருந்து 150 சென்டிமீட்டர் மழையளவு உள்ள பகுதிகள் வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றது. புதினா செடிகளின் நுனித்தண்டுகள் மற்றும் வேர் செடிகளின் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. நுனித்தண்டுகள் எளிதாக வேர்விட்ட போதிலும் பெரும்பாலும் நன்கு முதிர்ச்சியடைந்த பிரித்தெடுக்கப்பட்ட வேர்களுடன் கூடிய கிளைச்செடிகளையே பெரும்பாலும் நடவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. 10 லிருந்து 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள நுனி தண்டு குச்சிகளை தயார் செய்து சற்று நிழலான இடத்தில் நட்டு நீர்ப்பாய்ச்சினால் எளிதில் வேர்பிடிக்கும் அல்லது மேட்டுப்பாத்திகள் அமைத்து நடவு செய்து 25 முதல் 30 நாட்களில் வேர்பிடித்தவுடன் நடவு வயலில் நடுதல் வேண்டும். நிலத்தை நன்றாக உழவு செய்த பின்பு ஹெக்டருக்கு 25 டன் மக்கிய தொழுவுரம் இட வேண்டும். புதினா பாத்தி முறையாகவும் அல்லது பார்கள் அமைத்தும் சாகுபடி செய்யலாம். சமவெளி பகுதிகளில் ஜூன், ஜூலை அல்லது அக்டோபர், செப்டம்பர் மாதங்களிலும் மலைப்பிரதேசங்களில் ஏப்ரல் மாதத்திலும் நடவு செய்வது சிறந்தது. பக்க கன்றுகள் அல்லது வேர்விட்ட கன்றுகளை செடிக்கு செடி 40 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் வரிசைக்கு வரிசை 40 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் நடவு செய்ய வேண்டும். இவ்வாறு நடவு செய்வதற்கு ஒரு ஹெக்டருக்கு 37,000 செடிகள் தேவைப்படும். நெருக்கு நடவு முறையில் வரிசைக்கு வரிசை 20 லிருந்து 25 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டும் நடவு செய்யலாம். ஒரு ஹெக்டேருக்கு 30 கிலோ தழைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து மற்றும் 10 கிலோ சாம்பல் சத்து கொண்ட உரங்களை அடியுரமாக இட வேண்டும். மேலுரமாக 30 கிலோ தழைச்சத்து உரத்தினை 2 பங்காக பிரித்து நடவு செய்த 60 மற்றும் 120 நாட்கள் இட வேண்டும். கன்றுகள் நட்டவுடன் நீர்ப்பாய்ச்சுதல் அவசியமாகும். சமவெளி பகுதிகளில் மண்ணின் ஈரத்தன்மைக்கு ஏற்ப நீர்ப்பாய்ச்ச வேண்டும். கோடை காலங்களில் வாரத்திற்கு இருமுறையும் குளிர்காலங்களில் வாரத்திற்கு ஒருமுறையும் நீர்ப்பாய்ச்ச வேண்டும். பொதுவாக மழைக்காலங்களில் இலைகள் உதிர்ந்துவிடும். மழைக்காலம் முடிந்தவுடன் புது தளிர்கள் தோன்றும். புதினாவை கரும்பு பயிரில், காய்கறி பயிர்களில் ஊடு பயிராக பயிரிட்டு அதிக லாபம் பெறலாம். செடிகளின் ஆரம்ப வளர்ச்சி கட்டத்தில் முக்கியமாக களைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். 4-5 வாரங்களுக்கு ஒருமுறை தேவையை பொறுத்து களை எடுக்க வேண்டும். புதினாவை தாக்கும் நோய்களில் முக்கியமான நோய் வந்து சாம்பல் நோய். இந்த பூஞ்சான நோயும் ஏப்ரல் மே மாதங்களில் செடிகளை தாக்குகின்றது. இலைகள், காம்புகள் ஆகியவற்றின் மேற்புறமும் கீழ்ப்புறமும் வெள்ளை நிற தோல் போன்று படர்ந்து இலைகள் கருகிவிடும். இந்த நோய் அதிகளவு இலைகளை உதிர்வதற்கும் 50% மேல் எண்ணெய் மகசூல் குறைவதற்கும் காரணமாகிறது. இந்நோய்களை நனையும் கந்தகம் அல்லது கரத்தின் மருந்து 2 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். நோய் தோன்றிய பின் 15 நாட்களுக்கு ஒருமுறை தொடர்ந்து தெளித்து வர வேண்டும். புதினா இலை சுருட்டு புழு. இப்புழு ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் பெரும்பாலும் புதினாவை தாக்குகின்றது. இவை இலைகளை சுருட்டி உள்ளே பச்சையத்தை சாப்பிடுகின்றது. இதனை கட்டுப்படுத்த நிம்பிசிட்டின் அல்லது நீம் பிளஸ் மருந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி லிட்டர் வீதம் கலந்து தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம். புதினா செடி நட்டதிலிருந்து 120வது நாளில் முதல் அறுவடை செய்யலாம். நன்கு முதிர்ந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறியவுடன் அறுவடை செய்ய வேண்டும். நல்ல சூரிய வெளிச்சம் உள்ள போது தரையிலிருந்து 4 லிருந்து 8 சென்டிமீட்டர் வரை உயரமுள்ள கிளைகளை தவிர்த்துவிட்டு அறுவடை செய்ய வேண்டும். 2வது மற்றும் அதற்கு அடுத்த 70 லிருந்து 90 நாட்கள் இடைவெளியில் செய்யலாம். ஒரு ஹெக்டேருக்கு 3 அறுவடையில் 15 லிருந்து 20 டன் இலை மகசூல் கிடைக்கும். மேலும் ஒரு ஹெக்டேருக்கு 50 லிருந்து 100 கிலோ எண்ணெய் எடுக்கலாம். அறுவடைக்கு பின் புதினாவிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுக்க கொதிக்கலனில் புதினா இலைகளையோ அல்லது உலர்ந்த இலைகளையோ இட்டு நீராவியை 1 சதுர சென்டிமீட்டருக்கு 2 கிலோகிராம் என்ற அழுத்தத்தில் செலுத்தும் பொழுது புதினா இலைகளில் உள்ள எண்ணெயானது நீராவியாக மாறி வடிக்கலன் குழாய் மூலமாக குளிர்விப்பானுக்கு செல்கின்றது. இந்த குளிர்விப்பானில் குளிர்ந்த நீரானது குளிர்விப்பானில் உள்ள வடிக்கலன் குழாயை சுற்றி

வதால் வடிக்கலனிலிருந்து வரும் எண்ணெய் பசை கொண்ட நீராவியானது எண்ணெயாகவும் நீராகவும் பிரிகிறது. இந்த எண்ணெய் மற்றும் நீரானது ஒரே சேமிப்பு கலனில் சேமிக்கப்படுகிறது. இந்த சேமிப்பு கலனில் சோடியம் சல்பேட்டை சேர்த்து நீரை தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. எண்ணெய் காய்ச்சி வடிக்க அதிகளவு நீராவி தேவைப்படும். வடிகலன்களின் எண்ணிக்கை பொறுத்து கொதிகலனில் அளவு அமைக்கப்பட வேண்டும். இலைகளை வைக்கும் கலன் மேலே மூடிகளை கொண்டிருந்தால் நல்லது. ஏனெனில் அத்தகைய பாத்திரங்களில்தான் இலைகளை இறுக்கமாக அடுக்க முடியும். அந்த கலனின் மேல் ரப்பர் பொருத்தப்பட்ட இரும்பு தகடு வைத்து இறுக்கமாக மூட வேண்டும். இலைகளை இறுக்கமாக அடுக்கிய பின் மூடியை வைத்து இரும்பு தகட்டால் இறுக்கமாக மூட வேண்டும். இந்த கலனில் நீராவி உட்புகவும் வெளியேறவும் தண்ணீர் வெளியேறுவதற்கும் வசதி இருக்கும். குளிர்விப்பான்களில் பல வகை இருந்த போதிலும் உருளை வடிவமுள்ள குளிர்விப்பான் குறைந்த அளவு இடத்தையே எடுத்துக்கொள்வதோடு நல்ல தரமான எண்ணெய் கிடைக்கவும் செய்கின்றது. குழாய்கள் கரைபிடிக்காத இரும்பால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும், இல்லையெனில் எண்ணெய் கெட்டுவிடும். சேகரிக்கும் பாத்திரத்தில் கீழ் உள்ள குழாய் வழியாக தண்ணீர் வடிந்துவிடும். ஒரு சேமிப்பு கலன் மூலமாக எண்ணெய் எடுக்கப்பட்டு மேலும் சுத்திகரிக்கப்படுகிறது. தோராயமாக 100 கிலோ பச்சை இலையிலிருந்து எண்ணெயை 1.5 லிருந்து 2 மணி நேரத்தில் பிரித்தெடுக்கலாம். பிரித்தெடுக்கும் எண்ணெயின் அளவு நீராவியின் அழுத்தத்தையும் கொதிகலனின் கொள்ளளவையும் பொறுத்து அமையும். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌகானும் தங்கப்பதக்கத்தையும் சனித் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமீர் தங்கப்பதக்கத்தையும் அகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கராகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா துரு ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:05. நேர்களினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திரைகானம்.

லக்ஷ்மிகாந்தின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் வலித்தது ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து. திரைக்கனத்தை தொடர்ந்து கேட்கலாம் அடுத்து இரண்டு பாடல்கள், மைடியர் மார்த்தாண்டன் திரைப்படம் மற்றும் நடிகன் திரைப்படங்களில் இருந்து.

0: பரிசம் போட்டதால.
1: இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது மைடியர் மார்த்தாண்டன் திரைப்படத்தில் இருந்து.

0: இளையராஜாவின் இசை மற்றும் குரலில் பாடல் ஒலித்தது கோடை மழை திரைப்படத்தில் இருந்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 திரை கானம் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 8:30.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
2: என்னன்னு சொல்ல
1: யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: கார்த்திக் ராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது உள்ளம் கொள்ளை பகுதி திரைப்படத்தில் இருந்து.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலில் நின்னாளப்பா சொன்னாளப்பா சொன்னாளப்பா சொக்கு பொடி போட்ட

0: rupees from the Indian debt market so far this month. And now before we end the bulletin, here are the headlines once again. Prime Minister Narendra Modi holds delegation-level talks with his Swedish counterpart Ulf Kristersson in Gothenburg to strengthen ties between the two countries. Prime Minister Modi says his visit to Netherlands added new momentum to bilateral ties. Congress leader V.D. Sathisan to be sworn in as new Chief Minister of Kerala tomorrow. Four persons, including an Indian worker, killed in largest Ukrainian drone attack on Moscow. IMD forecasts severe heatwave conditions over North India tomorrow. In badminton, India's Shreyansi Vallishetty clinches silver medal in women's singles at Baoji China Masters. And in IPL cricket, Royal Challengers Bengaluru defeat Punjab Kings by 23 runs in Dharamshala. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இடம்பெறுவது திரைகானம் முதல் பாடல். 16 வயது நிலை படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் எஸ் ஜானகி குழுவினர்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓஹோ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க. போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9:30.
1: ஆகாஷவாணி அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது கோவை வானொலியின் படைப்பாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்போர் ஏ மனோன்மணி, ஆர் பன்னீர்செல்வம், கே விஜயகுமார், ஆர் பத்மநாபன், கே உன்னிகிருஷ்ணன் மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார்.

0: லட்சுமி.
1: வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்.
0: லட்சுமி குட்டி, ஆண்டாள் உன்னை பத்தி தான் இப்படி பாடியிருக்காங்க தெரியுமா?
1: என்ன லட்சுமி இப்படி படுத்திருக்க? உன்னோட கண்ணு குட்டிக்கு பால் தர வேண்டாமா? எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்திருக்கண்ணே.
2: ஐயோ, இது என்ன லட்சுமி வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு? பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சிருக்குமா?
3: அப்பா, அப்பா, அப்பா!
4: என்னதாயே, என்ன பண்ற, என்னாச்சு?
2: அப்பா இங்க பாருங்கப்பா, நம்ம லட்சுமியை பாருங்கப்பா, வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு.
4: லட்சுமியால எழுந்து நடக்கவும் முடியாத போல தோணுது.
3: லட்சுமி,
4: யாரையாவது கூட்டிட்டு வர்றேன். கத்தபட்டிய கூட்டியாந்து லட்சுமிய மாட்டா ஸ்திரிக்கு எடுத்துட்டு போவோம்.
3: அப்பா,
4: மாணிக்கம் முனுசாமி, இவ்வளத்தால வாங்கடா.
3: லட்சுமி,
4: வாங்க
3: லட்சுமி.
5: வாங்கம்மா, உங்க பேர் என்னம்மா?
2: நான் பூமிகா டாக்டர். லட்சுமியே நான் தான் வளர்க்கறேன். ரொம்ப நல்ல மாடு டாக்டர். நான் அம்மாவா நினைக்கிறேன், எங்க வீட்டு லட்சுமியா நினைக்கிறேன், என்னோட தாயா நினைக்கிறேன் டாக்டர்.
4: ஆமா டாக்டர், லட்சுமிக்கு தீனி போடாம பூமிகா சாப்பிடவே மாட்டா. லட்சுமி கண்ணு போட்ட நேரம் பூமிகா மாட்டு கொட்டாயில மணிக்கணக்கா அழுதுட்டு காத்திருந்தா.
5: இருங்க இருங்க இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. உங்க மாடு, ஐ மீன் லட்சுமி, பிளாஸ்டிக் கழிவுகளை நிறைய தின்னு இருக்கு. உணவு குழாயில அந்த பிளாஸ்டிக் குப்பை, அப்புறம் அந்த பேப்பர் கப் எல்லாம் போய் அடைச்சிட்டு மூச்சு முட்டி. நான் நினைக்கிறேன் நீங்க மேய்ச்சலுக்கு விட்டு இருக்கப்போ அங்க கிடந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாம்
2: தின்னுட்டு. டாக்டர்,
5: ஐ அம் சாரி, உங்க லட்சுமி செத்து போச்சுமா?
2: டாக்டர்,
5: இந்தாங்க அது கழுத்துல கட்டி இருந்த சலங்கப்பட்டு.
2: லட்சுமி, லட்சுமி.

0: உள்ள வரலாங்களா?
1: அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு, நீங்க உள்ள வாங்க.

0: அம்மாடி, எங்க வாசல்லையே துரத்திடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, பயப்படாதீங்க, நான் உங்க அப்பாவை பார்க்க வரல, உங்களைத்தான் பார்க்க வந்தேன்.
1: நீங்க யாருன்னு தெரியலையே.
0: ஏன், தெரிஞ்சாதான் உள்ள விடுவீங்களோ? சாரிங்க, நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறேன். இல்ல, அன்னைக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல நீங்க அழுத அழுக இருக்க, அப்பப்பா என் மனசுல சாரி என் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு.
1: ஓ, நீங்க அங்க இருந்தீங்களா?
0: எஸ், என் டைகருக்காக.
1: என்ன டைகரா, புலி வளர்க்கறீங்களா?
0: நோ நோ, புலினா எனக்கு கிளி, சாரி கிளி, நான் சொன்னது என்னோட வளர்ப்பு நாய் டைகர். ஊசி போட வந்திருந்த உங்க லட்சுமியோட கதையெல்லாம் கேட்டேன்.
1: லட்சுமி, லட்சுமி.
0: பூமிகா, கடந்து போனதை நினைச்சு குழம்பிட்டு இருக்கவே கூடாது. ஒரு பசு போன என்ன, உங்களால ஒரு கோசாலையே உருவாக்க முடியும். முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேரு ஆகாஷ். இந்த ஊர் பேங்க்ல பிரான்ச் மேனேஜர். நாங்க விவசாய கடன் எல்லாம் தர்றோம்.
1: கடனா? நான் கேக்கலையே.
0: நீங்க கேக்கல, ஆனா நான் சாரி, நாங்க தர்றோம். நம்ம ஊர்ல சுற்றுச்சூழலை பத்தி விழிப்புணர்வு யாருக்குமே இல்ல. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க ஹெல்ப் பண்ணினா நிறைய சாதிக்க முடியும்.
2: பேங்க் தம்பியா? அட வாங்க தம்பி வாங்க. அன்னைக்கு மாதாஸ்திரியில்தான் சந்திச்சோம்.
0: ஆமா.
2: என்ன தம்பி விசேஷம்?
0: எனக்கு பூமி வேணும்.
2: என்ன சொல்றீங்க தம்பி?
0: இப்படித்தான் சில சமயம் நான் உளறுவேன். மன்னிச்சுக்கோங்க பூமிகா, அதாவது உங்க மகளோட ஹெல்ப் வேணும்னு
2: சொன்னேன். தம்பி பொழுதுக்கு லட்சுமி நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது.
0: ஐயோ,
2: விவசாயம் படிச்ச பொண்ணு படிப்ப பாதியிலேயே நிறுத்தி போட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு வந்ததுதான். என்ற சம்சாரம் இறந்த பிறகு நான் தனியே இருக்கேன்னு எனக்கா இங்கேயே தங்கிடுச்சு.
0: சரி,
2: அவளுடைய பொழுதுபோக்கு லட்சுமி தான். லட்சுமிய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது. அதுவும் தனியாத்தான் தவிக்குது.
0: ஒரு துணை போனா இன்னொரு துணை வராமலா போகும். அதாவது மனசு வேறு வழியில திருப்பணும்னு நான் சொன்னேன். இந்தாங்க விளம்பர போஸ்டர். அந்த விளம்பர வாசகங்கள் பிரசுரங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்க.
2: எட போடணுமா தம்பி?
1: அப்பா கொஞ்சம் அவரு பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க சார்.
0: மேடம், இந்த சாறு நீரு மோரு இதெல்லாம் வேண்டாம், சும்மா ஆகாஷ்னே கூப்பிடுங்க.
1: இந்த மேடம் எல்லாம் வேண்டாம், பூமிகானே கூப்பிடுங்க.
2: என்னது ஐயாவ பேசோடு, நீங்க சொல்லுங்க தம்பி.
0: சரிங்க ஐயா, ஜனங்க கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாங்க சொல்றதை விட உங்களை மாதிரி படிச்சவங்க விவரமானவங்க சொன்னா நல்லா கேப்பாங்க. குப்பைய குப்பை தொட்டியில போடுங்கன்னு நாங்க சொன்னா எங்க கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. மரத்தை வெட்டாதீங்கன்னு சொன்னா அது பங்காளி சண்டையாவே மாறிடுது. அதனால உங்களை மாதிரி பெண்கள், அதுவும் உங்களை மாதிரி அழகான பெண்கள் சொன்னா நல்லாவே கேட்டுக்குவாங்க. மண்பறித்து உண்ணுன்னு சொன்னாங்க, ஆனா மணல் கொள்ளையே நடக்குது. வாழ்வாதாரமான ஏரிகளையும் குளத்தையும் மறைச்சு வீடு கட்டுறாங்க. மரங்களை வெட்டுறதால பருவமழை போயிட்டு போகுது. மழைநீர் சேமிப்பு இதெல்லாம் மண்ணோட நீர்வளத்தை அதிகரிக்கும்.
2: ஆமா தம்பி, நீங்க சொல்றது எல்லாம் ரொம்ப சரி. முந்தி ரோட்ல நடக்கும்போது ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்க பச்சை பசேல் இருக்கு, நிழல் தரு. இப்ப எல்லாம் ஒரே பொட்டக்காடு ஆகி போச்சு. ஒரு மழை பெய்யலனா உடனே அந்த இடத்துல அடுக்கு வீடு கட்டிடுறாங்க. மஞ்ச பைய காணாமலையே போச்சு. இப்போ எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக், அதுல தான் சாப்பிட்றோம், அந்த கப்புல தான் குடிக்கிறோம். என்ன என்ன விஷம் இருக்கோ யாருக்கு தெரியும்.
0: உண்மைதானுங்க ஐயா, பூமி திருத்தி உண்ணுன்னு சொன்னாங்க. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னாங்க. ஆனா அந்த நீரையும் நிலத்தையும்

0: நாம உறிஞ்சுகிட்டா நிலம் எப்படி வளமாகும்? மண்மகள் அதனால்தான் மலடாய் போயிட்டா. வானம் பொய்ப்பின் பூமி தரிசாகும். மனித மனம் பொய்த்து போனா சமூகமே நாசமா போகாதா? இந்தாங்க பேப்பர் கட்டிங்.
1: ஆமா, இந்த பிரச்சார நோட்டீஸ் எல்லாம் எதுக்காக?
0: இதுல சின்ன சின்ன கவிதைகள் எல்லாம் இருக்கு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக நாம கூட்டம் எல்லாம் போடலாம். அதுல நீங்க பேசுங்க. அப்போ இந்த கவிதைகளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மதம் தானே?
1: என்ன கேட்டீங்க?
0: சம்மதமான்னு கேட்டேன். அதாவது இந்த வேலைக்கு வர சம்மதமான்னு கேட்டேன், அவ்வளவுதான்.
2: நீ கவலைப்படாதீங்க தம்பி, நான் அம்மனியை சம்மதிக்க வைக்கிறேன்.
0: சரிங்க ஐயா.

0: மரமே, நீ உன் பசுமையை இழந்தாய். உன் ஈர நரம்புகளில் ஈரமில்லை என்று சோர்ந்து விடாதே. என் குருதியை உனக்கு இரையாக்குவேன். வாழ தகுதியில்லை என்று சோர்ந்து விடாதே. உன்னை தாங்க நான் என்கிற மண்மகள் இருக்கிறேன். நீ கீழே விழ உதித்தவன் இல்லை. உன்னை அழிக்க விரும்பும் மனிதர்கள் உன் காலடியில் ஒரு நாள் விழுவார்கள். நம்மை உறிஞ்சும் மனிதர்கள் நம்மிடமே மரணிப்பார்கள். அதற்குள் அவர்கள் விழித்துக் கொள்ளட்டும். ஆஹா, எவ்வளவு அற்புதமான அழகான கவிதை! மண்ணிடம் மரம் சொல்வது போன்ற ஒரு கவிதை இது. அந்த மண்மகள் நான் தான், நான் தான்.
1: ஹலோ பூமி.
0: எஸ், பூமி ஹியர்.
1: குட் மார்னிங் பூமி.
0: சொல்லுங்க சார்.
1: உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த சாறு நீரு மோர் எல்லாம் வேண்டான்னு. சும்மா ஆகாஷ்னே கூப்பிடு. இனிமே நான் உன்னை பூமின்னு தான் கூப்பிட போறேன். இந்த மண்ணோட மகளே நீதான்.
0: களிமண்ணா, கரிசல் மண்ணா?
1: நெரிசல் மண் போகட்டும். இப்படி கொஞ்சம் வாக் போயிட்டு பேசலாமா?
0: ஓகே ஓகே. அம்மா, என்ன விசேஷம்? ரொம்ப குஷியா இருக்கீங்க
1: பூமி. எல்லா மீட்டிங்லயும் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. சாரி, உங்களை பத்தி தான் பேசுறாங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, உரிமையிலேயே கூப்பிடலாம். அது என்ன பேச்சு?
1: நீ ஏரியா ஏரியாவா போய் பிரசுரங்கள் இஷ்யூ பண்றியா? அடிக்கடி பெண்கள் கூட்டம் போட்டு வாழ்வாதாரம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, இத பத்தி எல்லாம் பேசி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறியா? தேங்க்யூ பூமி.
0: நீங்க தானே சொன்னீங்க?
1: ஆமா, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா?
0: என்ன சார், இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு.
1: ஒரு ஒற்றுமையை பாத்தியா பூமி? என்னோட பேரு ஆகாஷ், உன்னோட பேரு பூமி.
0: அதனால என்ன,
1: ரெண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா?
0: இல்லவே இல்ல. ரெண்டும் ரொம்ப தள்ளிதான் இருக்கு. தொடுவானத்துல பார்த்தா இணைச்ச மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போக போக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும்.
1: அடட, உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸே வராதா? ஆகாயத்துல இருந்து பொழியிற மழைதான் பூமியோட தாகத்தையே தணிக்குது. தன்னோட தண்ணீர் கரங்களால ஆகாயம் பூமிய தழுவுது, அது தெரியுமா?
0: தெரியும் தெரியும். பேசாம நீங்க இந்த வேலையை விட்டுட்டு கவிதை எழுத போங்க.
1: கவிதை எழுதுனா காதல் வருமா?
0: கழுத வரும்.
1: சரி, நீ வாய.
0: என்னது, நானா?

0: மாமா மாமா
1: யாரு
0: எப்படி இருக்கீங்க?
1: முருகேசனா. அட, எப்ப வந்த?
2: என்ன கேக்குறாரு இவரு? ஜெயில இருந்து எப்ப வந்தேன்னு கேக்குறாரா? அத மாமாக்கு தெரியாதுல்ல.
1: என்னப்பா பேசாம இருக்கிற? திடீர் திடீர்னு வர்ற, அப்புறம் காணாம போயிடுற, அப்படி என்னதான் வேலை பாக்குற?
0: மாமா உங்களுக்கு அது புரியாது மாமா, இது பிசினஸ் பிசினஸ். திடீர்னு துபாய் கூப்பிடுவாங்க, அப்புறம் பெங்களூரு, அப்புறம் மெட்ராஸ், இப்படி ஏக பிஸி மாமா. நானு அது பில்டர் வேலைன்னா சும்மாங்களா?
1: பில்டர் ஊடு கட்டுறது தானே முருகேசே. ஏரி குளம் இதுல எல்லாம் ஊட்ட கட்டிக்கிறாத, அஸ்திவாரம் இறங்கி போகு. ஆம்புடுத அத்தனை பேரு சாகோடு.
0: தெரியும் மாமா, எல்லாம் பர்மிஷன் வாங்கி கொடுத்து தான் கட்டுறோம். சரி சரி, போன மாசம் துபாயில இருந்து திரும்பின, அங்க ஒரு பெரிய டீல் மாமா.
1: அது என்ன டீலோ ரீலோ?
0: ஆமா, பூமி எங்க?
1: அத ஏன் கேக்குற? இப்ப எல்லாம் அம்மனி ரொம்ப பிஸி.
0: நானும் அத சொல்லத்தான் வந்த மாமா. நான் பூமிக்கு முறப்பையன்னு சொல்லி வைங்க மாமா.
1: முறப்பையனா முறப்ப பையனா? பூமி தெரியும்.
0: உங்களுக்கு தெரியாதது இப்ப சொல்ற மாமா, கேட்டுக்குங்க. பூமி இந்த வீடு வீடா போய் ஏதோ நோட்டீஸ் எல்லாம் குடுக்கறாளாமா, நாடகம் போடுறாளாமா, இந்த ஊரை கூட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாளாமா?
1: தெரியும் தம்பி, அந்த பேங்க் தம்பி.
0: அதான் அதான், அந்த பேங்க் தம்பியோட தான் ஊர் சுத்துறாளாமா. பைக்ல, ஆத்தோரத்துல, இந்த மரத்தடியில, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்கிறாங்களாமா.
1: என்ன முன்பு சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ விழிப்புணர்வுன்னு.
0: ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஒரு வெள்ளச்சோளம், எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. விழிப்புணர்வு இல்லது, இது காதல் உணர்வு. பூமிகாவ எனக்கு தரேன்னு அத்தை சொல்லி இருக்காங்க. அவங்க சாகும் போது என் கைய புடிச்சு சத்தியம் வேற செஞ்சிருக்காங்க.
1: உங்க அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லிய, ஏலா தாம்சன் வியாதிய குணமாக்க முடியாம செத்து போனா.
0: ஐயே மாமா, அது தாம்சன் வியாதி இல்ல, அது வில்சன் வியாதி. அதாவது லிவர் கெட்டு போச்சு, அது குணப்படுத்த முடியல.
1: உண்மைதான், வியாதி முத்தி போனா ஜாஸ்தியானா குணப்படுத்த முடியாது. இங்க மண்ணு கெட்டு போச்சு, மரம் பட்டு போச்சு, மனசு மாட்டு போச்சு.
0: சரி சரி, அத விடுங்க மாமா, நான் சொல்றது கேளுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது இந்த வீட்டு மாப்பிள்ளையா தான் வருவேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா.
1: இது என்ன எனக்கு புது செய்தி? இந்த முருகேசன் சொல்றது நெசந்தானா? பூமியாக்கு ஒரு துணை வேணும். லட்சுமி இறந்ததுல இருந்து பூமி அழுதுகிட்டே இருந்தா, இப்பதான் கொஞ்ச நாளா தேறிட்டு வர்றா. காலியா இருக்கிற மாட்டு கொட்டாய பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப அழுகாட்சியா வருது. அதனாலதான் மாட்டு புரோக்கர் கிட்ட சொல்லி சந்தையில ஒரு நல்ல சுழி மாடா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிற. முருகேசு பத்தி பூமி கிட்ட என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது?

0: இந்த ராத்திரி நேரத்துல இந்த மழையில மாட்டிக்கிட்டமே. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. ஐயோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது ஒண்ணுமே தெரியலையே.
1: பூமி, ஏன் இப்படி தனியா நின்னுகிட்டு இருக்க? கூட யாருமே இல்லையே, என்ன ஆச்சு?
0: ஒண்ணு இல்ல, இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி உலக பூமி தினம் வருது இல்ல, அதுக்கு என்ன பண்றது, எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு நாங்கெல்லாம் பிளான் போட்டு இருந்தோம்.
1: சரி,
0: ரொம்ப பெருசா கிராண்டா கொண்டாடலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்படியே பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு. என் கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் சிஸ்டத்துல சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருந்தனா நேரம் போனதே தெரியல. இப்போ இப்படி மழையில மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. நல்லவேளை நீங்க வந்தீங்க.
1: இப்படி பைக்ல உட்காரு, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு வர்றேன்.
0: இல்ல இல்ல, மழை விட்டதும் நானே போய்க்கிறேன். இல்ல, வர வர எங்க அப்பா கூட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. என்ன வெளியில போக வேண்டான்னு சொல்றாரு.
1: பரவாயில்ல, சரி சரி வா.
0: சரி சரி, தள்ளி உட்காருங்க. எனக்கு பைக்ல உட்கார இடம் வேண்டாமா?
1: இப்படி பைக்லயே வச்சு அப்படியே உன்னை கடத்திக்கிட்டு போட்டுமா?
0: பெட்ரோல் இருக்கா?
1: ஏன் பாதிரி விட்டுட்டு போயிடுவனும் பயமா இருக்கா? நான் சொன்ன சொல் மாறாதவன், பெரிய கொடைவள்ளல்.
0: இந்த மழையில கொடைவள்ளலா இருக்க வேண்டாம், உடை கொடுத்த குடைவள்ளலா இருங்க, அது போதும்.
1: இந்த மழைய பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
0: எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு தோணுது.
1: எனக்கு மழையிலேயே நனையணும்னு தோணுது.
0: வர வர, நீங்க ரொம்ப சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க.

0: இன்னும் பூமியா ஊடு திரும்பல. எம்பிட்டு நேரம் ஆகி போச்சு, சொன்ன பேச்ச கேக்கறதில்ல. பிரச்சாரம் வேணாம், மலாங்கட்டியும் வேணாம்னு எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன். பூமியே ஆகாசம்னு என்னமோ சொல்றாங்க, ஏதோ பூமி நாளா. அது முடியற வர கொஞ்ச நாள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. இப்ப என்னடானா, இம்புட்டு நேரம் ஆயி போச்சு, இன்னும் ஆளவே காணோம். வந்துட்டா, இப்பவே கண்டிஷனா பேசி போடணும், வீட்லயே உட்கார வைக்கணும். இந்த அவனி அட, அது என்றாது, போலீஸ் வந்து நிக்குது, இவங்க அங்க வந்தாங்க.
1: ஐயா, உங்க பொண்ணு பேரு பூமிகா தானே?
0: ஆமா. என்னாச்சுங்க? பூமிகா என்ற உள்ளத
1: கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம், வரீங்களா?
0: ஐயோ, என்ற பூமிக்கு என்னாச்சு? ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா.
1: ஐயா சீக்கிரம் கிளம்புங்க, வாசல்ல ஜீப் நின்னுட்டு இருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்.
0: என்ற பூமியை காப்பாத்து. பூமி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஐயா? என்ற பூமிக்கு என்னாச்சு இன்ஸ்பெக்டர் ஐயா?
2: பெரியவரே பதட்டப்படாதீங்க, உங்க பூமிக்கு ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியுங்களா? அவங்க பத்திரமா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, டாக்டர் நர்ஸ் எல்லாம் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்கொயரி முடிஞ்சதும் நானே உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல டிராப் பண்றேன், சரியா? இத பாத்தீங்களா?
0: என்னையா இது? நான் பிள்ளைய காணவனு தவிச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு அருந்து செய்யின காட்டி கேள்வி கேக்குறீங்களே, இது நல்லா இருக்குதா?
2: இத நல்லா பாருங்க, இந்த செயினை அடையாளம் தெரியுதான்னு சொல்லுங்க.
0: இது நான் மகேஷ்க்கு தந்த செயின்.
2: மகேஷா?
0: இது மகேஷ்க்கு அவன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்த செயின். இது பரிசாத்தா இது கொடுத்த? இது எப்படிங்க?
2: மகேஷ் யாருங்க?
0: என்ற வீட்டுல தோட்ட வேலை பார்த்த பைய, நல்ல மாதிரி 3 வருஷமா இருந்தா.
2: இப்ப அவன் எங்க போயிட்டான்?
0: அவனுக்கு கல்யாணம் ஆகுதுனால உருவி கிராமத்துக்கு போறேன்னு 1 மாசம் லீவ் வேணும்னு கேட்டேன், கொடுத்து அனுப்புனேன், அவன் வரவே இல்ல. சரி, தன் கிராமத்திலேயே தங்கிட்டான்னு விட்டுட்டேன், அப்படியே போச்சு.
2: நீங்க தேடுனாலும் கிடைச்சிருக்க மாட்டார்.
0: ஏன், பொஞ்சாதி கூடவே போயிட்டானா?
2: இல்ல, அவனை கொன்னுட்டாங்க.
0: அடிய ஆத்தி.
2: உங்களுக்கு முருகேசங்கிற பத்தி தெரியுமா?
0: ஐயோ, அந்த பையனா?
2: முருகேசன் உங்க மருமகனா?
0: ஏதோ தோறு சொந்தம், மாமா மாமான்னு கூப்பிடுவேன், திடீர்னு ஒரு நாள் வருவேன், திடீர்னு காணாம போயிருவேன். என்னாச்சுங்க?
2: அதோ பாருங்க, லாக்கப்ல தெரியுதா?
0: இவன் எங்க இங்க வந்த? முருகேஷ்
2: இவன் தான் உங்க வீட்டு வேலைக்காரனை கொன்னவன். இவன் தான் பூமியையும் அந்த ஆபீசரையும் பைக்ல போறப்ப பாதி வழியிலேயே ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஆபீசர் தலையில அடிச்சு தாக்குனவன். இவன் பேரு ஏற்கனவே எங்க லிஸ்ட்ல இருக்கு. முருகேசா, உங்க மாமா கிட்ட சொல்லு.
3: என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் தான் எல்லாமே செஞ்சேன். நீங்க செயின் கொடுத்து தெரிஞ்சுச்சு, அத மகேஷ் கிட்ட இருந்து நான் தான் புடுங்கின. சண்டை வந்துச்சு, நான் போட்ட போடல, அவன் செத்து போயிட்டான். செயின் எடுத்துக்கிட்டு தலைமரம் ஆயிட்டேன். பாதுகாப்பா இடம் தேடி வந்தப்பதான் இங்க உங்க வீட்டுல நான் பூமியை பார்த்தேன்.
0: அட பாவி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, உன்னை நம்பணும் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கோடு.
2: போலீஸ் நைட் ரோந்து அந்த பக்கமா வந்திருக்கு, இந்த போலீஸ் வண்டியை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கான். அப்படி ஓடும் போது இந்த செயின் ஏதோ ஒரு மரத்துல மாட்டி அருந்து கீழே விழுந்திருக்கு. இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு பெரியவரே. கலப்பட உரங்களை எல்லாம் வாங்கி அதுல மேலும் கலப்படம் செஞ்சு நிறைய விலை வச்சு 7 விவசாயிகளை ஏமாத்தி வித்துருக்கான். அதுக்காக குத்தகைக்கு ஒரு இடம் வாங்கி டெம்பரரியா கோடவுன் போட்டு இருக்கான். அந்த லீஸ் முடிஞ்சதும் வேற ஊருக்கு மாறிடுவான். நான் நினைக்கிறேன் உங்க வீட்டு தோட்டக்கார மகேச கூட கொலை செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவன் புதைச்சு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்பதானே பிடிபட்டு இருக்கிறான், இனிமே எல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும்.
0: அடப்பாவிப்பயல, தாய் மண்ண நாசமாக்கி மோசக்கார, பெத்த தாயே விஷம் வச்சு கொல்ல பாத்தியாடா. இந்த மண்ணில் விளையிற அரிசி தாண்டா நாம சாப்பிடுறோம், இந்த மண்ணு தர்ற தண்ணிய தாண்டா குடிக்கிறோம், நமக்கு சோறும் தண்ணிய தர்ற தாய் இந்த பூமா.

0: மகாதேவி. இந்த மண்ணையும் தண்ணியும் நாசமாக்கிட்டா யாருமே உசுரோட இருக்க முடியாது. இந்த மண்ணு தான் நமக்கு தாய். இந்த மண்ணோட வளமை வெதநெல்லு மாதிரி, அத பத்திரமா காவந்து பண்ணணும். அப்பத்தான் நம்ம அடுத்த தலைமுறை சோர்ந்திங்க முடியும். அத மாசுபடுத்திட்டியா பாதி. உன்னை என் சொந்தக்காரன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குது. நீ கொன்னது என்ற மகேசம் மட்டும் இல்ல, நீ கொன்னது என்ற தாய. பெற்ற தாய கொண்ட மகனுக்கு மன்னிப்பே கிடையாது, போயிடலாம்.
1: முருகேசுக்கு நிச்சயமா ஜெயில். வெளிய அவன் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. கவலைப்படாதீங்க பெரியவரே. எஸ் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்ன பூமிய கண்முழிச்சிட்டாங்களா? இதோ இப்பவே வர்றோம்.
0: பூமியா, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரப்போறாங்களோ, நேரமாச்சு.
2: எங்கிட்ட கேக்காம ஏப்பா இப்படி பண்றீங்க? ஆகாஷ் ஐசியூல இருக்காருன்னு தெரிஞ்சு நான் எத்தனை தடவை போன் பண்ணேன். அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட ஆபீஸுக்கு போன் பண்ணா லாங் லீவ்ல போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல இந்த அப்பா வேற கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல எங்கேயாவது ஓடி போறதான்னு தெரியல.
3: பசுமாடு கேட்டீங்கல்ல, சந்தையில வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்ல மாடு, சுழிகிளி எதுவும் இல்ல. இனிமேதான் முதயத்தே போடணும்.
0: நல்ல நேரம் லட்சுமி பசுவே வந்த மாதிரி இருக்குது.
3: ஆமாங்க ஐயா, லட்சுமி இறந்தப்போ அது ஓட்ட கடையறிக்கண்ணையும் வித்து போட்டீங்க. அந்த கண்ணுதான் இது.
0: என்ன என்ற லட்சுமியோட கண் குட்டியாது? வாமா சில லட்சுமி.
2: அப்பா அப்பா, லட்சுமியா லட்சுமியா, லட்சுமி வந்தாச்சு. இருங்கப்பா இருங்க. அப்பா இந்தாங்க, நம்ம லட்சுமியோட கழுத்துல கட்டி இருந்த சலங்க பெல்ட். அப்பா அப்பா, இந்த பெல்ட அந்த சின்ன லட்சுமிக்கு போடுங்கப்பா, போடுங்கப்பா. அப்பா, இந்த சின்ன லட்சுமிய நான் மாட்டு குட்டையில கட்டிட்டு வரேன். காணாம போனவங்க கிடைச்சா எத்தனை சந்தோஷமா இருக்கு.
4: ஆஹா, நான் கூட காணாம போனவன் தான். திரும்பி வந்த எனக்கு எதுவுமே கிடையாதா பூமி?
2: ஆகாஷ் நீங்களா?
4: ஆமா
2: நீங்க எப்படி?
0: ஆமா தாயி, நான் ஆகாஷ் தம்பிய பாக்க ஆஸ்பத்திரிக்கு போனனா அப்பா இவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. தம்பி தான் சொல்லுச்சு.
5: என்ன சொன்னாருப்பா?
4: ஆமா பூமி, இப்ப எனக்கு ஒரு வாரம் பத்து நாள் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க. நான் என் பேரண்ட்ஸோட ஊருக்கு போறேன். என்ன பத்தி இப்ப எதுவுமே பூமியாவுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு மாமாட்ட நான் தான் சொன்னேன்.
0: அதனாலதான் சொல்லுல. என்ன பண்றது, வருங்கால மாப்பிள சொல்லிட்டாரோ.
4: நான் கிடைச்ச மகிழ்ச்சிய அந்த நேரத்தை எப்படி நீ ரியாக்ட் பண்றேன்னு பாக்க ஒரு ஆசைதான். அதான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன்.
5: ஆஹா, இப்படியா கூட்டு சதி திட்டம் தீட்டுவீங்க? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
4: தெரியுமே, ஆயுள் தண்டனை தான். வேற என்ன? ஏத்துக்க தயாரா இருக்க. என் பேரண்ட்ஸ் கார்ல காத்துட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வரட்டுமா?
5: இருங்க இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்.
4: இந்த பூமி தினத்தை நாம தம்பதிகளாவே கொண்டாடுவோம். நீதான் இந்த மண்ணோட மகள். என்னுடைய அர்ச்சனை பூக்கள் அத்தனையும் உனக்குத்தான். என் முதல் மரியாதையும் உனக்கு தான்.
5: உங்களுக்கு தெரியுமா
4: என்னது?
5: என்னோட சின்ன லட்சுமி வந்துட்டா.
4: அது மட்டுமா? இனிமே வரிசைய பாரு, சின்ன ஆகாஷ் சின்ன பூமியா எல்லாம் வரப்போறாங்க.
5: போங்க நீங்க, ரொம்ப பொறுப்பு.
6: அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்றோர் பூமிகாவாக ஏ மனோன்மணி, ஆகாஷாக ஆர் பன்னீர்செல்வம், அப்பா செங்கோடனாக என் விஜயகுமார், இன்ஸ்பெக்டராக ஆர் பத்மநாபன், முருகேசனாக என் உன்னிகிருஷ்ணன், இவர்களுடன் பொன் ரமேஷ்குமார், எஸ் ஏ ஆனந்தா ஆகியோர். அமைப்பில் உதவி தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயமுத்தூர் வானொலி நிலையம்.
7: இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை இதே அலைவரிசையில் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். அத்தியின் பயன்கள் எழுதி வழங்கியவர் வி. விஜயலட்சுமி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் சுற்றுலா செல்பவர்களின் கவனத்திற்கு கே. மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 9 மணிக்கு அரங்கிசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி. வி. கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ். சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம், எம். குருராஜ் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் எம். சுபஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது சேவை மையங்களில் தொலைத்தொடர்பு மூலம் சட்ட ஆலோசனை திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. உரையாடுபவர் ராஜஸ்ரீ. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம் ஆசிரியர் வி. லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வா சோனி. 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 350 பகுதி. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர். விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் உயிர் உரங்களின் பங்கு திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை இடம்பெறும். பகுதி 11. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 பக்த சுதாமா இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் சி. பன்னிபாய் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.